குரல் ஓசை அவா அறுத்தல் 37 அதிகாரம் 3 குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, மழலையாக பங்கேற்கிறார் யு சஸ்வந்த் கிருஷ்ணா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கூடாங்கடையின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கு, 7:25 தர்மபுரி துரைசாமி நாடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு நான்சுமந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள், 9:00 தர்மபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள், 9:05 வானொலியில் வசந்தம் இன்று கொண்டு வருகிறது நம்பிக்கை நட்சத்திரம் சிறுக சிறுக சேமிப்போம் நேரலையில் பங்கேற்கிறார் முதலீடு ஆலோசகர் எம் சுதாகரன் அவர்கள், 9:55 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள், காலை 10:00 மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். பன்னிரண்டு மணிக்கு தர்மபுரி இனிமே சேமியா மற்றும் மாவயல் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கி, 12:10 மருத்துவ மலர் பொது நலனும் உடல் நலனும் குறித்து நேர்முகம் பங்கேற்பவர் டாக்டர் KA அன்பரசன் அவர்கள், 12:40 தமிழில் செய்திருக்கை, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், செல்ல பிராணிகள் இனப்பெருக்கமும் அதை சார்ந்த அறநெறிகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்கள், 2:30 பூங்குத்து, 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்திடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 5 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்பரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:00 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 வயல்வெளி, வாழை மற்றும் மஞ்சள் சாகுபடி குறித்து அஜிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பி மாதையன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திருக்கிற டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. President of North Macedonia, Gordana Silonovska Davkova, has said that it is a matter of pride that a woman is the president of world's largest democracy, India. Talking to Akashvani correspondent in

0: கையில் இருக்கிறது. நம்மில் சிலருக்கு எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்டதன்று. இங்கே வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விவசாயத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்துவிட்டன. இருந்தாலும் நெல் விளைவதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வளர்வதற்கு 9 மாதங்கள், 9 நாள்கள், 9 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக் கூடாது. இந்த உலகை விட்டு புடப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று. இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான் மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்க போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம், குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:15. இசைப்பாக்களல் வழியே இறைவனை வணங்கலாமா? பக்தி மாலை. எங்கும் நீக்கமர

நீங்கியிருக்கிற நீக்காமல் இருக்கின்ற இறைவனை பற்றி கொள்வதே சிறந்த பற்றுதல். நம்முடைய அவாகளை அரிப்பதற்கு அளிப்பதற்கு உறுதுணையாக இருப்பதே இறை. பக்திமாலையில் முதல் பாடலாக ஒலிக்கு வருகிறது இளையராஜா குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: காற்றின் திசையெங்கும் இறைமனம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் காலை 6:21. பிற உயிர்களை நேசித்தால் இறைவன் நம்மளை நேசிப்பார். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நாகோர் இயம் அனிபா குரலில்.

0: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு

மற்றும் தருமபுரி.

நிலையத்தில் நேரம் 6:26. பக்தி மாலை. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த மூன்று நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஹெலன் சத்யா, பேட்டி சத்யா குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சிகள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி. சின்னசாமி.

விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்த கத்திரி சாகுபடியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். கத்திரி சாகுபடிக்கு ஆடி, கார்த்திகை, தை, சித்திரை ஆகிய பட்டங்கள் ஏற்றவை. நடவு செய்வதற்கு 2 மாதங்களுக்கு முன் 7 நாட்கள் இடைவெளியில் 4 முறை உழவு செய்து நிலத்தை காய விடணும். கடைசி உழவுக்கு முன்பு 4 டிராக்டர் மக்கிய ஆட்டெருவை கொட்டி உழவு செய்யணும். 2 நாட்கள் இடைவெளி விட்டு நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சி செடிக்கு செடி 1.5 அடி வரிசைக்கு வரிசை 2 அடி இடைவெளியில் கத்திரி நாற்றுகளை நடவு செய்யணும். 40-50 நாட்கள் வயதுடைய கத்திரி நாற்றுகளை தேர்வு செய்து அவற்றின் நுனி வேற வெட்டிவிட்டு பஞ்சகாவிய கரைசலில் 10 நிமிடங்கள் மூழ்க வைத்து விதை நேர்த்தி செய்து நடவு செய்யணும். இதனால் வேர் சம்பந்தமான நோய்கள் அண்டாது. வேரினுடைய நுனியை வெட்டுவதால் ஆணி வேர் நிலத்திற்குள் அதிக ஆழம் போகாமல் சல்லி வேர் அதிகம் முளைக்கும். பக்க கிளைகளும் அதிகம் வளரும். நடவு செய்த பிறகு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சினால் போதும். நடவு

மூழ்க வைத்து விதை நேர்த்தி செய்து நடவு செய்யணும். இதனால் வேர் சம்பந்தமான நோய்கள் அண்டாது. வேரினுடைய நுனியை வெட்டுவதால் ஆணி வேர் நிலத்திற்குள் அதிக ஆழம் போகாமல் சல்லி வேர் அதிகம் முளைக்கும். பக்க கிளைகளும் அதிகம் வளரும். நடவு செய்த பிறகு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சினால் போதும். நடவு செய்த 20, 40, 100 நாட்களில் களை எடுக்கணும். ஒவ்வொரு முறை களை எடுத்த பிறகும 75 கிலோ வேப்ப பினாக்குடன் 75 கிலோ மணல் கலந்து பரவலாக தூவி விடணும். நடவு செய்த 20வது நாளிலிருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீரில் 300 மில்லி பஞ்சகாவியத்தை கலந்து கை தெளிப்பான் மேல் கொண்டு தெளிக்கணும். தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை 200 லிட்டர் அமிர்த கரைசல் பாசன நீருடன் கலந்து விடணும். நடவு செய்த 40 நாட்களில் பூக்க தொடங்கும். அந்த நேரத்தில் பூச்சி தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை கட்டுப்படுத்த 10 மில்லி தண்ணீரில் 300 மில்லி மூலிகை பூச்சி விரட்டி கலந்து 7 நாட்களுக்கு ஒரு முறை கைத்தெளிப்பான் மூலம் தெளித்து வர வேண்டும். பூக்கும் நேரத்தில் 15 சென்ட் இடைவெளியில் ஒரு விளக்கப்பொறி வீதம் வைத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். விளக்கப்பொறி வைக்கப்பட்டுள்ள வட்டகையில் 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றி அதனுடன் 100 மில்லி மண்ணெண்ணெய் ஊற்றி வைத்தால் பெரிய பூச்சிகள் வட்டைக்குள் விழுந்துவிடும். விளக்கப்பொறியை மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் மட்டுமே வைக்கணும். 9 மணிக்கு மேல் எரியவிட்டால் நன்மை செய்யும் பூச்சிகளும் வட்டைக்குள் விழ வாய்ப்புள்ளது. களை கொடிகளில் ஒன்றான குமட்டை காய்களை 2 கிலோ அளவில் எடுத்து வெட்டி ஒரு மண் பானையில் போட்டு தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து 15 சென்ட் பரப்புக்கு ஒரு பானை என்ற விதத்தில் வைக்கணும். இந்த திரவத்திலிருந்து வரும் வாசனைக்கு பூச்சி வர்றதில்ல. நடவு செய்த 50-60 நாட்களுக்குள் 10 லிட்டர் தண்ணீரில் 300 மில்லி தேமூர் கரைசல் கலந்து தெளிக்கணும். இதனால் பூக்கள் உதராது, காய் புழுக்களும் வராது. நடவு செய்த 45-50 நாட்களில் காய்கள் தென்படும். அப்போது 10 லிட்டர் தண்ணீரில் 150 மில்லி மீன் அமிலம் கலந்து தெளிக்கணும். நடவு செய்த 60வது நாளுக்கு மேல் தொடர்ந்து காய்கள் பறிக்கலாம். நல்ல திரச்சையான காய்களை பறிக்காமல் செடியிலேயே பழுக்க விட்டு பறித்து தண்ணீர் நிரப்பி ஒரு பாத்திரத்தின் வழியே பிழியணும். தண்ணீரை வடிகட்டி அப்பகுதியில் தேங்கியிருக்கும் விதைகளை சேகரித்து துணியில் பரப்பி நிழலில் ஒரு நாள் உலர்த்தி அடுப்பு சாம்பல் தூவி எடுத்து சுரக்காய் குடுவில் போட்டு வச்சுக்கணும். இல்லைனா மண்பானைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும், கட்டி தொங்க விடணும். இப்படி சேகரித்த விதைகளை 40-50 நாட்கள் வரைக்கும் விதை உரக்கத்தில் வைத்திருந்து பிறகு விதைக்கலாம். அடுத்து, கெட்டுப்போன நிலத்துக்கு 8 வன்னிமரம் என்பது பழமொழி. வன்னிமரம் இருந்தால் அந்த நிலம் செழிப்பாக மாறும் என்பது இதனுடைய அர்த்தம். தமிழ்நாட்டில் வறட்சி மிகுந்த மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். பாரம்பரிய வேளாண்மையில் வன்னிமரம் முக்கிய இடம் வகிக்கிறது. இதன் வேர்களில் உள்ள முடிச்சுகளில் வாழும் பாக்டீரியாக்கள் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்ணுக்கு வழங்குகிறது. இதன் இலைகள் உதிர்ந்து மக்கும்போது மண்ணில் தலைசத்து, கரிமப் பொருட்கள், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் கணிசமாக அதிகரிக்கின்றன. இந்த மரத்தினுடைய நிழல் மற்றும் அருகில் வளரும் பயிர்கள் ஆரோக்கியமாக வளர்வதோடு கூடுதல் மகசூல் தருவதாக வேளாண் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். வறட்சி காலங்களில் கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கிடைப்பது கடினமாக இருக்கும்போது வன்னியமரம் ஒரு முக்கிய தீவன ஆதாரமாக விளங்குகிறது. இதன் காய் இனிப்பு சுவை கொண்டது. காய்களை கால்நடைகளுக்கு வழங்குவதன் மூலம் அவற்றினுடைய பால் உற்பத்தியும் உடல் எடையும் அதிகரிக்கும். இதன் இலைகளை கொண்டு இயற்கை விவசாயத்தில் பூச்சி விரட்டி மற்றும் மூலிகை கரைசல்கள் தயாரிக்கலாம். இதன் இலைகளில் உள்ள சில வேதிப்பண்புகள் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன. வன்னிமரம் பூக்கும் காலங்களில் ஏராளமான தேனீக்களை கவர்கிறது. விவசாய நிலங்களில் தேனீக்களினுடைய நடமாட்டம் அதிகரிப்பதால் பயிர்களில் மகர்ந்த சேர்க்கை சிறப்பாக நடந்து விளைச்சலை கூட்டுகிறது. வன்னியமரம் நிலத்தின் ஈரப்பதத்தை பாதுகாத்து விவசாயிகளுக்கு துணை நிற்கும். இதை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்து இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கு நிலை பெற செய்வது இன்றைய தலைமுறையினுடைய முக்கிய கடமை. அது மட்டுமல்ல, நம்முடைய பொறுப்பும். அடுத்து, இந்த ரம்புட்டான் பழத்தை தெரிஞ்சுக்கணும். நல்ல செழிப்பாக வளரும். 1 கிலோ 250 ரூபாய்னு விற்பனை செய்யலாம். ஒரு விவசாயி
20 ரம்புட்டான் மரங்கள் வளர்த்தாலே

0: வருஷத்துக்கு 1 லட்சத்திற்கு மேல் வருமானம் பார்க்கலாம். அடுத்து இந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப தேனீக்களை தேர்வு செய்து வளர்க்கணும். தேனீக்களை வளர்க்க ஒரு பெட்டி, ஒரு ஸ்டாண்டு, ஒரு ராணி தேனி, ஆண் தேனி மற்றும் வேலைக்கார தேனீக்கள் தேவை. இதெல்லாம் சேர்த்த ஒரு தொகுப்பாகவே விலைக்கு கிடைக்கும். தேனீக்கள் வளரும் விதம், வாழ்க்கை முறை, கையாளும் விதம், அவற்றை பாதிக்கும் சூழல் உள்ளிட்டவற்றை அறிந்திருப்பது மிகவும் அவசியம். இதற்கு முறையான பயிற்சிகள் தேவை. தேனீ தொகுப்புடன் கூடிய பெட்டிகளை இயற்கை விவசாயம் மேற்கொள்ளப்படும் தோட்டங்களில் அமைத்து பிறகு நாளாக நாளாக தேனீக்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். தேனீனுடைய அளவும் அதிகரிக்கும். தேவையான போது தேனீக்களை பிரித்து தனிப்பெட்டலை வைத்து விற்பனை செய்யலாம். ஊரின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப தேனீக்களை தேர்வு செய்யணும். உதாரணமாக மலைக்கல வாழும் தேனீக்களால் சமநில பகுதியில் வாழ முடியாது. இரவு நேரங்களில் தான் தேனீக்களை இடமாற்றம் செய்ய வேண்டும். நீண்ட தூரத்திற்கு தேனீக்களை கொண்டு செல்ல முடியாது. எனவே அதற்கு ஏற்ப திட்டமிட்டு தேனீக்களை கொண்டு சென்று பெட்டிகளை வைக்கணும். இயற்கையான சூழலில் தேனீ பொட்டிகளை அமைக்கணும். பெட்டிகள் அமைக்கும்போது தரையிலிருந்து 1.5 முதல் 2 அடி உயரத்தில் இருக்கும் வகையில் அமைக்கணும். பெட்டிகள் மீது பகல் நேரங்களில் வெயில் படாத வகையிலும் இரவு நேரங்களில் விளக்கு வெளிச்சம் படாத வகையிலும் அமைக்க வேண்டும். அவை இருக்கும் இடங்களில் சத்தம் இருக்கக்கூடாது. காற்றின் திசைக்கு ஏற்ப தேனீ பெட்டிகளின் முகப்பு வாயிலை மாற்றி வைக்கணும். பெட்டியினுடைய முகப்பு பகுதி காற்றின் எதிர் திசையில் இருக்குமாறு வைக்கக்கூடாது. எறும்புகள் பெட்டிகளின் மீது ஏறாமல் பார்த்து கொள்ளணும். மழைக்காலங்களில் பெட்டிகள் மீது தண்ணீர் தேங்காத வகையில் பெட்டிகள் இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப தேனீக்களை தேர்வு செய்ய நாம் கையாள வேண்டிய யுத்திகளாகும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. நேயர்களே, இன்று மதியம் பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம், செல்ல பிராணிகள் இனப்பெருக்கமும் அதை சார்ந்த அறநெறிகளும், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி. மோனிகா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். மறவாதீர்கள் நேயர்களே, இன்று மதியம் பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். நேயர்களே, இன்று 7:25 வயல்வெளி வாழை மற்றும் மஞ்சள் சாகுபடி அஜுப்பட்டி பி. மாதையன் அவர்களுடன் நேர்முகம். மறவாதீர்கள் நேயர்களே, இன்று 7:25 வயல்வெளி.
2: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டை எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23 தேதியிலிருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி,

0: வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத்துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு

0: இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரின் 2 போட்டி நாளை மறுநாளும், 3 மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து வில்லங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளைமொழி நிகழ்ச்சி. இன்றைய மரளைமொழி நிகழ்ச்சி நம்மோடு இணைகிறார் ஒரு ஆட்சி தொடக்கப்பள்ளி கரும்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை யு சஸ்வந்த் கிருஷ்ணா. வணக்கம் சஸ்வந்த் கிருஷ்ணா.

0: சார்.
1: சரி சசுமி கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: நல்லா இருக்கீங்க, அழகாக சிரிச்ச முகமாக இருக்கீங்க. எப்பயுமே இப்படி சிரிச்ச முகமாக தான் இருப்பீங்களா?
0: எஸ் சார்.
1: சிரிச்ச முகமாக இருந்தால் பார்க்கறது நல்லா இருக்கு. உங்களை பார்த்து கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. எதுக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க ஃப்ரெண்டுங்க?
0: சார், கதை சொன்னால தானே சார் சிரிக்கிறாங்க.
1: ஓ, கதை சொன்னால் சிரிக்கிறாங்க, உங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க, நீங்கள் பேசினா சிரிக்கிறாங்க, நீங்கள் எதை பண்ணாலும் ரசித்து சிரிக்கிறாங்களா?
0: எஸ் சார்.
1: அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டுங்களா அவங்க?
0: எஸ் சார்.
1: சரி, ஃப்ரெண்டுங்களுக்காக என்ன தரீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவங்களுக்கு?
0: ஸ்நாக்ஸ் தருவேன், சேர்ந்து சாப்பிடுவோம்.
1: ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க, சேர்ந்து சாப்பிட்றீங்க. பதிலுக்கு உனக்கு என்ன தருவாங்க அவங்க?
0: ஒன்றுமே தரமாட்டாங்க சார்.
1: ஒன்றுமே தரமாட்டாங்க. அவங்க போட்டு உங்கள் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு டாட்டா பாயின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா?
0: எஸ் சார்.
1: ஏன் அப்படி இருக்காங்க?
0: எப்பயுமே அப்படி தான் சார்.
1: ஃப்ரெண்டுன்னு அப்படி தான் இருப்பாங்க, அதுதான் ஃப்ரெண்டு. சரி, இருக்கட்டும். எத்தனாவது படிக்கிறீங்க சஸ்வந்த் கிருஷ்ணா?
0: ரெண்டாவது சார்.
1: நல்லா படிக்கிறீங்களா?
0: எஸ் சார்.
1: ஸ்கூல் வரனா பிடிச்சிருக்கா?
0: எஸ் சார்.
1: எதுக்காக பிடிச்சிருக்கு
0: சார்? நேற்று அட்டனன்ஸ் போட்டு வந்து சார்.
1: அட்டனன்ஸ் போட்டுறதுக்கு பிடிச்சிக்குதா உங்களுக்கு?
0: எஸ் சார். டீச்சர் பிடிக்குது, ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்குது,
1: அதனால் பிடிச்சிருக்குது. ஸ்கூல் வர பிடிச்சிருக்கு. வெரி குட், வெரி குட். சரி சஸ்வந்த் கிருஷ்ணா, உனக்கு என்ன தெரியும்?
0: கதை சார்.
1: கதையை நல்லா சொல்லுவியா?
0: எஸ் சார்.
1: நீங்கள் சொல்லு பார்க்கலாம் உங்கள் பாணியில்.
0: ஒரு ஊரில் அந்த பையன் டிவி பார்த்துருந்தானா, அதுக்கு டிவியை உடச்சி பண்ணி வச்சானா, அதுக்கப்புறம் டிவி வேலை செய்யலையாமா, அதுக்கப்புறம் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்தானா, டிவியை கழட்டி பார்த்தாங்களா, அதுக்கு டிவிக்குள்ளார பண்ணுச்சாமா, அதுக்கப்புறம் அம்மா அப்பாவை திட்டினாங்களாமா, ஏண்டா டிவிக்குள்ளார பண்ணு வச்ச அப்படின்னு சொன்னாங்களாமா, அதுக்கப்புறம் டிவிக்குள்ளார நிறைய பேர் சாப்பிடாம இருந்தாங்கம்மா, அதனால தான்மா டிவிக்குள்ளார பண்ணு வச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாமா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தூக்கி கொஞ்சனாங்களாமா அம்மா அப்பா.
1: முடிஞ்சு போச்சா?
0: எஸ் சார்.
1: நீங்கள் பொழுது நீங்கள் டிவி பார்ப்பீங்களா?
0: எஸ் சார்.
1: வேற என்ன பார்க்குறீங்க?
0: வேற பொம்மை டிவி, தாராபூச்சி.
1: இதெல்லாம் பார்த்து ஜாலியாக இருக்கீங்க?
0: எஸ் சார்.
1: சரி, அதிகமாக டிவி பார்க்குறதா என்ன ஆகும்?
0: டிவி வேலை செய்யாது சார்.
1: டிவி வேலை செய்யாதா? டிவி அதிகமாக பார்க்குறதா என்ன ஆகும் சொல்லுங்க. ஒரு பிரச்சனை ஆகும், என்ன ஆகும்?
0: கண் வலிக்கும்.
1: கண் வலிக்கும். சரி, இனிமேட்டு குறைச்சிக்கிறீங்களா? சரி, இருட்டும் சஸ்வந்த் கிருஷ்ணா, அருமையாக கதை சொல்லிட்டீங்க. அடுத்து பாட்டு தெரியும்னு சொன்னார் சாரு, பாடுறீங்களா அதை பாட்டு?
0: எஸ் சார். பாருங்க. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்து மாவு கலந்து சுட்ட தோசை, அப்பா அப்பாவுக்கு நாலு, அம்மாவுக்கு மூணு, அண்ணனுக்கு ரெண்டு, பாப்பாவுக்கு ஒன்று, தின்னு தின்ன ஆசை, திருப்பி கிட்டா பூசை.
1: திருப்பி கேட்டால் பூசணும், அழகாக பாட்டிங்க. சரி, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தவனுக்கு கதையும் பாட்டும்?
0: எங்கள் அம்மா சார்.
1: சார் எதுவும் சொல்லித்தரலையா?
0: பையன் கதை, அதுக்கப்புறம் தோசையம்மா தோசை.
1: சரி, அவர் பேர் என்ன?
0: உதய சங்கர்.
1: சரி சரி, நல்ல பேர் அதற்கு சார் பேர். சரிங்க சஸ்வந்த் கிருஷ்ணா, இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையனாக, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸை என்ன பண்ண போகிறீங்க?
0: திருடுங்களை பிடிப்பேன்.
1: வேறு எதுவும் பண்ண மாட்டீங்களா போலீஸ் ஆகி? தண்டனை மட்டும் தான் பிடிக்க போகிறீங்க. சரிங்க சஸ்வந்த் கிருஷ்ணா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: இணையினைகளே, இன்றைய மரலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை யு சஸ்வந்த் கிருஷ்ணா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஜூலை 23.
7: சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கிய விடுதலை போராட்ட வீரர்.
8: சுதந்திர போராட்ட வீரர்

0: களை சிறையில் இருந்து மீட்பதற்காக சட்டம் பயின்றார்.
1: இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவர்.
0: முதன் முதலில் மக்களிடையே சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்.
1: திலக் மகராஜ் லோகமான்யா என்றும் போற்றப்பட்டார்.
0: வங்க பிரிவினையை எதிர்த்து சுதேசி பொருட்களுக்கு ஆதரவு என பல போராட்டங்களில் முன்னின்று நடத்தினார்.
1: கல்வி, ஆன்மீகம், சேவை, தேசத்தொண்டு, பத்திரிகை என பல துறைகளில் சாதனை படைத்தவர்.
0: இவரின் தீவிர கருத்தினை கொண்டு நேதாஜி செயல்பட்டார். அதேபோல் இவரின் மிதவாத கருத்தால் மகாத்மா காந்தி செயல்பட்டார்.
1: இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என கருதப்படும் லோகமான்ய பால கங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1856.
1: தன் 15 வயதில் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார்.
0: முழுமையான சுதந்திரத்தை அடைய புரட்சிதான் சரியான வழிமுறை என்று இந்திய குடியரசு அமைப்பின் கொள்கையை பின்பற்றினார்.
1: பகத்சிங் உட்பட பல புரட்சியாளர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர்.
0: இவர் தன்னுயிர் ஈந்த இடமான பூங்காவிற்கு ஆசாத் பூங்கா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
1: இந்த வீர இளைஞரின் நினைவை போற்றும் வகையில் பல பள்ளிகள், கல்லூரிகள், தெருக்கள் மற்றும் ஏராளமான பொது அமைப்புகளுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
0: இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சந்திரசேகர ஆசாத் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1906.
0: திறமையான வயலின் இசைக்கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர்.
1: பாரம்பரிய கர்நாடக இசையில் பயிற்சி பெற்று விளங்கிய இவர் கிளாசிக்கல் மற்றும் மேற்கத்திய பாரம்பரிய இசையிலும் புகழ்பெற்று விளங்கினார்.
0: கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸில் மேற்கத்திய பாரம்பரிய இசைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றார்.
1: பல்வேறு வெளிநாடுகளில் இசை நிகழ்வுகளை நடத்தியுள்ளார்.
0: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், லிம்கா வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
1: தமிழகத்தைச் சேர்ந்த வயலின் இசைக்கலைஞர் எல் சுப்பிரமணியம் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1947.
1: தமிழ் திரைப்பட நடிகர் மற்றும் தெம்மாங்கு பாடகர்.
0: தமிழ் நாடகத் துறையில் புகழ் வாய்ந்த TKS கலைக்குழுவில் இவர் தனது சிறு வயதிலிருந்தே நடிக்க ஆரம்பித்தார்.
1: 1954 திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்த இவர் 500 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார்.

0: வாரே.
1: இந்த பாடல்தான் இவரை தமிழகம் முழுவதும் அடையாளப்படுத்தியது.
2: நடிகர், நாட்டுப்புற பாடகர் டி கே எஸ் நடராஜன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1933.
2: விடுதலை போராட்ட வீரர், ஆன்மீகவாதி.
1: சென்னை, கல்கத்தா, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் தொழிலாளர் போராட்டங்களை முன்னின்று நடத்தினார்.
2: ஞானபானு என்ற இதழை தொடங்கி நடத்தினார்.
1: வாவு சிதம்பரனாரிடம் நட்புடன் இருந்தார்.
2: தருமபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டியில் ஆசிரமம் நிறுவி பாரத மாதா கோயில் கட்ட முடிவு செய்தார்.
1: வீர முரசு என்று போற்றப்பட்ட இவரின் நினைவாக பாப்பரப்பட்டியில் மணி மண்டபம் கட்டப்பட்டுள்ளது.
2: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆன்மீகவாதியுமான சுப்பிரமணிய சிவா நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1925.
2: 1927 ஆண்டில் இதே நாளில்தான் பம்பாயில் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி நாட்டின் முதல் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது.
1: பின்னர் ஜூன் 18, 1936 இந்திய ஒலிபரப்பு சேவையானது அனைத்திந்திய வானொலியாக மாறியது.
2: இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 23 இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது.
1: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகநட்டை எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.

0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
10: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். வெண்பட்டுக்குடு கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 825 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 332 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 673 ரூபாய்க்கும் விலை போனதாக தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.
11: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
12: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
3: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நம்முடைய இருவரும் காப்பியங்களில் ஒன்று ராமாயணம். அதிலும் கம்பர் எழுதிய கம்பராமாயணம் இருக்கிறதே, அப்பப்பா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்திர படைப்புகளையும் பார்த்து பார்த்து செதுக்கி எடுத்திருக்கிறார் கம்பன். அதிலும் குறிப்பாக ராமன் பாத்திரம் உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கக்கூடியது. அவதார புருஷனாக ராமரை காட்டுகிற கம்பன் மனிதனே.

0: மிக்கவனாக எல்லோரையும் சமமாக கருதக்கூடியவனாக ராமபிரானை காட்டுகிறார் கம்பன். ராமபிரானுக்கு அரண்மனையில் மூன்று சகோதரர்கள் உண்டு. அவர் வனவாசம் செல்கிறார் ராமபிரான். அங்கு குகனை உடன் பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார். குகன் அரண்மனைவாசி அல்ல, குகன் ஒரு நாட்டினுடைய மன்னவன் அல்ல, குகன் வேடர்குலத் தலைவன். பின்னர் சுக்ரீவனை உடன் பிறப்பாக சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். சுக்ரீவன் மானுடன் அல்ல, விலங்கு. பிறகு விபூஷணன் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறார், சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார் ராமன். விபூஷணன் மனிதனும் அல்ல, விலங்கும் அல்ல, அரக்கர் குலத்தை சார்ந்தவன். அவனையும் உடன் பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார். இப்படி ராமனை மனிதனேயே உருவமாக வடித்து காட்டுகிறார் கம்பன். ராமன் எல்லோரையும் சமத்துவமாக பார்ப்பார் என்பதற்கு மற்றொரு நிகழ்வும் உண்டு. ராமபிரானின் வெற்றி விழா அறிவிக்கப்பட்டு விட்டது. அயோத்தியில் அவர் முடிசூட்டு விழா நடைபெறுகிறது. அவருடைய வெற்றிக்கு ஆழமான காரணமானவர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆழமான வெற்றியின் அடித்தளத்திற்கு காரணமான ஒருவருக்கு எந்த பரிசை தருவதென்று தடுமாறி போய் நிற்கிறார் அந்த நடையில் நின்றுயிர் நாயகன். எல்லோருக்கும் பொன்னையும் பொருளையும் மணிகளையும் கொடுத்து விட்டோம், முத்து மாலைகளை கொடுத்து விட்டோம். ஆனால் நம்மோடு இருந்து எத்தனையோ துன்பங்களுக்கு இடர்பட்டு நாம் மயங்கிய போது கூட நம் உயிரை காப்பாற்றிய இந்த தொண்டனுக்கு என்ன கொடுப்பது, என்ன பரிசு கொடுப்பது என்று யோசிக்கிறார். ஓரமாக நிற்கிறார் அனுமன். ராமனின் வெற்றிக்கு அஸ்திவாரமாக இருந்தவர் அனுமன் ஒரு ஓரத்தில் நிற்கிறார். அப்பொழுதுதான் நடையில் நின்றுயர் நாயகன் அறிவிக்கிறார், நான் எடுத்திருக்கிற இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை தீண்டேன் என்று பெருமை பெற்றிருக்கிறேன். சீதையைத் தவிர மற்றொரு பெண்ணை தீண்டாத திருமேனி என்னுடைய திருமேனி. ஆனால் இந்த திருமேனியை தீண்டுகிற பெருமையை ஒருவன் பெற முடியுமானால் அது நீ ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அந்த பரிசை நீ பெற்றுக்கொள் என்று ஆஞ்சநேயனை அனுமனை மார்புற தழுவிக்கொள்கிறார் ராமன். தனக்கு கிடைத்த பரிசுகளிலே மிகப்பெரிய பரிசாக அனுமன் அதை எண்ணுகிறான். கருணாமூர்த்தி ராமபிரானின் திருமேனியை கட்டி தழுவிக்கொள்கிற பாக்கியம் அனுமனுக்கு மட்டுமே ராமன் கொடுத்தார். அது அனுமனுக்கு மட்டும் கிடைத்தது. குகன், சுக்ரீவன், விபூஷணன், அனுமன் இவர்கள் யாரிடத்திலேயும் கருணாமூர்த்தி ராமன் இனத்தை பார்க்கவில்லை, அவர்களின் தூய மனத்தை அவர் பார்த்தார் என்பதை கம்பன் இங்கு காட்டுகிறார். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
4: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது.

0: இருப்பது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன் முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப்பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக

0: சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக இரண்டு அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இரண்டாம் கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 7:25.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்னனே அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதும்னே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா நம்ம

0: பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
0: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை
3: பைலட் எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
0: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர்டா கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரபு நோய் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
11: இவங்களை வந்து நம்ம சில தடவை பார்க்கும்பொழுது இவங்களுக்கு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இருக்குன்னு வெளியில தெரியாது. இப்போ கேட்க கூட கேட்பாங்க, உனக்கு ஏன் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் நோய் இருக்கா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. பார்த்தா தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சரி, அவங்க வந்து என்னால் முடியல அப்படின்னா, உன்னை பார்த்தா நல்லா தானே இருக்க, என்ன முடியல? எல்லாம் உன் மனசில் தான் இருக்குது, எல்லாம் உன் மூளையில் இருக்குது, எல்லாம் உன்னுடைய சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறத நம்ம தவிர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நான் முன்னேடியே குறிப்பிட்டபடி இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அயற்சி 100 மடங்கு அதிகம் நம்மளை பொதுவாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அயற்சியை விட. அதுவும் இந்த மாதிரி நம்ம சென்னை போன்ற நகரங்கள்லேயும் தமிழ்நாடு போன்ற வெப்ப மண்டலத்திலையும் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் நோயானது வெப்பத்தினால அதிகமாக வந்து சிம்டம்ஸ் வரும். நோய் மோசமாகாது. இப்போ அவங்களுக்கு கண் நரம்பு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா வெப்பம் 40 டிகிரிலாம் போகும்போது அந்த பாதிப்பானது சரியானாலும் வெப்பம் அதிகமாகிற போது திடீர்னு திருப்பியும் அதே பாதிப்புகளுடைய ஒரு சின்ன சிம்டம் வந்துட்டு போகும். ஏன்னா நரம்புகள் கஷ்டப்பட்டு ரெக்கவரி ஆகி வேலை செய்யுது, அவங்க முழுசாக ரெக்கவரி ஆகலை பாதிப்புனால. ஸோ அவங்க மேலே ஹீட் அதிகமாக போடும் போது அவங்க திருப்பி பழைய சிம்டம்ஸை கொடுப்பாங்க.

0: ஸோ இந்த மாதிரி வெப்பம் நிறைய இருக்கிற நம்ம ஊர்களில் வந்து இவங்களுக்கான சிம்டம்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் பணியாற்றிட்டு இருந்த இங்கிலாண்டில் சம்மர் காலங்களில் அங்கே வந்து சம்மர் வந்து 26 to 30 degrees போகும். அப்போது வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இன்னும் மேலே நார்வே போன்ற நாடுகளில் போய் உட்காந்துருவாங்க. அந்த வெப்பத்தையே அவங்களால தாங்க முடியாது. ஸோ நமக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம இங்கே தான் இருந்தாகணும், இங்கே தான் வாழ்ந்தாகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவங்களை வேலைக்கு வச்சுருக்கவங்க வந்து இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ்னால் என்ன, இவங்க வரவங்களுக்கு வந்து ஒரு அயற்சி வந்து உடல் ரீதியாக மட்டும் இல்லை யோசிக்கிற திறமையிலையும் வரும். ஸோ ஒரு மீட்டிங் ஒரு மணி நேரம்லாம் வச்சாங்கன்னா இவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு 30 minutes நடுவில் வெளில போகிறாங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ வேலையில் ஒரு 30 minutes நடுவில் ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துக்கணும்னா தாராளமாக அலோவ் பண்ணிட்டா அவங்ககிட்டருந்து எஃபெக்டிவாக வேலை வாங்கலாம். இந்த நோய் இவங்களுக்கு வந்தது இவங்களுடைய தப்பு இல்லை, இவங்க எந்த ஒரு தவறும் செய்யலை, இது வந்துருச்சு, அதனால் இவங்க இந்த சமுதாயத்துக்கு எந்த பணியாற்றாமல் இருக்கணும் அப்படின்றது அதுதான் தவறுன்னு நினைக்கிறேன். இவங்களையும் இன்க்ளூசிவாக வச்சுக்கிட்டு இவங்கக்கிட்டேருந்து எவ்வளவோ நம்மளை எடுக்க முடியும். சாதாரண மக்கள் தான், எல்லார் வேலையும் அவங்களால செய்ய முடியும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன சலுகைகள் வேலையில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 minutes போய் காலை நீட்டி அவங்க சாஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு வேணால் கொடுக்கலாம். செஞ்சாங்கன்னா இவங்கள சாதாரண ஒரு மனிதராகவே எல்லா வேலையும் இவங்களும் செஞ்சு இவங்களால சமுதாயத்தில் இருக்க முடியும். இந்த நோய் அது மூளையுடைய எந்த பகுதியை பாதிக்குதுன்ற பொறுத்து இருக்குது. வாய் பகுதி பக்கத்தில் பாதிப்பு இருந்தால் பேச்சு குளறல் வரும், பட் பெரும்பாலான நேரங்களில் வந்து சில நாட்கள்லேயே சரியாக போயிடும். எப்போ உடலில் அடுத்த ஒரு ஸ்ட்ரெஸ் வருதோ இந்த சிம்டம்ஸ் திருப்பி எட்டி பார்த்துட்டு போகலாம். அதுதான் நம்ம சூடோ ரிலாப்ஸ்னு சொல்லுவோம். அதாவது உண்மையான ஒரு அட்டாக் இல்லை, ஏற்கனவே வந்த அட்டாக் வந்து மறுபடியும் உங்ககிட்ட காமிச்சிட்டு போகிறது. உடலில் ஜுரம் வந்தாலோ வெளியில் வெப்பம் இருந்தாலோ மன உளைச்சல் இருந்தால் ஏதோ ஒரு முக்கிய ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் இருந்தாலோ இன்ஃபெக்ஷன் எங்கேயாவது இருந்தாலோ இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பர்மனெண்ட்டாக இருக்காது. அட்வான்ஸ் ஸ்டேஜ் 20 to 30 years தாண்டி போகிற மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ்க்கு தொண்டையில் விழுங்குற ப்ராப்ளமும் பேசுகிற பகுதிகளும் நேச்சுரலாகவே அந்த நரம்புகள் உதிர்ந்ததுனால இருந்துடும், அதானா பர்மனெண்ட்டாகவே இருந்துடும்.
1: இதுவரை மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரபு நோய் குறித்த நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 rupees, ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களை தேடி வருகிறது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பா விஜயின் பாடல் வரிகளுக்கு கார்த்திக் கிரேஸ் ஹரிணி குரலில் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: நிகழ்ச்சியில் அடுத்தாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 14 ரூபாய், கத்திரி 36 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 20, 25 இரண்டு விலையில் இருக்கிறது. பீர்க்கங்காய் 34 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 45, 55 இரண்டு விலையில் இருக்கிறது. பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 64 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு 244 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிப்பிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 92 ரூபாய், தேங்காய் 70 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 110 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 88 ரூபாய், கருப்புருளி வாழைப்பழம் 60 ரூபாய், கொய்யாப்பழம் 65 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துருப்பாங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள்.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சந்தோஷ நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய புதிரை வினா, 16th ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து பாடல் வரிகளுக்கு உதித் நாராயணன், சின்மை, ஏஆர் ரஹ்மான் பாடிய பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

0: நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரால் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
9: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சந்தோஷ்சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்டிருந்த பொதுரிவினா அதற்கான விடை, 16th ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த 16th ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியானது பெல்ஜியம் நெதர்லாந்தில் நடைபெறுவது, அதாவது August 14 முதல் 30 வரை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேரில் இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரம் சிறுக சிறுக சேமிப்போம் நேரலையில் பங்கேற்கிறார் முதலீடு ஆலோசகர் எம். சுதாகரன் அவர்கள்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE, BTECH, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல்.

0: இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்கடமங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கடமங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. பண்பலியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று July 23. குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிற பொழுது சில கேள்விகள் கேட்பதுண்டு. நாம் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கள் எளிதாக பதில் சொல்லி விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்கிற கேள்விக்குத்தான் நம்மால் சரியாக பதில் சொல்ல முடிவதில்லை. அப்படி ஒரு சிக்கலை நேற்று நான் மாட்டிக்கொண்டேன். திடீரென்று பெட்டி என்று தொடங்குகிற பெயர்களை சொல்லுங்கள் என்று ஒரு வேடிக்கை விளையாட்டை தொடங்கினேன். நகைப்பெட்டி, பணப்பெட்டி, மரப்பெட்டி, அட்டைப்பெட்டி எல்லாம் வந்துவிட்டது. திடீரென்று ஒரு குழந்தை தீப்பெட்டி என்றது. சிக்கல் அதிலிருந்து தொடங்கியது. ஒரு குழந்தை கேட்டது, நகை வைப்பது நகைப்பெட்டி, பணம் வைப்பது பணப்பெட்டி, அது என்ன தீப்பெட்டி? இதற்கு நடுவில் அட்டைப்பெட்டியும் மரப்பெட்டியும் மறந்துவிட்டது என்பதை நினைவுபடுத்தியது இன்னொரு குழந்தை. இது அட்டையினாலே செய்யப்பட்டது அட்டைப்பெட்டி, மரத்தால் செய்யப்பட்டது மரப்பெட்டி, இது இரண்டுக்கும் பொருந்தாமல் தீப்பெட்டி நிற்கிறதே எப்படி? இது தீயினால் செய்யப்பட்ட பெட்டியா அல்ல தீயை உள்ளே வைத்திருக்கக்கூடிய பெட்டியா என்ற உடன் குழந்தைகள் சிரித்து விட்டார்கள். நெருப்பை பொட்டலம் கட்ட முடியாது என்கிற பழமொழியும் கூட என் நினைவுக்கு வந்தது. இது தீப்பெட்டி அல்ல, தீயினால் செய்யப்பட்ட பெட்டியும் அல்ல, தீயை செய்வதற்கான குச்சிகளை உள்ளடக்கிய ஒரு பெட்டி. இது தீயை உருவாக்குகிற பெட்டி என்பதனாலே தீப்பெட்டி என்று அந்த குழந்தைக்கு விளக்கம் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் புரிந்தும் புரியாதது போல இருந்தது. அதில் குச்சியும் இருக்கிறது, தீப்பெட்டியும் மேல் அட்டையில் பற்ற வைப்பதற்கான பகுதியும் இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று உராய்ந்து கொள்ளாத வரைக்கும் அது பத்திரமான தீக்குச்சிகளின் பெட்டி. எடுத்து பற்ற வைக்கிற பொழுது திடீரென்று தோன்றுகிறதே, அப்போதுதான் அது தீப்பெட்டியாக மாறிவிடும் என்றவுடன் இந்த தீப்பெட்டியை யார் கண்டுபிடித்தார்கள் என்று அடுத்த கேள்வியை போட்டது. தெரியாது என்று சொன்னால் அவமானம், தெரிந்தது என்று சொன்னால் சொல்ல வேண்டுமே. ஆனால் என் நினைவுக்கு வந்த செய்திகளை அந்த குழந்தைகளோடு நான் பகிர்ந்து கொண்டேன். தொடக்க காலத்தில் சிக்கிமுக்கி கல்லின் மூலமாகத்தான் இந்த தீப்பெட்டியை உருவாக்கினார்கள். தீப்பெட்டி வருவதற்கு முன்னால் தீ பற்ற வைப்பதற்கு பழகி கொண்டார்கள். காலப்போக்கில் பாஸ்பரஸின் மூலமாக தீ பற்ற வைக்க முடியும் என்பதை கண்டுகொண்டவர்களாக மனிதர்கள் மாறினார்கள். அது ஒவ்வொன்றாக காலப்போக்கில் உருவாக்கப்பட்டது. 1789 பிரான்ஸ் நாட்டில் தான் முதன் முதலில் பாஸ்பரஸ் பத்தியை வைத்து கண்டுபிடித்தார்கள். காகித சுருளின் முனையில் பாஸ்பரஸ் வைத்து கண்ணாடி குழாயில் வைத்து மூடி விடுவார்கள். குழாயை உடைத்தவுடன் வெளிக்காற்றினால் ஆக்சிஜன் பரவியவுடன் தீப்பிடித்து எரியும். பின்னால் 1786 இத்தாலியில் வேறொரு முறையில் இதை பயன்படுத்தினார்கள். பாஸ்பரஸ் ஆக்சைடு ஒரு புட்டியின் உள்ளே இருக்கும். ரசாயன பொருள் பூசிய மெல்லிய குச்சிகளை புட்டியின் உட்புறம் தேய்த்து வெளியில் எடுத்தால் உடனே அது தீப்பற்றி எரியும். பிறகு 1805 கந்தக அமிலத்தில் ஊறிய நார்பொருள் உள்ள புட்டியில் பிரான்சை பயன்படுத்தி தொடங்கினார்கள். இது காலப்போக்கில் 1827 தீக்குச்சியை போன்ற ஒன்றை ஜான் வாக்கர் என்கிற ஆங்கிலேயர் உருவாக்கினார். உப்புத்தூள் போன்ற ஒன்றின் மீது தேய்த்தால் இது வெடித்துக் கொண்டே எரியும். எரியும் போது ஒரு விதமான துர்நாற்றம் வீசுகிற நிலையும் இருந்தது. பின்னால் 1830 டாக்டர் சார்லன் சௌரியா என்கிற பிரெஞ்சுக்காரர் எதில் தேய்த்தாலும் எரியக்கூடிய தீக்குச்சியை கண்டுபிடித்தார். இதில் உள்ள மஞ்ச பாஸ்பரஸ் தீமை பயப்பதாக இருந்ததனாலும் இது விடப்பட்டது. பின்னால் இன்றைக்கு பாதுகாப்பான தீக்குச்சியை ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி கஸ்டாவ் இ பாஸ்க் என்பவர் 1844 கண்டுபிடித்தார் என்று சொன்னவுடன் சில சமயங்களில் என்ன உரசினாலும் பிடிக்காமல் தீப்பெட்டி இருக்கிறது, அதற்கு மாற்று இல்லையா என்று வேடிக்கையாக கேட்டது ஒரு குழந்தை. இதற்கான தீப்பெட்டியும் ஒருவர் கண்டுபிடித்தார். 1943 2nd உலகப் போரின் போது நீர் புகாத தீக்குச்சியை

0: ஜான் டேனிஸ் கேடி என்கிற அமெரிக்கர் கண்டுபிடித்தார். இந்த குச்சியை 8 மணி நேரம் தண்ணீரில் போட்டு வைத்த பிறகும் கூட இது எரியும் என்று சொன்னவுடன் ஆச்சரியமாக அந்த குழந்தைகள் வியப்போடு என்னை பார்த்தார்கள். தீப்பெட்டிதான், சின்னதுதான், ஆனால் அதற்குள்ளே இவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன என்பதை எப்போதோ படித்த நினைவுகளை அந்த குழந்தைகளிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிற போது ஒன்று புரிகிறது. எதுவும் கேள்விகளினால் எழுப்பப்படுகிற போதுதான் தெரிந்ததும் தெரியாததும் நமக்கு தெரிய வருகிறது என்கிற உண்மையை இன்று ஒன்று நன்று என்கிற முறையில் நானே தெரிந்து கொண்டேன் என்பதை உங்களிடத்தில் சொல்லுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புடல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பொன்னியின் புதுப்புணல். எல்லாருமே காலை வேளையில எல்லாரும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற நேரம் தான் இந்த நேரம். 8:11 ஆயிடுச்சு. இன்னைக்கு தேவையான என்னென்ன

0: பொருள்கள் எடுத்து வச்சிட்டுமா அப்படின்னு ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கங்க. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமு நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் அழைக்கலாம் 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்லேயோ அல்லது 24-40-31 என்ற எண்லேயோ, அப்படி இல்லை வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய அறிமு நேயர்கள் அழைக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் செய்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பரே சொல்லலையே அப்படிங்கிறீங்களா? இதோ வாட்ஸ்அப் நம்பர் 0-43-42-24-40-30.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர், சேலம் மாவட்டம் மேச்சேரி பாலி டீ கடை பகுதியிலிருந்து ராமமூர்த்தி இவங்க கேட்டிருக்காங்க மாரி படத்திலிருந்து இந்த பாடல். இதோ அனைவருக்காகவும்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: இருக்குது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

நேர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 100 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில பங்கேற்கும் அறிமுக நேயர் வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
7: வந்தவாசிலிருந்து சரளா சார்.
6: சரளா, என்ன பண்றீங்க சரளா?

0: வீட்லயே கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கேன்
1: சார். ஆஹா, எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க?
0: நாங்களா 3 வருஷமா வச்சிருக்கேன்
1: சார். 3 வருஷம் வச்சிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஆ, இப்போ பரவாயில்ல சார்.
1: ம், சரி சரிங்க. பொழுதுபோக்குனா என்னங்க?
0: இல்லை சார், வீட்டில் ஆமாம், ஹவுஸ் ஒய்ஃப்.
1: ம்,
0: பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஷாப் பார்க்க கரெக்டாக
1: இருக்கும். ம், சரி சரிங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு.
0: ஆமாம் சார்.
1: சரிம்மா, வாழ்த்துக்கள். உங்களுடைய தொழில் மேலும் வளர தொடர்ந்து பண்பலியோடு இணைந்திருங்கள்.
0: தேங்க்யூ சார். தேங்க்யூ.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட

0: இளைஞர்கள் சங்கம்
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
8: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
7: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
8: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
7: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
8: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
7: போதுனே போதும்.
8: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
6: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி.
5: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். சுதந்திர போராட்டத்தின் போது பல்வேறு வகையான போராட்டங்கள் மூலமாக ஆங்கிலேயர்களை அதிர வைத்தார்கள் நம்முடைய இந்தியர்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு

யாரும் செய்யாத ஒரு சாதனையை செய்தது. எப்படி என்றால், எந்த கப்பல் மூலமாக அவன் நம்மை அடிமை கொண்டானோ அதே கப்பல் மூலமாக அவனை வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு யோசித்த ஒரே தமிழர் வ.உ. சிதம்பரனார் தான். அது மாதிரி காந்தியடிகள் ஒரு புதிய போராட்டத்தை ஒரு யோசிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிம்சை வழி தான் எல்லாமே. ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரி போட ஆரம்பித்தாங்க. உடனே காந்தியடிகள் என்ன பண்ணார், நீ என்ன வரி போடுறது, எங்கள் தேசத்துக்கு உப்புக்காகத்தானே நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க,

0: புறப்பட்ட உடனே அங்கே வெள்ளைக்காரர்கள்லாம் சிரித்தாங்க. வெள்ளைக்கார அரசாங்கமே சிரித்தது. கிழவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதுன்னு சொன்னாங்க. அவரோடு முதல்ல 70 பேர் தான் கிளப்புனாங்க. ஆனால் 700, 7000, 7 லட்சம் பல கோடி என்கின்ற அளவிற்கு மக்கள் கடற்கரையை நோக்கி பயணப்பட தொடங்கினார்கள். அப்படி பயணப்பட்ட போது தமிழ்நாடு தன் பங்குக்கு அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தது. வேதாரண்யம் என்கின்ற ஊர், திருமறைக்காடு என்று அதற்கு பெயர், பழைய பேர். அந்த திருமறைக்காட்டில் நான் ஒரு முறை பேசப்போயிருந்தபோது அங்கே அந்த பேருந்து நிலையத்துக்கிட்ட ஒருவருடைய திருவுருவச் சிலையை பார்த்தேன். பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, பேருந்துலேருந்து இறங்கி முதல்ல ஒரு வணக்கம் செலுத்துகிறேன். ஏன்னா அவர் யார் அப்படின்னு கேட்டால், காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய போது தமிழ்நாட்டில் முன்னெடுத்து செல்வதற்கு ராஜாஜி மற்றும் பல தலைவர்கள் உடனிருந்தபோது அதை வேதாரண்யத்திலே மிகச்சிறப்பாக நடத்தி காட்டிய பெருமை வேதரத்னம் பிள்ளை அவர்களுக்குத்தான் உண்டு. அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, சிறு வயதிலிருந்தே அவருக்கு அந்த தேசப்பற்று உண்டு. நாட்டுக்கு உழைத்த நல்லவர்களில் அவரும் ஒருவர். என்ன பண்ணார் அப்படின்னா, அது கடற்கரை நகரம் ஆதலால் அந்த ஊரில் தான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த கோயில் கதவு திறக்கவும் மூடவும் பாடிய ஊர் அந்த ஊர் தான். அப்போ இன்னொரு பெரிய புரட்சி நடக்க போதுன்னா, அது அந்த புரட்சி நடந்த இடம் நடந்தான். இவங்க எல்லோரும் கடற்கரை நோக்கி போகிறாங்க உப்பு காய்ச்சுவதற்கு அந்த இதை எடுக்கிறதுக்கு. அப்போ அரசாங்கம் அவர்களை கடுமையாக தண்டிக்கிறது. அதோடு மட்டுமில்லை, சர்தார் வேதரத்னம் பிள்ளையவர்கள், அவருடைய பேர் வேதரத்னம் தான், அவரை உடனடியாக என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணி 6 மாதம் சிறையில் வச்சிட்றாங்க. இது நடந்தது எப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1930 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்தது. பிறகு இவருடைய இந்த செயல்பாட்டை கேள்விப்பட்ட காந்தியடிகளும் மற்ற தமிழக தலைவர்களும் இவருக்கு இவருடைய படைத்தலைமையை, அந்த வீர்கொண்டு எழுந்து சென்ற அந்த செயல்பாட்டை பாராட்டுவதற்காக இவருக்கு சர்தார் என்கின்ற பட்டத்தை 1931ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் வைத்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அங்கே இந்த பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. தியாகிகளால் தான் நாம் சுதந்திரத்தை பெற்றோம். சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர்களுடைய பெயரை சொன்ன உடனேயே உப்பு சத்தியாகிரகம் நமக்கு நினைவுக்கு வரும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் வெள்ளாறு பகுதியிலிருந்து சுரேந்தர் இவங்க கேட்டிருக்காங்க பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

சாதாரண ஆயில் மூணு ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை ரெண்டு ஸ்பூன் ஊத்துனா போதும்.

0: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சென்னை ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
8: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
9: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: ஐஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகைநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். முகத்தில் கருமா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடல்ல கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காமல் பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாராம் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு

0: உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர், நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்ட காணலை.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி

0: நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: தண்டியடிகள் என்ற நாயனார் திருவாரூர் கமலாயத்தில் குளத்தை தூர்வார்கிறார். தண்டியடிகளுக்கோ இரண்டு கண்களிலும் ஒளி இல்லை, பார்வையற்றவர். ஆனால் தட்டு தடுமாறி, தானே தடுமாறி நடந்து நடந்து அந்த குளத்தை தூர்வாருவார். அப்படி தூர்வாருகிற போது அவருக்கு நிறைய இடையூறுகள். அவரை அந்த திருக்குளத்தை தூர்வாருகிற பணியை செய்ய விடாமல் தடுப்பார்கள். எங்கே உள்ள குளம் அது? திருவாரூர் கமலாலயத்தின் குளம், திருவாரூர் திருக்கோவில், மிக புகழ்பெற்ற திருக்கோவில். அந்த திருக்கோவிலினுடைய திருக்குளத்தை கண் பார்வையற்ற தண்டியடிகள் தூர்வாரும் பணியை செய்வார். சிலர் அவரை தடுத்தார்கள், சமணர்கள். அவர் மண்வெட்டியையும் கூடையும் பறித்து எரிந்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். கடவுளிடம் முறையிட்டார் தண்டியடிகள். தியாகேச பெருமானே, எனக்கு நேர்ந்த இன்னலை தீர்ப்பாயாக, நான் திருக்குளத்தை தூர்வார்வதை தடுக்கிறார்களே என்று அவர் வேண்டிய வேண்டுகோள் பளித்தது இறைவன் கனவில் தோன்றி, தண்டியடிகளை ஆற்றுப்படுத்தி உன் துன்பத்தை நீக்குகிறேன், நீ பார்வை பெறுவாய் என்று சொல்லிவிட்டு சோழ மன்னனின் கனவிலும் தோன்றி, என் அடியவன் செய்யும் திருப்பணிக்கு இடையூறு செய்கிறார்கள், அந்த இடையூரை களைத்து எரிக என்று இறைவன் மன்னனுக்கு கனவில் ஆணையிடுகிறார். உடனடியாக மன்னன் பரிவாரங்களோடு தண்டியடிகள் இருக்கிற குளக்கரைக்கு செல்கிறார், கமலாலயத்திற்கு செல்கிறார். அப்போது தண்டியடிகளிடம் மன்னர் மண்டியிட்டு சொல்கிறார், இறைவனுடைய அற்புதத்தால் நீங்கள் சிவன் அருளால் பார்வை பெறுதலை இப்போதே காட்டுங்கள் என்று வேண்டுகிறார். நாயனாரும் மனம் உருகி, தண்டியடிகள் மனம் உருகி, சிவபெருமானுக்கு நான் தொண்டு செய்வது உண்மையாயின், இத்திருக்கோவிலின் திருத்தொண்டை செய்வது உண்மையாயின், பார்வை பெறுதல் வேண்டும் என்று வேண்டினார். அந்த அற்புதம் நிகழ்ந்தது, கண்ணொளி பெற்றார். தண்டியடிகள் திருவாரூர் திருக்குளத்தில் தன் திருப்பணியை தொடர்ந்தார். திருவாரூர் திருக்கோவிலிலே குளம் ஐந்து வேலி என்ற பெருமைக்குரிய திருத்தலம், பெரிய ஆழித்தேர்கள் கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க திருத்தலம். இங்கேதான் நம்முடைய மறைந்த குன்றக்குடி அடிகள் பெருமான் 1992 திருவாரூர் அன்பர் தொழிலதிபர் மைதியின் கோவிந்தராஜன் என்பவரை கொண்டு பொதுமக்களின் ஆதரவோடு இயந்திரங்களின்றி மனித உழைப்பு மூலமாக அந்த கமலாலயத்தை தண்டியடிகளின் நினைவாக தூர்வாரினார்கள். அப்படி நீராதாரங்களை பேணி பாதுகாப்பதில் மகாசன்னிதானத்திடம் ஒரு லட்சியம் இருந்தது. ஏன், வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது இறைவனே அந்த வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கு தன்னார்வ தொண்டராக ஒரு ஏழை கிழவிக்கு தன்னை கூலியாளாக அமைத்து கொண்டார். நீராதாரங்கள் நம் சமய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்றன என்பதற்கான அடையாளங்கள். குறிப்பாக நம் நதிக்கரை நாகரிகங்கள் தமிழர் பண்பாட்டு தொட்டில்கள். காவிரி ஆற்றங்கரையில் இருக்கும் எண்ணற்ற ஆலயங்கள் நமக்கு ஆன்மீகத்தை, நாகரிகத்தை, வாழ்வியலை கற்றுத்தந்திருக்கிறது. ஆனால் நாம் தீர்த்த யாத்திரை செய்கிறோம், கங்கையில் குளிக்கிறோம், காவிரியில் குளிக்கிறோம், நம்முடைய பாவங்கள் போய்விட்டது என்று நாம் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இதயத்தில் இருக்கிற அழுக்கை நாம் அகற்ற முயற்சித்திருக்கிறோமா?
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில், 49வது ஆண்டு விழா, மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவில்.
0: சேலம் மற்றும்

0: நிகழ்ச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னங்க அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்ட் தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. இது வானலையில் வசந்தம். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது வெறும் பழமொழியாக மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது, நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்று நம்மளுடைய ஒரு ரூபாயை தொடங்கும் சேமிப்பு, அதாவது ஒரு ரூபாயாக தொடங்கக்கூடிய சேமிப்பு கூட

0: நாளை நம்ம ஒரு கனவை நிறைவேற்றலாம், ஒரு சிறிய முதலீடு உங்கள் குழந்தைகளுடைய கல்வியாக மாறலாம், குடும்பத்தினுடைய எதிர்கால பாதுகாப்பாக கூட மாறலாம். அந்த மாதிரி சேமிப்பு மற்றும் முதலீட்டினுடைய முக்கியத்துவம் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நேரலையில் இணைந்திருக்கிறார் முதலீட்டு ஆலோசகர் எம் சுதாகரன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில பங்கு பெற்று முதலீடு சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். புதிய நேயர்கள் 0343 42 24 40 30 இந்த எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0343 42 24 40 31 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். நேரில் இணைந்திருக்கிறார் நம்மளுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் முதலீட்டு ஆலோசகர் எம் சுதாகரன் அவர்கள். சார் வணக்கம். சார்
1: வணக்கம் மேடம்.
0: சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சம்பளம் வாங்கினானா நம்மளுடைய செலவு போக சேமிப்போம், மீதி இருக்கிறத சேமிக்கலாங்கிறது மாறி சேமித்தது போக செலவு செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸ் அந்த கிடைச்சிருச்சு. அந்த ஒரு நாலேஜில் தான் எல்லாருமே மூவ் ஆகிட்டுருக்கோம். அப்படி இருக்க இந்த சமயத்தில் முக்கியமாக இந்த சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? முதலீடுங்கிறது என்ன, சேமிப்புங்கிறது என்ன, ரெண்டும் ஒன்று தானா, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
1: சரியான கேள்வி கேட்டீங்க மேடம். ஆக்சுவலி சேமிப்புன்றது நம்ம எல்லாரும் சாதாரணமாக ஏதாவது பண்ணணுன்றது ஹேபிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேமிப்பில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒண்டியில் போட்டிருக்கலாம், ஒரு பிக்கி பேங்க்கில், இல்லைன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் எஃப்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு சேமிப்புங்க. இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேமிப்புக்கும் என்ன வித்தியாசம் மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒண்டியில் ஒரு 10 ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு போட அந்த 10 ரூபா 10 ரூபாயே தான் இருக்குங்க, அது வளர்ந்துருக்காதுங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு 7% வளர்ந்துட்டுருக்கு விலைவாசி. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமானா, இன்ஃப்ளேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அப்போ அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ரிட்டர்னில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப தான் நம்ம பணம் வளர்ச்சி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப தான் நம்ம பணம் வளருங்க நமக்காக. ஸோ சேவிங்ஸ்க்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசமே பணம் மல்டிபிள் ஆகுறதாங்க.
0: சரிங்க சார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடியவங்கள்ட்ட நான் வந்து மாதம் ஒரு 20,000 தாங்க சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கே செலவாயிருது, என்னால் எந்த சேமிப்புமே பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா என்ன 1 லட்சமாக சம்பாதிக்கிறேன், 2 லட்சமாக சம்பாதிக்கிறேன், சேர்த்து வைக்கிறதுக்கு சேர்த்து வைக்கா சேர்த்து வச்சியானா என்னத்தை சேர்த்து வைக்க, அப்பெல்லாம் சண்டை வருது வீட்டில். ஒரு 15,000 பேசிக் சேலரி வாங்குறவங்க கூட, இல்லை ஒரு 20,000 வாங்குறவங்க கூட எப்படி சேமிக்கலாம் சொல்லுங்கள் சார்.
1: எஸ் மேடம். அதாவதுங்க நான் என்ன சொல்லுவேன்னா, 10,000 ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறார் அப்படின்னா கூட மினிமம் ஒரு 30%, ஒரு 3,000 நம்ம ஏதோ ஒரு சேமிப்பில்லைங்க. அதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட இருக்கலாம், ஒரு ஆர்டி மாதிரி கூட போடலாம், இல்லை குழந்தைகளுக்கான செல்வ மகள் திட்டத்தில் கூட போடலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒன்று மினிமம் 30% பண்ணிவிட்டு ரிமைனிங் தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு இன்டென்ஷனோட பண்ணால் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை தரம் மாற்ற முடியுமே தவிர, அவங்களா இவ்வளோ தான் வருமானம் இருக்குது இவங்க தான் பண்ண முடியும்லாம் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் 50 ருபீஸ் டெய்லி 1,500 மந்த்லி சேர்த்துனா கூட ஒரு லாங்கர் பீரியடில், ஒரு 30 to 33 இயர்ஸில் கோடீஸ்வரர் ஆகலாம். ஸோ சாதாரண ஆளும் கூட சாதனையாளராக மாறலாம். பட் பணம் இருந்தால் மட்டும்தான், பெருசாக அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சேமிக்கணும் அப்படின்றது இல்லாமல் சிறிய பணத்தில் கூட பெரிய கார்பஸை நம்ம சேர்த்தலாம். அதுக்கு அந்த எண்ணங்களும் உந்துதலும் மட்டும் இருந்தால் போதுமானது.
0: சரிங்க சார். இப்போது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம அம்மா இருந்தப்போ அப்பாங்க வளர்ந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது சும்மா இந்த சங்கம் கட்டுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு சிட்டு போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவ்வளோதான் அவங்களுக்கு, அதுதான் ஒரு சேமிப்பு இல்லையா, உண்டியில் போட்டு சேமிக்க வைக்கிறது, இந்த மாதிரி தான் சேமிப்புன்றதே இருந்தது. பெருசாக வேறு எந்த ஒரு நிறைய இப்போ இருக்க மாதிரியான அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸோ ஆன்லைன் ஆப்ஸ் இந்த மாதிரி எதுவுமே அப்போ இல்லை. ஆனால் இப்போ நிறைய க்ரோ ஆயிடுச்சு. அப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் நிறைய சொல்கிறாங்க சேமிப்புக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ETF இருக்கு, பாண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ மக்களுக்கு இதை பத்தின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. முக்கியமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதுனா என்ன, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க, நான் ஒன் பை ஒன் சொல்றேன் மேடம். மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒண்ணும் இல்லை மேடம், இது ஒரு ட்ரஸ்ட்டுங்க. மியூச்சுவல் ஃபண்டு எப்படி இயங்குதுன்னா ட்ரஸ்ட் மூலியம் இயங்குது. அதாவது ஒவ்வொரு நபரும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1,000 ரூபா சேர்த்துறீங்க, இன்னொரு கஸ்டமர் 5,000, இன்னொருத்தர் 10,000, அந்த மாதிரி பூல்டு மணி கலெக்ட் பண்ணிவிட்டு கம்பெனிங்கள ஃபண்ட் மேனேஜர் இருப்பாருங்க. த்ரூ அவர் வந்து கம்பெனிங்களை முதலீடு பண்ணிகிட்டே வருவார். ஸோ இது ஃபுல்லாகவே இன்வெஸ்டர் பணம் ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாதுங்க. ஒரு மினிமம் ஒரு 30 கம்பெனிலேருந்து அதிகபட்சம் 100 நிறுவனத்து வரலையும் ஒரு வெர்டிக்கல் செக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்ல, ஸ்டீலில், சோலாரில், பேங்க்ல, பார்மாவில், லைக்வைஸ் எல்லா கம்பெனிலையும் முதலீடாகுதுங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்

0: ட்ரஸ்ட்டுன்றனால எந்த கம்பெனியும் இது வரையிலும் க்ளோஸ் ஆகலை. ஏன்னா ட்ரஸ்ட்டுன்றது அப்படி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போதுங்க. ஸோ ஓல்டர் ஃபார்மேட்டில் நம்ம ஃபாதர் மதர்லாம் என்ன சொன்னீங்கன்னா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, இல்லை தங்க நகை வாங்கியிருப்பாங்க, சொன்ன மாதிரி உண்டியலில் போட்டிருப்பாங்க, சிட்டு போட்டிருப்பாங்க. அன்றைக்கி அது பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துதுங்க. ஈவன் எஃப்டிலாம் எனக்கு தெரிஞ்சு 13-14 2 டிஜிட்ஸ் மேலே இருந்ததுங்க. நான் அப்படியே அப்படியே குறைஞ்சிட்டு 10, 9, 8, 7 வந்து இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட்டோடைய பேங்க்கில் பார்த்திங்கன்னா 6-7% தான் இருக்குது நார்மல் சிட்டிசனுங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற விலைவாசி அது பீட் பண்ணுமானா, பீட் பண்ணாதுங்க. அன்றைக்கி நல்லா கொடுத்ததுங்க. ஸோ அந்த ஓல்டு ட்ரெடிஷன் தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுமானா முடியாது. ஏன்னா இன்றைக்கி நோக்கியா ஃபோனும் நம்ம யூஸ் பண்ணோம், 1101. பட் இன்றைக்கி இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அப்கிரேட் பண்ணிக்கணுங்க. இன்றைக்கி விலைவாசிக்கு எது பீட் பண்ணுவோம் அந்த இதில் போகிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம பணத்தை நமக்காக வளர விடணுங்க. நம்ம மட்டுமே பணத்தை நோக்கி ஓடிட்டே அதாவது ஒருத்தர் வேலை கரியர் 20 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க, 60 வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகிறான்னா கடைசி வரலையும் பணத்துக்கு அவன் ஓடாமல் இயர்லியராகவே இந்த இயர் ரிட்டைர்மெண்ட் கார்பஸை ஒரு 20-25 ஸ்டார்ட் அப் பண்ணி இயர்லி ரிட்டைர்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபயர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர்ட் இயர்லி, தங்களுடைய நிதி சுதந்திரத்தை 60 வயசுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம பணத்தை வளர விட்டுட்டு நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டு பேசிவ் இன்கத்தை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா இது ட்ரஸ்ட்டு ஒரு 50 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவில் இருக்குது, சராசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-15% க்ரோத் கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் 7% போனால் கூட ரிமைனிங் 7% நம்ம கிடைக்குங்க. இதுவே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா பிலோ த இன்ஃப்ளேஷன் தான் இருக்குது. நம்ம வந்து சேஃப்னு சொல்லி நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும், நம்ம பணத்தை நம்ம அதிகமாக வளர்க்கணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குங்க.
1: சரிங்க சார், முக்கியமாக சொன்னீங்க இந்த இன்ஃப்ளேஷன், பண வீக்கம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுடைய சேவிங்ஸில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா வந்து அந்த பணவீக்கம் தான். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் சார்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
10: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
13: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
14: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23rd 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
13: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
14: குறிப்பிட்ட கலர்டா கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
13: கூடுதலா
14: தராங்க.
15: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாக்கி இருக்கும் GK Silks and Readymadesல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட்,
4: திருச்செங்கோடு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை. சிறுக சிறுக சேமிப்போம். இன்னைக்கு நேரில் இணைந்து சேமிப்பு முதலீடு குறித்த பல்வேறு தகவல்களை விளக்கிக் கொண்டிருக்கிறார் முதலீட்டு ஆலோசகர் M.சுதாகரன் அவர்கள். இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
6: உங்களுடைய இணைப்பு சரியா இல்லைங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யாரங்க வந்து பேசுறீங்க?
7: அன்பளை சித்தன், தாசனம்பட்டி.
6: சொல்லுங்க ஐயா, கேளுங்க.
7: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு.
6: சொல்லுங்க.
7: மனைவி வந்து சங்கத்துல சேர்ந்தாங்க. சேர்ந்து அந்த சேமிப்பு போட்டு வச்சு என் மகளுடைய திருமணத்துக்காக எடுக்கும்போது 130,000 ரூபாய் வச்சு.
6: சரிங்க.
7: ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இப்படி சேமிப்பு சங்கத்துல, மகளிர் சங்கத்துல கட்டி வச்சிருந்தாங்க.
6: சரிங்க.
7: கடைசியில 120,000 ரூபாய் வந்துச்சு பணம் எங்களுக்கு, எங்க பொண்ணுக்கு திருமணத்துக்காக.
6: சரிங்க.
7: அந்த மாதிரி சேமிச்சு வச்சாதாங்க அந்த பணம், இன்றைய சேமிப்பு நாளை பாதுகாப்புன்னு ஒரு வயது நமக்கு வயசாயிருந்தாங்க.
6: கண்டிப்பா கண்டிப்பா.
7: போட்டு வச்சா நமக்கு நாளைக்கு பாதுகாப்பா இருக்குங்க. ஒரு திடீர் பணம் எடுத்துக்கலாம், ஒரு வங்கிலயா, ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயா, எதில் போட்டு வச்சிருந்தாலே அது நமக்கு பாதுகாப்புங்க.
6: சரிங்க, நன்றி நன்றி சார். சரிங்க சார், நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த SIP, SWP இதெல்லாம் இருக்குது. என்ன இது, இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
8: SIP ஃபஸ்ட்டு சொல்கிறேன் மேடம். SIP-யில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டெய்லி மோடு, வீக்லி, மந்த்லி அப்படின்ற மாதிரி. முதல்ல ஒரு 2008 முன்னாடி வரலையும் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியுற மாதிரி இருந்தது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ரெண்டு விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சம் சொல்லுவோம், ஒரு டைம் டெபாசிட் பண்ணுற மாதிரிங்க. இன்னொன்று மந்த்லி மோடு. 2008 அப்புறம் தான் இது ஃபெமிலியர் ஆயிடுச்சுங்க. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன், சின்ன கஸ்டமர், ஒரு சாதாரண ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளம் வாங்க கூட என்னால் ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியுமே, அவங்களுக்கும் ஏதாவது பொண்ணும் பெனிஃபிட் கொடுக்கணுமே, அவங்களே உள்ளே கொண்டு வரணுமே, அவங்க வாழ்க்கை வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணுமே அப்படின்ற எண்ணத்தில் SIP இப்போ நாவடேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ருக்குங்க. அதில் டெய்லியில் மினிமம் 100 ரூபாயிலேருந்து கூட நம்ம தொடங்கலாம் நம்மளோட சேவிங்ஸை. வீக்லி நான் எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம், மந்த்லி 500 கூட பண்ணலாம். அந்த லம்சம் டெபாசிட், சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட், 5,000 ஆன்வர்ட்ஸ் எவ்வளோ நாள் பண்ணலாங்க. ஸோ SIP-ன்றது ஒரு லைக் நம்ம ஒரு EMI எப்படி ஆட்டோ டெபிட் ஆகுது, ஒரு வண்டி வாங்குகிறோம், மொபைல் வாங்குகிறோம், அவங்க சொல்கிற டேட்டில் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தா அவங்க டெபிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம SIP-யில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது த்ரூ நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம சொல்கிற டேட்டில் ஃபண்ட்ஸ் வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. இதில் என்னென்ன கோலுக்குன்னா நான் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட எல்லா கோலுக்கும் அத்தியாவசிய கோலான நம்மளோட குழந்தைங்களுடைய பேசிக் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், இல்லை நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், இல்லை ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டுறோம், இல்லை ட்ரீம் வெக்கேஷன் போகிறோம், எல்லா கோல்ஸையும் த்ரூ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அச்சீவ் பண்ணலாம். இந்த SIP டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே லைக், இப்போ ஒரு கஸ்டமர் சொல்லியிருந்தார், 100 ரூபாய் நான் சேர்த்துருந்தா கூட எனக்கு 100,000 ரூபாய் வந்துச்சுன்னு, லைக் தட் நம்ம

0: அந்த 100 100 ரூபாயை கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பெரிய கார்பஸை சேர்த்துலாங்க. அதுக்கு எஸ்ஐபின்றது ரொம்ப பெரிய டூலாக யூஸ் ஆகுது, நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிறுக சிறுக இன்வெஸ்ட் பண்ணுறது எஸ்ஐபி. அதுவே மந்த்லி எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும், எனக்கு வந்து பென்ஷன் வேணும், கொலக்கெல்லாம் சொல்ல பென்ஷன் வேணும், ஒரு பேசிவ் இன்கம் வேணும், ரெண்டல் இன்கம்ன்ற மாதிரி நமக்கு டெபாசிட் பண்ணிவிட்டுங்க. மந்த்லி விட்ரா பண்ணுறது எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு எங்கேயாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில், அதாவது லைக் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்க, டெபாசிட் பண்ணுறோம், அங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதை நம்ம கொடுக்குறாங்க அந்த 10 இயரில். ஆனால் அந்த கேபிட்டல் அப்படி ஏதோ ஐடியலாக இருக்க போதுங்க. ஆனால் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் என்ன பண்ணுறோம்னா, நம்ம மந்த்லி அந்த பேசிவ் இன்கமும் எடுக்க போகிறோம், அதாவது வருமானத்தையும் எடுத்துக்க போகிறோம். அது நம்ம சொல்கிற தேதி இல்லை, ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட்டில் 1ஆம் தேதினா 1ஆம் தேதி, 5ஆம் தேதி 5ஆம்னா ஆட்டோமேட்டிக் கிரெடிட் வந்துடும். ஆஸ் வெல் அஸ் அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ண அசலும் பார்த்திங்கன்னா, ஒரு 10 12 கொஞ்சம் நாள் கொடுத்தோம்னா, நீண்ட நாளில் பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் டபுள் ஆகும், அதுக்கு மேலேயும் வளர வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்ஐபினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க, எஸ்டபிள்யூபினா பணத்தை நம்ம ரிட்டர்ன் நம்ம செலவுக்கு எடுத்துக்கிறதுங்க.
1: சரிங்க சார், நம்மளோட நே இருக்காங்க, பேசிடலாம்.
0: பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம். கேளுங்க நவீன்.
0: வணக்கம் நவீன். வணக்கம் நவீன், சொல்லுங்க நவீன்.
2: சார், அதாவது வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வரைக்கும், ஏன்னா நியூஸ் பேப்பர்ல நினைவா பாக்குற வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்குறாங்க. ஆனா இப்ப ஷேர் மார்க்கெட் அப்படிங்கறது நம்ம அவேர்னஸ்ல வந்து போறதா இல்லைங்களா? ஏன்னா அது ஒரு நாள் ஒரு பங்கு ஏறும் இறங்காது, நம்மளோட நாலேஜ் வந்து அது இருக்கணும். அதை பத்தியும் இப்ப ஷேர் மார்க்கெட்ல நிறைய இப்ப ட்ரேட் வந்து நிறைய இப்ப அஃபெக்ட் ஆகுது. இப்ப இந்தியா உக்ரைன் ரஷ்யா போறது, அமெரிக்கா ஈரான் போறது, இதாரெல்லாம் வந்து இந்தியன் ஷேர் எல்லாம் சில சமயத்துல டவுன் ஆகுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படிங்கிறப்போ இதுல பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி? இன்னொன்னு, ஷேர் மார்க்கெட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா நம்ம யார வந்து கான்டாக்ட் பண்ணுங்க? யாரோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க, எப்படி அவங்கள கான்டாக்ட் பண்றது? அதை பத்தின ஒரு விரிவான தகவல் சொன்னாங்க.
0: கண்டிப்பா நவீன், நான் சொல்றேன், அப்படி கேளுங்க. ஸோ ஷேருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் பல வித்தியாசம் இருங்க. பர்டிகுலர் ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறது ஷேருங்க, இதே மல்டி கம்பெனிகளில் பண்ணுறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. ஸோ ஷேர் வந்தால் காலையில் 9 AM மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். அப்போ நாம் பார்த்துட்டு இதை வாட்ச் பண்ணி அதை கரெக்டான நேரத்தில் வாங்கணும் விற்கணும். சம்டைம்ஸ் இந்தியாவில் ஒரு காரணிகள், இப்போ டெல்லியில் ஒரு போராட்டம் நடக்குது, அது ஒரு பாதிக்கும். இல்லை வெளிநாட்டு காரணிகள், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உக்ரைன் ரஷ்யாவர்னு போயிட்டு தான் இருக்குது, பட் அதுலேருந்து டைல்யூட் ஆகிட்டோம். அது வந்து யாரும் இப்போ பார்க்குறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. லைக் இப்போ ஈரான் அமெரிக்கா வார் நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி வெளிநாட்டு காரணிகள். எப்போ இந்தியா வந்து குளோபலைசேஷன் ஆச்சுங்களோ அப்போ வெளிநாட்டு காரணி நம்ம இந்தியா அஃபெக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ ஷேர்லன்றது பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக இருக்குங்க. ட்ரேட் டே ட்ரேட் சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்தது அல்ல. லாங் டைம் ஷேராக வாங்கினா வேணால் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். அதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறப்ப நமக்கு சேஃபராக இருக்குங்க. ஏன்னா நம்ம பணத்தை வந்துங்க ஒரு கம்பெனியில் அதிகபட்சமாக ஒரு 3-5% மேலே முதலீடு பண்ண மாட்டாங்க. அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் அப்படியே எலிமினேட் ஆகுதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பார்த்தோம்னா, பல காரணிகள் நம்ம கொரோனாவில் மார்க்கெட் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பபுள் பூம், பபுள்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் பபுள்னு, அப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. 2008 உலகமே சுணக்கம் ஆயிடுச்சுங்க. 2008 மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து மார்க்கெட் வந்து இந்த காரணிகளால் அஃபெக்ட் ஆகுங்க. அது எல்லாமே ஷார்ட் டைம் தாங்க. ஸோ நீண்டகால அடிப்படையில் ஓவரில் மார்க்கெட்டில் சென்செக்ஸ் 100 தொடங்கினாங்க, இன்றைக்கி 75-78 வந்துருச்சுங்க. இது இன்னும் போயிட்டு தாங்க இருக்கும். ஷார்ட் டைமில் அந்த ஏற்ற இருக்குங்க. பட் லாங் ரன், லாங் ப்ராஸ்பெக்டிக்கில் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 5 வருஷமோ 20 வருஷமோ அந்த கான்செப்டில் ஒரு கோல் பேஸ்டு போடப்போ நமக்கு எப்பவுமே தெரிய வேண்டியதுங்க டார்கெட் கோல் தான். அந்த கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம், எந்தெந்த கோலுக்கு எந்தெந்த டார்கெட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுன்றது பொறுத்து நம்ம நீண்டகால அடிப்படையில் முதலீடு பண்ணுறப்பங்க நமக்கு ஒன்லி சக்ஸஸ் மட்டும்தாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம யாரை அணுகலாம் அப்படின்னு கேட்டிங்க, இன்னொன்று எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, யாரை பார்க்குறதுன்னு. ஆன்லைன் ஆப்பை தவிர்த்துருங்க, ஏன்னா திடீர்னு கூட லாக் பண்ணிடுவாங்க அவங்களாம். அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, உங்களுக்கு புரிதல் திடீர்னு வாங்கிடுவோம், அது விற்கிறது ஏதாவது சர்வீஸ் கேட்கணும், லாக் ஆகிடுச்சு யார்டே கேட்கணுன்றப்ப இங்கே பிரான்ச் இருக்கிறப்ப நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் நீங்கள் நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா தருமபுரில் இருக்கும், சேலத்தில் இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி எனப்போ என் நம்பர் நீ கூப்பிட்டீங்கன்னா கூட நம்ம கைட் பண்ணுவோங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிமேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பிளானில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் 500 இருந்தால் கூட ஸ்டார்ட் அப் பண்ணலாம். இது உங்களுக்கு போதுமான புதல் கொடுத்துருப்போம் நவீன். நீங்கள் 1-on-1 கூப்பிடுங்க, நான் டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்யூ நவீன்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில், 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9:00 வரை பொருட்காட்சியை வழங்குவோம்.

0: அவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ டபிள்யூ பிவிசி டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
10: நேரம் 9:35. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை. முதலீடு குறித்த பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்திருக்காரு முதலீட்டு ஆலோசகர் எம் சுதாகரன் அவர்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தீங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, லாங் டேர்மில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரணும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஸோ இதில் வரணும். ஏன்னா வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க, என்ன பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மொத்தமாக நம்ம கையிலே வச்சிட்ருக்கிற பட்சத்தில் ஒரு யூஸும் இல்லை. அதை வந்து நம்மளோட ஃப்யூச்சருக்கு, நமக்கு மந்த்லி மந்த்லி ஒரு இன்கம் இது பண்ணுறதுக்கு, ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி அது வந்து யூஸ் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லுங்கள் சார்.
11: எஸ் மேடம், இப்போது என் கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா மேடம், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பிஎஃப்லேருந்து பென்ஷன் போயிட்டுருக்கு, பிஎஃப் அந்த பணம் பத்தலை இன்றைக்கி லைவ்லிஹுட்டுக்கு அப்படின்றப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சரி இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நான் சில ஐடியா கொடுக்குறேங்க. அதாவது ஈக்குவலில் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் இதில் ஹைப்ரிட் ஃபண்ட் சொல்லுவோம், டெட் இருக்குது, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அதாவது நான் எப்படி ஃபண்டு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, லைக் ஒரு 20, 30, 40 இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அக்ரஷனான ஃபண்ட்ஸ் கொடுப்பேன், சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு 60+ கொஞ்சம் அக்ரஷன் கொஞ்சம் கம்மியாக, சேஃபர் சைடாக. ஏன்னா யங்கர் பீப்புள் பார்த்திங்கன்னா எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகும், லைக் பரோட்டாவோ இல்லை எதை வேணாலும். ஆனால் ஏஜ் பீப்புளுக்கு இட்லி சாப்பிட்டா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ரிஸ்க் ஆப்டியூட்னு சொல்லுவாங்க, அந்த கிளைண்ட்டு ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணி அவருக்கு என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும்

0: அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அவர் நீடு என்னன்றது பொறுத்துங்க. ஸோ இங்கே டெட் ஃபண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணுவோம், இல்லை கிளைண்ட்டு எனக்கு ஓகே ஈக்விட்டியில் வேணும் அப்படின்னா ஈக்விட்டி ப்ளஸ் டெட் ரெண்டு சேர்ந்து ஹைப்ரிட் கூட கொடுப்பேங்க. லைக் SWP பிளானில் போட்டுட்டு லம்சம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் பண்ணுறோங்க, லைக் ஜூலை எனக்கு ஆகஸ்ட்லேருந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி மந்த் 5th எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு மந்த்லி ஒரு 7000 ரூபா 8000 ரூபா கொடுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அன்வர்ஸ் நம்ம கொடுக்கலாம், அது அவங்க சொல்கிற தேதியில் கொடுக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 lakhs ஆஸ் வெல் அஸ் க்ரோ ஆக போதுங்க, ஒரு ஓவர் த பீரியடில் டபுள் ஆகும், அதுக்கப்புறமும் க்ரோ ஆகும். ப்ளஸ் எனக்கு இப்போ இன்ஃப்ளேஷனில் இந்த 7000 ரூபா பத்தல எனக்கு மந்த்லி இன்கம், ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் டபுள் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி எடுக்கலாமானு அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சஜஷன் பண்ணுவேன், பட் அவங்க கிளைண்ட் என்ன எதிர்பார்க்கணும் போட்டு ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுப்பேங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க சார், நேயருக்காங்க பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி பிட்டிலிருந்து நம்ம ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க
2: ராஜேஸ்வரி.
0: வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
2: ஐயா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆடு கட்டுறாங்க இல்லைங்களா, அது வந்து எந்த வயசுல இருந்து எந்த வயது வரையும் கட்டலாம், இல்ல 50 வயசு மேல இருக்கவும் கட்டக்கூடாதா, இல்ல ஒரு 18 வயசு இருந்தா எந்த வயசு வரையும் கட்டலாம்?

0: அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அன்வர்ஸ் நம்ம கொடுக்கலாம், அது அவங்க சொல்கிற தேதியில் கொடுக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 லேக்ஸும் ஆஸ் வெல் அஸ் க்ரோ ஆக போதுங்க. ஒரு ஓவர் த பீரியடில் டபுள் ஆகும், அதுக்கப்புறமும் க்ரோ ஆகும். ப்ளஸ் எனக்கு இப்போ இன்ஃப்ளேஷனில் இந்த 7000 ரூபா பத்தல எனக்கு மந்த்லி இன்கம், ஒரு 10 வருஷம் கழித்து நான் டபுள் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி எடுக்கலாமான்னு அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சஜஷன் பண்ணுவேன். பட் அவங்க கிளைண்ட் என்ன எதிர்பார்க்கணும் போட்டு ஃபண்டஸ் யூஸ் பண்ணி கொடுப்பேங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க சார், நேயருக்காங்க பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி நம்ம ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
2: ஐயா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆடு கட்டுறாங்க இல்லைங்களா, அது வந்து எந்த வயசுல இருந்து எந்த வயது வரையும் கட்டலாம்? இல்ல 50 வயசு மேல இருக்கவும் கட்டக்கூடாதா? இல்ல ஒரு 18 வயசு இருந்தா எந்த வயசு வரையும் கட்டலாம்? அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: நன்றி மேடம். நான் சொல்றேன் பாருங்க மேடம். இங்கே லைக் ஆர்டின்றதான் மேடம், இங்கே எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. இதுக்கு ஏஜ் வித்தியாசம் ஒன்றும் இல்லை மேடம், ஏஜ் வைஸ் இந்த ரிட்டர்ன் மாறுமான்றது இல்லைங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்க, ஆஸ் மச் ஆஸ் ஏர்லியர், அதே மாதிரி எவ்வளோ லாங் அதை கண்டினியூ பண்ணுறோம், எவ்வளோ ஒரு நம்ம அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோங்க அரிசான், அதுதாங்க ரிட்டர்னை தீர்மானிக்குது. நம்ம முடிஞ்சு நம்மளால் குறைஞ்சபட்சம் மாதம் என்னால் 500 ரூபா தான் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ செலவே 5 ரூபா வந்துருச்சுங்க. இந்த 5 ரூபான்றதாங்க 500 ரூபா. இந்த டீ செலவுக்கான அமௌண்ட்டு நம்ம முதலீடு பண்ணால் கூட ஓவர் பீரியடில் லேக்ஸில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இது வயசு வித்தியாசமெல்லாம் இல்லைங்க, எந்த வயசுனாலும் தொடங்கலாம். ஆனால் நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறது, குறைஞ்சது 5 வருஷமாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அந்த அரிசானில் பண்ணால் தான் ஒரு குட் ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்க முடியும்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைம் தான் முக்கியம், ஏஜ் முக்கியம் இல்லை மேடம். தேங்க்யூ.
1: சரிங்க சார். வணக்கம். வணக்கம்.
3: எடுக்கும் பொழுது எது பெஸ்டாக இருக்கும்? இன்கம் டாக்ஸ்க்கு ரிடக்ஷனுக்கு என்எஸ்சி அப்படிங்கறத போகலாம், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் என்எஸ்சி
0: எதிர்பார்க்கறத பொறுத்து நம்ம தேவையை பொறுத்து ரிட்டர்ன் மாறும் மேடம். நான் கன்சர்வேட்டிவாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தா போதும், நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் இல்லை என்எஸ்சி பாண்ட்ஸு கே கிஷான் விகாஸ் பத்திரம் இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க. ஓவர் தி பீரியடில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது, பட் இன்னும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலை. ஸோ கம்மியாக தான் இருக்குது, ஒரு 7.5 to 8 தான் இருக்கும். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வஸ் கம் வஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ரொம்ப கம்ஸே கம்னு சொல்லுவோம் இந்தியாவில் கூட. 12% to 13% கூட ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்குங்க, அதிகபட்சமாக அதுக்கு மேலேயும் நல்ல ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ டேக்ஸ் இன்றைக்கி வந்து 12 லேக்ஸ் வரையும் இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணதுனால ஸோ இந்த 80C ஒர்க் அவுட் ஆகுதுல, 1.5 லேக்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு அது தேவைப்படாது, இனிமேல் டேக்ஸுக்குன்னு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லைங்க. அதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இஎல்எஸ் ஸ்கீம்னு இருக்குங்க, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்னு, அது 3 இயர்ஸ் லாக்கின், அது கூட 5% கொடுக்கும். ஸோ டேக்ஸ் பர்பஸ்க்கே எனக்கு வேணும் அப்படின்னாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செப்பரேட்டாக இருக்குங்க லாக்இன் பர்பஸில், அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ பெஸ்ட் ரிட்டர்ன் வேணும், எனக்கு ரிட்டர்ன் பர்பஸில் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம், தைரியமாக தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப நன்றி.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.

0: தருமபுரி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணம்?

0: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதும்னே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை

0: சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 6106.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்னனே அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட்.

0: City. முதலீடு குறித்த பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்திருக்காரு முதலீட்டு ஆலோசகர் எம் சுதாகரன் அவர்கள். சார், நம்ம நிறைய விஷயங்கள் இந்த முதலீடு சம்பந்தமா, முக்கியமா மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசினோம். நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில இருக்கும். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி நிறைய பேசினோம். ஆனா இதெல்லாம் எப்படி நம்ம போய் பண்றது, எப்படி பண்றது, இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க பண்றது, போன்லயே பண்ணலாமா, இல்ல எப்படி, யாரை போய் அணுகிறதுன்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் நம்மளுடைய நேயர்களுக்கு. எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் அது சொல்லுங்க சார்.
1: மேடம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருடத்துக்கு மேலே அனுபவம் இருக்குங்க. ஸோ கஸ்டமர் முதலே சொன்ன போகிறேன், கஸ்டமருடைய என்ன ப்ரொஃபைல், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன ஏஜ், அதை பொறுத்து நம்ம ஃபண்டு கொடுத்து அவங்க வருமானத்துலேருந்து அவங்க எவ்வளோ சேவிங்ஸோ அதை எப்படி பெட்டர்மெண்ட்டாக மாற்ற முடியுன்றதை நம்ம ஐடியா கொடுத்துட்ருக்குங்க. நான் இது மட்டும் இல்லாமல் டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுறோம், ஹெல்த் பாலிசி பண்ணிகிட்ருக்குங்க, பாண்ட்ஸ் பண்ணுறோம், இந்த லோன்ஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா லோன்ஸில் எல்லா லோன்ஸும் பண்ணுறோம். ஒரு லேண்டு பர்ச்சேஸு, ஒரு ஹவுஸ் பர்ச்சேஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, அடமான கடன், வீட்டு அடமான கடன், பிளாட் அடமான கடன், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் அடமானம் வச்சு மார்கேஜ் பண்ணி லோன் வாங்குறதும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓவரலாக ஃபினான்ஸில் நம்ம எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் மேடம். என்னுடைய மொபைல் நம்பர் தரேன் மேடம். ஏன்னா ஒன் ஆன் ஒன்ல கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக நம்ம கைட் பண்ணி அவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றலாம். என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9789707040. இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேங்க, 9789707040. எனக்கு ஒன்னா ஒன்றில் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் சிறப்பாகவே இன்னும் பெஸ்ட்டாக கைட் பண்ணி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்ற நான் ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப நன்றி.
0: சரிங்க சார், உங்களோட பணி மேலும் சிறக்க பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: சிறுக சிறுக சேமிப்போம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். இன்றைய வானில் வசந்தம் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறுக சிறுக சேமிப்போம் என்ற தலைப்பில் பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்தார் முதலீட்டு ஆலோசகர் எம் சுதாகரன் அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி. புதிய பறவை படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அமைதியில்லாத என் மனது சற்று அமைதி காண்கிறது என்று என்னிடம் நண்பர் புகழ்மதி சொன்னார். அமைதியை தொலைத்த, நிம்மதியை தொலைத்த மனிதன் திரைப்படத்தில் துடிதுடித்து பாடுவதாக வரும் இந்த பாடலை கேட்கும்போது நண்பருக்கு எப்படி அமைதி வருகிறது? அடுத்தவர் அமைதி இல்லாமல் துடிக்கின்ற துடிப்பை பார்த்து அமைதி வருகிறதா, இல்லை அவரும் நம்மை போல்தான் துடிக்கிறார் என்பதை உணர்வதால் அமைதி வருகிறதா? அமைதியை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது மனம். அமைதிக்கான அளவுகோலை ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு விதமாக அமைத்து கொள்கிறது. பெரும்பாலும் நாம் நம்மை மற்றவரோடு அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்து கொள்வதுதான் இந்த அமைதியின்மைக்கு முதல் காரணம். அவர் அப்படி இருக்கிறாரே, இவர் இப்படி இருக்கிறாரே, அவர் அப்படி சம்பாதிக்கிறாரே, இவர் இப்படி சம்பாதிக்கிறாரே என வாழ்க்கை வசதிகள், வருமான பேதங்கள், புகழ் போதைகள், அதிகார ஏற்றங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்தவரோடு ஒப்பிடுவதால் நமக்கு வருத்தமோ அல்லது அமைதியின்மையோ வந்தால் அதற்கு பெயர் பொறாமை. அடுத்தவரோடு ஒப்பிடும்போது பரவாயில்லை, அவராவது நன்றாய் இருக்கிறாரே என்று அமைதி கொள்வதற்கு பெயர் பெருந்தன்மை. அடுத்தவரோடு ஒப்பிட்டு அவர்களை விட நாம் எத்தனையோ வகைகளில் நன்றாக இருக்கிறோம் என்று நமக்கு நாமே சமாதானம் கொள்வதற்கு பெயர் தன்னம்பிக்கை. பெருந்தன்மையும் தன்னம்பிக்கையும் இல்லாத மனித மனங்களே அதிகமாக அமைதியை தொலைத்து

0: அலைமோதும் துன்பங்களுக்கு ஆட்படுகின்றன. பெருந்தன்மையோ தன்னம்பிக்கையோ அடுத்தவர் மூலம் நமக்கு வருபவை அல்ல. அவை நம்மிலிருந்தே நமக்கு வர வேண்டியவை. ஒரு முனிவரிடம் ஒருவர் போய் எனக்கு அமைதி வேண்டும் என்று கேட்டார். முனிவர் சிரித்து கொண்டே சொன்னார், நீ சொன்னது மூன்று சொற்கள், அதில் இரண்டு சொற்களை நீக்கிப்பார், அமைதி தானே வந்துவிடும். வரம் கேட்டவருக்கு புரியவில்லை. முனிவர் சொன்னார், எனக்கு அமைதி வேண்டும் என்று கூறினீர், அதில் முதலில் உள்ள எனக்கு என்ற சொல்லை நீக்கு, அது ஆணவத்தின் அடையாளம். பிறகு இறுதியில் உள்ள வேண்டும் என்ற சொல்லை நீக்கு, அது ஆசையின் அடையாளம். ஆணவத்தையும் ஆசையையும் நீக்கிவிட்டால் அமைதி தானாக வந்துவிடும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

நேயர்கள் இனி கேட்கலாம் மாறும் ஊடக காலம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: இன்னும் சில நொடிகளில். நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி. மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நாம் இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது அடியேன் பொன்சந்திரன். நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வயலில் வேலை செஞ்சுக்கிட்டோ, வீட்டில் ஓய்வெடுத்துக்கிட்டோ, இல்லை அலுவலகத்தில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ, பிரயாணத்துலேயோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வானொலி, குறிப்பாக ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் எவ்வளோ ஈடுபாட்டோடு இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. காலம்தான் எத்தனை விந்தையானது. நாள்பட்ட காயங்களையும் நினைவுகளையும், குறிப்பாக நன்கு பழகிய மனிதர்களையும் நம் மனதில் இருந்து சத்தமில்லாமல் அகற்றுறது. ஒரு காலத்தில் எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சிக்க நாளிதழ்களும் வார இதழ்களும் மாத இதழ்களும் தான் இருந்துச்சு. பின்னாடி வானொலி அந்த இடத்த பிடிச்சது, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி அந்த இடத்த பிடிச்சது, இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டால் பல கோடி பேரை சென்றடையுது. அரசியல், சமூக, பொருளாதார மாற்றங்களை நம்ம விரல் நுனியில இருந்து செய்ய முடியுது. அதுலேயும் நம்மோட அடையாளங்களை வெளியிடாமலேயே ஒரு கருத்தை பல கோடி பேரிடம் கொண்டு சேர்க்க முடியுது. இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரி, சோஷியல் மீடியா வந்ததால் நாளிதழ்கள் காணாமல் போயிடுச்சா, இல்லை வானொலியோ தொலைக்காட்சியோ இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சா? பரிணாம வளர்ச்சி போல ஒன்றிலிருந்து ஒன்றாக தகவல் பரிமாற்ற முறைகள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஒன்றை மற்றொன்று அழித்து வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கற்பனை என்பது உண்மையை விட அசாத்தியமானதாக இருந்தாலும் சில வேளைகளில் உண்மை கற்பனையை விட நம்ப முடியாததாக இருக்குது. மனித குலத்தை முன்னேற்றி இப்போ இருக்கும் இடம் வர, எதிர்காலத்தில் போக போகும் இடம் வர இந்த கற்பனா சக்தி தான் கொண்டு வந்திருக்கு, கொண்டு போகும். ஒரு சம்பவத்தை பற்றி 3 வகையாக நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒன்று, அதை பற்றி படிக்கலாம், இல்லை கேட்கலாம், இல்லை படமாக பார்க்கலாம். இந்த 3 முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு பிராம் ஸ்டோக்கர் அவர்கள் எழுதிய உலக புகழ்பெற்ற டிராகுலா புதினத்தின் ஆரம்ப பகுதியை உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த புதினத்தில் ஜோனத்தன்

0: என்பவன் டிரான்சில்வேனியா மலைத்தொடரில் உள்ள ஒரு மலை மேல அமைந்துள்ள டிராகுலா என்ற பிரபுவின் கோட்டைக்கு ஆபத்தான மலைப்பாதை வழியாக பல குதிரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாரட்டு வண்டியில போறான். வழி நடுக ஓநாய்களும் அமானுஷங்களும் அவனை திகிலடைய செய்யுது. அலுவல் ரீதியா ஒரு கிளையண்ட்டை பார்க்க போக இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு ஜோனத்தன் நினைக்கிறான். சரி, இந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்துல படிச்சா சுமார் 10 பக்கம் வரும். அதுவே வானொலியில சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கேட்டா 3-5 நிமிஷம், அதுவே திரைப்படமா பார்த்தா 2 நிமிஷம் தான். படமா பார்க்கும்போது அந்த மலைப்பகுதி எப்படி இருந்தது, சாரட்டு வண்டியோட நிறம் என்ன, ஜோனத்தன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படிங்கறதெல்லாம் டைரக்டரே முடிவு பண்ணி நமக்கு காட்டிடுவார். ஆனா அதையே நாம படிக்கும்போது நம்ம மனசு ஒரு கற்பனை படத்தை ஓட விடும் இல்லையா. செவி வழியா வானொலியில கேட்கும்போது அந்த கற்பனை படம் இன்னும் சுவாரஸ்யமாகும். இன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது வானொலியோட இடம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான பதில் மனிதனின் கற்பனை ஆற்றலை அழியாமல் பார்த்து கொள்வதுதான். சமூக விலங்கான மனிதனை அத்தனை முகமூடிகளும் போலித்தனங்களும் மேன்மைகளும் உன்னதங்களும் ஒரு சேர அமைந்துள்ளவன, அவனது உள்மனத்து ஆழங்களை அவனே புரிந்து கொள்ள முடியாதவனாக தவிப்பவன, கதைகளின் மூலம் நல்ல கவிதைகளின் மூலம் நேர்வழியில் செலுத்துவதில் இலக்கியத்திற்கு அடுத்த இடம் வானொலிக்கு தாங்க. நாமெல்லாம் ஒரு சொலவடையை கேட்டிருப்போம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அது போலவே அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு 4 பேர் எப்பவுமே இருப்பாங்களே, அந்த 4 பேர், அட என்னப்பா உடம்பு சரியில்லையா, முகமெல்லாம் வாட்டமா இருக்கே, கண்ணெல்லாம் செவந்து இருக்கே அப்படின்னு சொன்னா நாம நல்லாவே இருந்தாலும் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நமக்கு உடம்பு எது முடியலையோ அப்படின்னு தோணும். இது மனித இயல்பு. மாமியார் மருமகள் சண்டைகள்ல இதையே தலையண மந்திரம் அப்படின்னும், வேலை பார்க்க இடங்கள்ல வதந்தி புரணி பேசுதல் அப்படின்னும் பல ரூபங்கள்ல பார்க்கலாம். அதாவது நம்ம தாடைகளுக்கு நடுவில் இருக்கிற எலும்பில்லாத நாக்கு எதையும் பேச துணியும், நல்லதோ கெட்டதோ அதை கேட்க பல காதுகளும் இருக்கும். நாம் கேட்கும் அனைத்தும் நம்ம பாதிக்கும். அதனால தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்றோம். எப்படிப்பட்ட தோல்வியை அடைஞ்சவனையும் ஊக்கப்படுத்தினா கவிஞர் வாலியோட கூற்றுப்படி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான். ஆனா எப்போதுமே அவச்சொல் சொல்லி ஒருவரை டிமோட்டிவேட் செஞ்சுட்டே இருந்தா எத்தகைய திறமசாலியும் வீழ்ச்சி அடைவான். வானொலியில பல விழிப்புணர்வு செய்திகள் வெளியிடப்படும். அது போல ஒரு செய்தியை நான் இப்ப சொல்லுவேன். ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த விழிப்புணர்வு செய்தியோட முடிவுல சொல்றேன்.
1: பைக்ல போக போறோம் ஜாலி ஜாலி.
2: டே கண்ணா, ஓடாத விழுந்துடுவேன்.
0: ஏய் அம்மா சொல்றது கேளு.
2: எங்க ஹெல்மெட் எங்க?
0: வெயில் காலத்துல அதெல்லாம் வேணாம், வேர்க்குது, சும்மா இருப்பியா?
2: ஹெல்மெட் போடுங்களேன் பிளீஸ்.
1: ஆமாப்பா போடுங்க.
0: அதெல்லாம் எனக்கு தெரியும்.
2: என்னவோ பண்ணுங்க போங்க.
1: இங்க ஸ்பீட கம்மி பண்ணுங்க, பயமா இருக்கு. ஐயா ஐயா, ஜாலி ஜாலி.
0: சும்மா வரியா?
1: மம்மி டாடி, மம்மி டாடி, எழுந்துருங்க மம்மி, எழுந்துருங்க டாடி.
0: அதிவேகம் என்றுமே ஆபத்து. இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்தியை கேட்டா அந்த கணம் கையோ காலோ ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுத்து தானா பிரேக்ல அழுத்தும். ஒரே நிமிடத்துல 1,00,000 வண்டிகளோட வேகத்தை குறைக்கும் சக்தி அந்த செய்தியில இருக்கு. நெடுஞ்சாலையில 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற வண்டிங்க ஒரு கோரமான விபத்து நடந்த இடத்த கடந்து போனா அடுத்த 1 மணி நேரத்துக்காவது அந்த வண்டிகள் அதிவேகமா போகாது. ஆனா அது போன்ற விபத்துகள் ஏதும் தேவைப்படாம ஒரு நிமிடத்துல சாலைகளை பாதுகாப்பு மிகுந்ததா ஒரு ஊடகம் ஏற்படுத்துதுன்னா அது வானொலி மட்டும்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள ஆகாஷ்வாணியின் 12 வானொலி நிலையங்கள்ல ஒலிபரப்பான பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் ஒலித்தொகுப்பை தான் கேட்க போறோம். நடுநடுவுல நானும் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வருவேன். துள்ளலான பாடல்களும் இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நிகழ்ச்சியை கேட்கிற ஸ்பெயின்ல இருக்கிற தமிழர்களுக்கும் ஸ்பெயின் ரசிகர்களா இருக்கிற தமிழர்களுக்கும் ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில ஸ்பெயின் வென்றதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
3: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சென்னை ஆகாஷ்வாணியால் ஒலிபரப்பப்பட்ட கலாச்சார மரபின் பெட்டகமான இசை நிகழ்ச்சி

0: அகில லோகத்திற்கும் ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அம்பிகைக்கு ஈடு இணையே கிடையாது. அபரிமிதமான பல லீலைகளை புரியக்கூடிய அன்னையை நாம் வழிபடுவது இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தினங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஒரு மேன்மையை நினைந்து ஸ்மரித்து அவளுடைய பாதார விந்தத்தை பணிவது பலவிதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருத்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது அவள் அமர்ந்த சக்தி பீடங்கள் பலது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சில திருத்தலங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சக்தி பீடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பல விதமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விதமாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான சரித்திரங்களும் புராணங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த அன்னையினுடைய பீடங்களை பற்றி நமக்கு சொல்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சிவபுராணமானது 18 சக்தி பீடங்களை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 4 பிரதான பீடங்கள் சொல்லப்படுகின்றது. அதுபோல தேவி கீதைன்னு சொல்லக்கூடியதுல 51 உடல் பாகங்கள் அம்பிகையினுடையது விழுந்தது, அதே திருத்தலங்கள்னு சொல்கின்றது. அதே போல 38 தலங்களை தேவகீதை நமக்கு சொல்கின்றது. 51 தலங்கள் பீஜாட்ச மந்திர அடிப்படையிலானதை தேவி கீதை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி தேவி கீ ஜெய்.
1: தமிழ் புத்தாண்டு சிறப்பு இசை நிகழ்ச்சி வழங்கியவர் மதுரை TNS கிருஷ்ணா அவர்கள்.

0: கர்நாடக இசைத்துறையில் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள கலைஞர்களுடன் உரையாடல். இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 131 பத்ம விருதாளர்களில் 19 பேர் பெண்கள், 5 பத்ம விபூஷன்கள், 13 பத்ம பூஷன்கள் மற்றும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான சேவைக்காகவும் பணிக்காகவும் தமிழகத்தில் 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்க உள்ளன. இசைத்துறையில் கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கும், பக்தி இசைக்கலைஞரான கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறப்பான பணியை ஆற்றி வரும் பத்ம விருதாளர்களுக்கு ஆகாஷ்வாணி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: தொடர்ந்து என்றும் புதுமையை விரும்பும் இளைஞர்களுக்காக கோயம்புத்தூர் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
2: இன்றைய இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடனும் தெளிவான இலக்குடனும் சரியான வழிகாட்டுதல் உடனும் முன்னேற வேண்டும் என்பதே கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதற்காகவே இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில் உயரங்களை எட்ட ஊக்கமளிக்கும் முன் செல்லடா எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதே போல வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், புதிய தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த தெளிவான தகவல்களை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியிலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே இளைஞர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவை அவர்களின் சிந்தனையிலும் எதிர்கால திட்டங்களிலும் என்னென்ன மாற்றத்தை உருவாக்கியுள்ளன, இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்நிகழ்ச்சிகளால் பயனடைந்துள்ள ஒரு கல்லூரி மாணவரின் அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் துறையில் பயின்று வரும் எம் ஷியாம் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் என்பதை இப்போது கேட்போம்.
3: எல்லாருக்கும் வணக்கம். எதாச்சியா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஒரு ப்ரோக்ராம் கேட்டு முன் செல்லடா அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அருமையான ப்ரோக்ராமுங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டு வராங்க. கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், போட்டி தேர்வுகளா இருக்கட்டும், திறன் மேம்பாடா இருக்கட்டும், எதிர்கால திட்டமிடலா இருக்கட்டும் அப்படின்னு பல விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறக்கு ஒரு அருமையான மேடையா இந்த முன் செல்லடா நிகழ்ச்சி இருக்கு.
4: என் பெயர் டாக்டர் வெற்றிவேல் செலியன். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இயக்குனரா எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுல இருக்கிறேன்.
5: இத பார்க்கும் போது நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு ஏழை எளிய மாணவனாக, தமிழ் வழி கல்வி மாணவனாக, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பொறி இருக்கு. அறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது ரெண்டு இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம், வானமே எல்லை. நானே இந்த அளவுக்கு உயர்வும் போது நீங்க பல உயரங்களையும் பல சாதனைகளையும் படைப்பீர்கள் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.
3: இதை கேட்கறப்போ வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து ஒரே நாள்ல அந்த அரியணையில உட்காரல. விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி பல படிகளை ஏறிதான் அந்த அரியணையில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுது. இந்த நிகழ்ச்சியில பேசினவங்க எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க, தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டாங்க, தொடர்ந்து தோல்விகளை சமாளிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க. இந்த உண்மை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எடுத்தவுடனே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முடியாது, படிப்படியாக தான் முன்னேற முடியும். எடுத்தவுடனே கிடைக்கிற வெற்றி இல்லைன்னா எடுத்தவுடனே கிடைக்கிற முன்னேற்றம்ங்கிறது நிலையானதா இருக்காது, படிப்படியாக வர்றது தான் நிலையானதா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா புரிய வச்சு. அது மட்டும் இல்லாம இந்த முன் செல்லடா அப்படிங்கிற நிகழ்ச்சி வெறும் டைட்டிலா மட்டும் இல்லாம ஏக்கிறப்பெல்லாம் முன் செல்லடா, முன் செல்லடா, முன் செல்லடா அப்படின்னு எனக்கு சொல்ற மாதிரியே ஒரு தோணுச்சு. கண்டிப்பா நான் முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல

0: நிறைய தகவல்கள், எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைக்குது. ஆனா இந்த எல்லா தகவலும் எங்களுக்கு வழிகட்டுதலா இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அனுபவத்தோட இருக்கிற அறிவுரை தான் நம்ம வாழ்க்கையில ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல நான் நம்புறேன். அந்த மாதிரி அனுபவ அறிவை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை தான் முன்செல்லடா ஆகட்டும், சித்திர செவ்வானமாகட்டும், இல்லைன்னா யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே செய்யுது. இந்த யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் எங்கள் ஹெச்ஓடி தான் சீஃப் கெஸ்ட்டாக பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற கொஷின்லாம் அப்படியே அவங்க கேட்குறாங்க, எங்களோட குரலாக அவங்க கேட்குறாங்க. அங்கே இருந்த எங்களோட ஹெச்ஓடி மேமும் இன்னொரு கர்னல் சார் அவரும் அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா பதில்களையும் கொடுத்தாங்க. 4 எபிசோடாக வந்தது. 4 எபிசோடுமே நான் உட்காந்து கேட்டேங்க. சத்தியமாக ஒரு ஒர்த்தான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களோட கனவுகளுக்கு திசை காட்டுற ஒரு ஒளி கோபுரமாக இருந்துச்சு. தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு குரலாக இருந்துச்சு. முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோள் தட்டி கொடுக்குற, ஊக்கமளிக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த சிறப்பான யூத் என்கரேஜிங் ப்ரோக்ராம்ஸான சித்திர செவ்வானம், முன்செல்லடா, யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இதிலெல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்த ஆளுமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எண்ணங்கள் தான் ஏணிப்படிகள், ஏறி நின்றால் நட்சத்திரங்களை வருடலாம் எனும் அறிஞர்களின் கூற்றிற்கேற்ப இளைஞர்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கையுடன் துணை நிற்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும்.
2: அடுத்து மண்மணக்கும் மனதை தொடும் பாரம்பரியமிக்க நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி நிலையத்தாரால் வழங்கப்படுகிறது.
3: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை வழங்குபவர் ஏ சேகர் அவர்கள்.
4: வணக்கம். கலை என்பது மனித மனத்தின் கண்ணாடி. கலாச்சாரம் என்பது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் மரபும் பண்பாடும். இந்த இரண்டையும் இயற்கையின் மனத்துடன் கலந்து மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைக்கும் பொக்கிஷமே நாட்டுப்புற கலை. மண் வாசனையும் மக்கள் பாசமும் மரபின் வேர்களும் ஒன்றிணையும் இக்கலை காலம் கடந்தும் தனது தனித்துவத்தை தக்க வைத்திருக்கிறது. இது பாடலாகவும் நடனமாகவும் ஓவியமாகவும் சிற்பமாகவும் உருவெடுத்து கிராமங்களின் இதய துடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது. நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதிலும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் வானொலியின் பங்கு மகத்தானது. வானொலியானது கிராமிய கதைகள், இசை மற்றும் பாரம்பரிய அறிவை அழியாமல் ஆவணப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த ஊடகமாகும். பாங்குடன் மிளிரும் நாட்டுப்புற கலைகள் ஒன்றா இரண்டா கும்மி தொடங்கி கரகம் வரை பல வகையுண்டு. பிறலிலே வித்தை காட்ட சிலம்பம், கூடி நின்று கைகொட்டி பாட கும்மி, பொம்மை வைத்து கதை சொல்ல பொம்மலாட்டம், தலையில் கரகம் வைத்து மக்களை மகிழ்விக்க கரகாட்டம் என உள்ளத்து உணர்வுகளை செப்பனிட்டு காட்டுவது நம் நாட்டுப்புற கலைகள். நாதஸ்வரம் மற்றும் தவில் கருவிகளுடன் வழங்கப்படும் மங்கள இசை தமிழர் இல்லங்களிலும் தமிழர் சமூக வழிபாட்டிலும் தெய்வ வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு பெறுகிறது. மங்களகரமான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு பெறுவதால் இது மங்கள இசையாகிறது. இல்லற நிகழ்ச்சிகளிலும் சமுதாய விழாக்களில் தொடக்க நிகழ்ச்சியாகவும் கோவில் வழிபாடுகளிலும் இவ்விசை இசைக்கப்படுவதால் இதை மங்கள இசை என்று அழைக்கின்றனர். இசை வசனம் ஆகியவை இணைந்து மகாபாரதம், இராமாயணம் மற்றும் உள்ளூர் கதைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது வில்லு பாட்டு. வில்லின் நாணை தட்டி அதிலிருந்து எழும் ஒளிக்கேற்ப இசை பாடி கதைகளை விவரிக்கும் கலை. இது ஆன்மீக கதைகளையும் சமூக விழிப்புணர்வையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. கும்மி ஆட்டத்தில் பாடல்களை முதலில் ஒருவர் பாட பின்னர் பெண்கள் குழுவாக இணைந்து பாடுகின்றனர். இது

0: கிராமங்களில் பெரிதும் பிரபலமான கலை கரகாட்டம். தமிழகத்தின் மிக பிரபலமான கலை. தண்ணீர் குடத்தின் மீது அலங்கார கூம்பை வைத்து தாளத்துக்கு ஏற்ப உடலை சமநிலைப்படுத்தி ஆடும் ஆட்டம். இது கிராம திருவிழாக்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரு வரிசையாக நின்று கைகளில் வண்ண துணிகளை பிடித்து தங்களின் காலடி அசைவுகளாலும் கை சத்தங்களாலும் ஒத்திசைவுடன் ஆடும் கலை ஒயிலாட்டம். கணியான் ஆட்டம் அல்லது கணியான் கூத்து என்ற பாரம்பரிய நாட்டுப்புற கலைதான் மகுட ஆட்டம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் உள்ள சுடலை மாடன், அம்மன் மற்றும் சாஸ்தா கோவில் திருவிழாக்களில் இது பிரதானமாக ஆடப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இக்கலை ஒரு தெய்வீக கலையாக கருதப்படுகிறது. தோற்பாவை கூத்து என்பது பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோளில் வரையப்பட்ட வண்ண பொம்மைகளை ஒரு வெள்ளை திரைக்கு பின்னால் ஒளிரும் விளக்குகளின் உதவியால் இயக்கி நிழலாக காட்டப்படும் பாரம்பரிய கூத்து. பெரும்பாலும் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளும் நாட்டுப்புற கதைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்த்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் மட்டுமே அறியப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களின் திறமைகளை ஒளிபரப்பி அவர்களுக்கு மாநில அளவிலான அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் வானொலி பெற்றுத்தருகிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகள் மூலம் சுகாதாரம், விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய செய்திகள் எளிமையாக மக்களை சென்றடைகின்றன. இன்றைய நவீன யுகத்திலும் நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஊடகமாகவும் மக்களையும் கலைஞர்களையும் இணைக்கும் பாலமாகவும் வானொலி செயல்படுகிறது. காலங்களின் மாற்றத்தால் இக்கலாச்சார கலைகள் எழுத்துக்களில் மட்டும் நிலைக்காமல் கதைகளாய் மட்டும் வளம் வராமல் இக்கலைகளையும் கலைஞர்களையும் ஆதரிப்பதன் மூலம் நமது கலாச்சார வேர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். நமது நாட்டுப்புற கலைகள் மூலம் தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை உலகறியச் செய்வோம். நன்றி.
1: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ சேகர் அவர்கள். மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட படம் பார்க்க போயிருந்தேன். படம் முடிஞ்சதும் அவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட வெளியில் தெருமுக்கில் இருக்கிற டீ கடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என் ஃபோன் சார்ஜும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நானும் வெயிட் பண்ணுறேன் ஆளை காணோம். என்னடான்னு தெரியாமல் ஒரு சார்ஜரை கடன் வாங்கி ஃபோனை ஆன் பண்ணி கால் பண்ணால் அவர்

0: பஸ் எடுத்துட்டேன்னு கூலாக சொல்கிறாரு. எனக்கோ செம டென்ஷன். நான் தான் டிக்கெட்டில் இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னால், அப்படியா எனக்கு கேட்கலையேன்னு சொன்னார். வலது பக்க காதில் கம்மியாக சத்தம் கேட்குதுன்னாரு. சரி ஒரு ஹியரிங் டெஸ்ட் எடுத்துருவோமே அப்படின்னு ஒரு கிளினிக் போனோம். டெஸ்ட்டில் வலது பக்க காது 40% தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அந்த கிளினிக்குள்ள அழகாக ஃபவுண்டன் வச்சு வண்ண மீன்லாம் வச்சுருந்தாங்க. டாக்டர் ஹியரிங் மிஷினை அவர் காதில் மாட்டினாங்க. உடனே என் ஃப்ரெண்டு நல்லா கேட்குதேன்னு சொன்னார். ஆனால் ஒரு இறைச்சல் சத்தம் கேட்குது அப்படின்னாரு. டாக்டர் அதுக்கு சிரிச்சாரு. என்னன்னு கேட்டால் அந்த ஃபவுண்டனில் விழுற தண்ணி சத்தம் தான் அவருக்கு சலசலன்னு இறைச்சலாக கேட்டிருக்கு. உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு சாதாரணமாக கேட்குற சத்தம் அவருக்கு புதுசாக கேட்குது. செவித்திறன் குறைபாட்டால் எத்தனை சத்தங்களை அவர் இழந்திருப்பாருன்னு யோசித்தேன். ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது கிட்டாத போது தான் அதோட அருமை தெரியுது. இது பல விஷயங்களுக்கு பொருந்தும். இதைத்தான் பார்வைத்திறனும் செவித்திறனும் இல்லாத ஹெலன் கலர் அவர்கள், பார்வைத்திறன் இல்லை என்றால் பொருட்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம், ஆனால் செவித்திறன் இல்லை என்றால் மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவிக்கு உணவளித்து நம்மை கூட்டுறவாக ஒன்றாக இணைக்கும் வானொலிக்கு நம் நன்றிகளை உரித்தாக்குவோம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நாட்டின் கண்களாக மனித குலத்தின் சக்தியாக விளங்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை நாகர்கோவில் வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் குறித்த உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்கள்.
3: தேசிய ஒலிபரப்பு தினம், மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், பெண்களை போற்றும் வானொலி. இன்று ஜூலை 23 நாள். ஆண்டுதோறும் ஜூலை 23 நாளினை தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடி வருகின்றோம். நமது தேசத்தில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி மூலமாக முதல் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட தினம் 1927 ஜூலை 23 நாள். அந்நாளினை சிறப்பிக்கும் வகையில் தேசிய ஒலிபரப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்று அறியப்படும் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட ஒலிபரப்பினை 1930 ஏப்ரல் 1 முதல் இந்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது முதல் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்று அறியப்பட்டது. தொடர்ந்து 1936 ஜூன் மாதம் முதல் ஆல் இந்தியா ரேடியோ என்ற பெயரினை பெற்றது. அவ்வகையில் ஆல் இந்தியா ரேடியோ தனது 90th ஆண்டில் தனது சேவையை வெற்றிகரமாக செய்து வருகின்றது. தகவல் தொடர்பு சாதனங்களுள் வானொலி இன்று வரை மிக சிறந்த உன்னத இடத்தில் உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று சமூக வலைதளங்கள் பல பெருகி வந்தாலும் வானொலிக்கு நிகர் வானொலியே. தேசத்தின் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் வானொலி துணை நிற்பதை காண முடிகிறது. தேசத்தின் மேம்பாட்டுக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் பெண்கள் முன்னேற்றம் மிகவும் தேவையாகின்றது. அதனால்தான் நாம் பெண்களை நாட்டின் கண்களாக பாவித்து வருகிறோம். இன்று நமது தேசத்தில் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் ஈடுபாடும் பங்களிப்பும் பெருகி வருவதனை காண முடிகிறது. இது நமது பாரத தேசத்தை வளமான பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவு. எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு பற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அகில இந்திய வானொலி. தற்காத்து தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது வள்ளுவம். குடும்ப விளக்கான பெண்களிடம் காணப்படும் திறமைகள் ஏராளம். பெண்கள் பல துறைகளிலும் இன்று சாதனைகள் புரிந்து வந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்காத பெண்களிடம் திறமைகள் குவிந்திருப்பதனை காண முடிகின்றது. வீடுகளில் அனைத்து வேலைகளை நிர்வகிக்கும் படிக்காத பெண்களிடமும் நிர்வாக திறன் மேலோங்கி இருப்பதனை காணலாம். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதும் மாதிரு தேவோ பவ என்பதும் பாரத நாட்டு பண்பாட்டின் வெளிப்பாடு. அவர்களிடம் காணப்படும் நற்குணங்களை ஆண்களும் உணர்ந்து பின்பற்றினால் மன நிம்மதி கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது உண்மை. அதன் காரணமாக சமூகம் மேம்படும், நாடு வளம் பெறும், உலக அமைதி உண்டாகும் என்பது தெளிவு. பெண் கல்வி கற்றால் அக்குடும்பமே அறிவு பெறுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒய்விளக்காக பிரகாசிப்பவள் பெண். இன்று பெண்கள் அரசியலில், அறிவியலில், விண்வெளியில், கல்வியில் என அனைத்து துறைகளிலும் இடம் பிடித்து சாதனை புரிந்து வருகின்றன. பெண்களின் தனிச்சிறப்பு அவர்களின் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவையாகும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் குடும்பத்தை காப்பதில் அவர்கள் காட்டும் தியாகம் ஈடு இணையற்றது. பெண்களை மதிப்பதும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. அவ்வகையில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான நிகழ்வுகளை கொடுப்பதில் அகில இந்திய வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கின்றது. பெண்களை சாதனை படைக்க தூண்டுவது, சாதனை படைத்த பெண்மணிகளை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, ஏதோ ஒரு மூலையில் தொழில்முறை

0: போராக விளங்கும் பல பெண்களை வெளி உலகுக்கு காட்டுவது, முன்மாதிரி பெண்களை உலகறியச் செய்வது போன்ற அரிய செயல்களை தினசரி செய்து வருகின்றது அகில இந்திய வானொலி. பெண்களுக்கான சமூக நீதியை கிடைக்கச் செய்வதில் வானொலியின் பங்கு அளவிட முடியாதது. அகில இந்திய வானொலியின் அன்றாட நிகழ்வுகளில் சராசரியாக 10-15% நிகழ்வுகள் பெண்களுக்கு மட்டுமே குறித்தான சிறப்பு நிகழ்வுகளாக அமைவதனை காண முடிகிறது. இதனை காய் சிநேகிதியே, வாராய் தோழி, பூவையர் பூங்கா, பாவையர் பார்வை, என் உயிர் தோழி போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் மத்திய அரசின் பொது சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்பநல திட்டங்களை நிர்வகிக்கும் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வழங்கும் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய தேவையான குறிப்புகளையும் வானொலி வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. பதின்பருவ பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இரத்த சோகை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விரிவான காரணங்களையும் தீர்வுகளையும் மருத்துவர்கள் மூலம் பேச வைப்பது பெண்கள் மத்தியில் வானொலி கேட்கும் மனநிலையை அதிகரித்துள்ளது. மேலும் பொதுவான நிகழ்வுகளாக ஒலிபரப்பாகும் இளைய பாரதம், சந்திப்போம் சிந்திப்போம், என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், தேநீர் நேரம் போன்ற நிகழ்வுகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பிக்கும் பாங்கினை செய்து வருகிறது ஆகாஷ்வாணி. மேலும் கிஷான் வாணி நிகழ்வுகளிலும் தென்னை, நெல், வாழை, கரும்பு, காய்கனி வகைகள் போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் பெண் விவசாயிகளை பேட்டி எடுப்பதும் நேரலையில் பேச வைப்பதும் சிறப்புக்குரியது. மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்த்தல், தேனீ வளர்த்தல், கைத்தொழில்கள் செய்தல் போன்றவற்றில் முன்னிலையில் உள்ள பெண்களை அழைத்து வானொலி மூலம் தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் நேயர்களுடன் பகிர வைப்பது போன்றவை பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் நிகழ்வாக அமைகின்றது. சமூக மேம்பாட்டில் பெண்களின் முன்னேற்றம் இன்றியமையாதது. அதற்காக பெண்களுக்கான தனிச்சிறப்பு நிகழ்வுகளை ஒலிபரப்பு செய்து மகளிர் மேம்பாட்டுக்காக துணை நிற்கும் அகில இந்திய வானொலியின் அரிய பணிக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க பெண் சுதந்திரம், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
1: தொடர்ந்து மலைகளின் ராணியான ஊட்டியில் அமைந்துள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தார் வழங்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள்.
2: வணக்கம், நான் டாக்டர் பத்மா மெரினா, பிசியோதெரபிஸ்ட், ஏழ்முனை மருத்துவர். வானொலி மூலமா மருத்துவத்துறை எப்படி மேம்படுது அதை பத்தி நான் பேச போறேன். யூஸ்வலா ரேடியோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ இல்ல நியூஸ் கேட்கறதோ இல்ல பாட்டு கேட்கறதோ அது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வானொலிய ரெகுலரா கேக்குறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வானொலி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ நியூஸோ இல்ல பாட்டோ தாண்டி எஃப்எம் இல்ல ரேடியோ வந்து ஒருத்தருடைய கம்பானியனாவே, ஒருத்தவங்க கூடவே இருக்கிறதாவே மாறிடுதுன்றது வானொலி கூட ஒன்றிணைந்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேக்குறவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உண்டாக்குன்றது, அது எப்படி நம்மளுக்கு ஒரு சுதிகான எஃபெக்டை கொடுக்கும்ன்றது வந்து வானொலி கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இது மருத்துவத்துறையில எவ்வளோ மேம்பட்டிருக்கு அப்படின்னா, மருத்துவர் ஒருத்தங்க வந்து டாக்டர் போய் பாக்குறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்றது தெரியும். ஒரு டாக்டருடைய கருத்து வந்து டாக்டரை பாக்குற அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், டாக்டர் சொல்றது அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களையோ இல்ல அவங்கள சார்ந்த அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனா வானொலியில ஒரு மருத்துவர் பேசும் போது அதை கேக்குற எல்லாருக்குமே தெரியும், அந்த மருத்துவர் என்ன கருத்து சொல்ல வராரு, இல்ல அந்த மருத்துவத்தை பத்தின கருத்து என்ன அப்படின்றது வந்து அந்த நோயை பத்தின ஒரு அவேர்னஸ் என்னன்றது கேக்குற எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ எஃப்எம் கேக்குறதெல்லாம் நிறைய பேருக்கு கிட்ட குறைஞ்சிருச்சு. ஆனா நாங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் போது காலையில ஏந்திரிக்கும் போதே எங்க வீட்டுல எஃப்எம் தான் ஓடும். எஃப்எம்ல என்ன ஓடும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஓடும், அப்புறம் நியூஸ் ஓடும், அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடும். சோ நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வரைக்கும் நாங்க வந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். எஃப்எம்ல டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது மாதிரி. சோ நிறைய அறிவு சார்ந்த கருத்துக்களை வானொலி மூலமா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. இப்பவும் வானொலி மூலமா ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதை கேக்குற எல்லாத்துக்குமே போய் சேரணுன்றது உண்மையான ஒரு கருத்து. அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஒருவேளை கேட்கும் போது அந்த பிரச்சனை பத்தின ஒரு கருத்தே இருக்காது. ஒரு மருத்துவர் வந்து ஒரு மூட்டு வலி பத்தி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும் போது கேக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. மூட்டு வலியே இல்லாதவங்க கூட இருப்பாங்க, அதை கேட்பாங்க. ஆனா அந்த கருத்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேக்குற எல்லாருக்குமே போய் சேரும். அது அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, கேக்குறப்ப மாத்திரம் இல்ல, கேட்டு முடிச்சிட்ட பிறகும் அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறனால நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்தா அது நம்மளுக்கு தெரிய வரும். சோ யூஸ்வலா வந்து கேக்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம பிரெயின்ல போய் செட்டில் ஆயிரும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அது தேவைப்படுமோ அப்பப்பெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோல கொடுக்கற

மருத்துவ டீடைல்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில மருத்துவம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ரீசண்டா என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியறதுக்கு நல்ல வழி வந்து ரேடியோ தான். ரீசண்டா என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மருத்துவத்துல என்ன மாற்றங்கள் இருக்கு, இல்ல அந்த நோய்க்கு என்ன மாற்றங்கள் இருக்கு, அந்த நோய் எப்படி நம்ம அணுகலாம், அந்த அணுகுமுறையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது வந்து அப்பப்போ நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ரேடியோன்னு நான் சொல்லுவேன். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம, வெறும் கருத்து மட்டும்

அந்த ஒன் ஆன் ஒன் கிட்ட தான் மட்டும்தான் அந்த ரீசன்ட் அப்டேட்ட சொல்ல முடியும். ஆனா ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது அதை கேட்கிற எல்லாருக்குமே அந்த ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து மருத்துவத்துறையில என்னென்ன மேம்பட்டிருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரேடியோல மருத்துவம் சொல்லும் போது அதை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியே ஏத்துக்க கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில டைம் டாக்டர் கிட்ட போய் சொல்லும் போது டாக்டர் வந்து இதெல்லாம் தொந்தரவு இருக்கும், நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கிற மனப்பான்மை பல பேஷண்ட்ஸ் கிட்ட டைரக்டா இருக்கும் போது இருக்காது. ஆனா ரேடியோல நம்ம ஏற்கனவே அதை கேட்டிருக்கனால தொந்தரவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது வந்து ஈஸியா அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட ரேடியோல மருத்துவம் சொல்றதுனால நம்மளுக்கு அது ஏற்படக்கூடியது. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அதை ஒரு டாக்டர் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அது கேட்கலாமா கேட்க கூடாதா, டாக்டர் கோச்சிப்பாங்களா, டாக்டருக்கு கோவம் வந்துருமா அப்படின்லாம் நிறைய பட்ட தாட் ப்ராசஸ்னால சில பேர் அதை டாக்டர் கிட்டே டைரக்டா கிளாரிஃபை பண்ணாம வந்துருவாங்க. ஆனா ரேடியோல ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அது ஃபுல்லாவே கிளாரிஃபை ஆயிடும். அதுக்குன்னு தனியா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்ற அந்த அச்சத்தை வந்து ரேடியோ மூலமா வர மருத்துவம் வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்கள், இப்போ ஒரு இடத்துல வேக்சினேஷன் போடுறாங்க, இந்தந்த நாள்ல போலியோ வேக்சினேஷன் போடுறாங்க, போலியோ டிராப்ஸ் போடுறாங்க, இந்தந்த மெடிக்கல் கேம்ப் இங்க நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேடியோல கேக்குறதுனால நம்மளுக்கு சீக்கிரமா அந்த பயனை நம்ம அடையறதுக்கான அந்த பெனிஃபிட்ட நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேடியோ மூலமா மருத்துவர் பேசுறதுல நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு மருத்துவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டாக்டர் இங்க இருந்து இங்கே இவ்வளோ நாள்ல இந்த டைம்ல வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ரேடியோல சொல்லப்போ எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்தந்த மருத்துவம் இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது இந்தந்த நாள்ல இங்கெங்க போனா இந்தந்த மருத்துவம் நம்மளுக்கு இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றது வந்து கேட்கிற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும்ன்றது அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ ரேடியோ மூலமா மருத்துவம் டிஸ்கஸ் பண்ணும் போதும் மருத்துவர் பேசும் போதும் பொதுமக்களுக்கான பயன் ரொம்ப அதிகமா இருக்குதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி கேட்டு வளர்ந்து இன்னைக்கு திருப்பியும் உங்களுக்கு ரேடியோ மூலமா மருத்துவருடைய பெனிஃபிட்ட ரேடியோல நான் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ரேடியோக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: அடுத்ததாக இணையப் போவதும் நமக்கு பரிச்சயமான மலை வாசஸ்தலம்தான். பண்பலை ஒலிபரப்பில் தனித்தன்மையோடும் துடிப்போடும் இயங்கி வரும் கொடைக்கானல் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய பண்பலை நிகழ்ச்சிகள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.
1: நேயர்களுக்கு வணக்கம். வானொலி ஒலிபரப்பு ஒரு சாதாரண மனுஷனோட நேரத்தை ரொம்பவே பயனுள்ள பொழுதா மாத்தும். அதோட பல நல்ல நல்ல தகவல்களை மக்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் பதிச்சுட்டே போகுது. ஏன் எல்லா ஊடகங்களும் இதைத்தானே செய்யுதுன்னு நீங்க எல்லாரும் முணுமுணுக்கிறது கேக்குது. கொஞ்சம் பொறுங்க, சொல்றேன். வானொலியோட தனி சிறப்பே போற போக்குல நச்சுன்னு நறுக்குன்னு தரமான செய்திகளை தந்துட்டு போறதுதான். அப்படிப்பட்ட வானொலிகளின் வரிசையில வானளவு உயரத்துல உயர்ந்து நிற்கும் நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் இதயத்தை கவர்ந்ததா மட்டும் இல்லாம அவங்களோட பொழுதுகள்ல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் தந்துட்டே இருக்கும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்காகவே இதோ நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு குட்டி படைப்பு. தகவல்களுடன் கூடிய பொழுதுபோக்கு என்னென்ன கேட்கலாமா?
2: நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, கோடை பண்பலை வானொலியோடு இணைந்திருப்போருக்கு பரிசு வாய்ப்பு. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொல்வோருக்கு தங்க வானொலி பெட்டி பரிசாக வழங்கப்படும்.
3: நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொன்னா என்ன பரிசு?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, யாராச்சும் பாத்திருக்கீங்களா? தங்கத்துல வானொலியா? கேள்விப்பட்டதே இல்லையே. எப்பா தண்டோரம் போடுறவரே, கோடை எஃப்எம் நிகழ்ச்சிகளை பத்தின ஏதாவது விவரம் தெரியுமா?
2: அது தெரிந்திருந்தால் நானே அந்த தங்க வானொலி பெட்டி பரிசினை பெற்றிருக்க மாட்டேனா?

0: ஏயா ஏன் சிரிப்பு? தங்கத்துல வானொலிய பார்த்தா சும்மா விட்டுருவீங்களா? பரிசு என்ன சொன்ன?
1: தங்க வானொலி பெட்டி.
0: ஐயோ, நான் என்ன பண்ணுமே, யார கேப்பேன் சொக்கா? எப்பா சொக்கா, கோடை எஃப்எம்ல கொடுக்கற தங்க வானொலிய எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதுல விழாதே தாய மீனாட்சி.
2: என்னையா கூப்பிட்டீங்களா?
0: உன்னை யாருமா கூப்பிட்டா? நீ போ. பாத்தையா பாத்தையா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேன்றியே மீனாட்சி. என்ன மட்டும் ரச்சி. ஐயோ ஐயோ, இன்னைக்கு தங்க வைக்கிற விலையில ஒரு காசா ரெண்டு காசா தங்கத்துல செஞ்ச வானொலியாமே. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் வரல, ஞாபகத்தில் வரல. ஐயோ, அது எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. எப்பா சொக்கா, வேற யாரோ இதை நல்லா அடிச்சுட்டு போக போறான். எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, தங்கத்தில் செஞ்ச வானொலி எனக்கு இல்லை.
3: ஐயா.
0: யாரியா?
3: நண்பரே, அழைத்தது நான் தான்.
0: ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க?
3: சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் கோடை பண்பலையின் அறிவிப்பை அறிந்தவன் நான்.
0: அது சரி, தண்டோரா போட்டதை நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றில் அடிக்க வந்திருக்கீங்க.
3: அந்த நிகழ்ச்சி விவரம் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த தங்க பரிசு உனக்கு கிடைத்து விடும் அல்லவா?
0: ஐயோ, அந்த விவரம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கணமே என் கையில தங்க பரிசு.
3: நிகழ்ச்சி விவரத்தை நான் உனக்கு தருகிறேன்.
0: ஏது நிகழ்ச்சிகளின் விவரத்தை நீங்க எனக்கு தரீங்களா? வேண்டியதுதான். உங்களோடத என்னோடதுன்னு சொல்லிக்கவா?
3: என் மீது சந்தேகம் என்றால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால்
0: என்கிட்டயே மோத பக்ரியா. நான் பார்வைக்கு சுமாரா இருப்பேன். என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
0: வேணா வேணா, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். தயாராயிரு.
3: கேளு.
0: சற்றே போரும். அதிகாலை பொழுதுக்கு
3: அருள் மாலை,
0: பக்திக்கு
3: கோவில் விழா தகவல்,
0: மழைக்கு
3: ஊந்தளிர் நேரம்,
0: உழவருக்கு
3: வேளாண் தகவல்,
0: சொற்பதம் அறிய
3: பாட்டும் பதமும்,
0: நாட்டு நடப்புக்கு
3: தக்குமுக்கு தருவார்,
0: வரலாற்றுக்கு
3: இன்று அன்று,
0: சிந்தனைக்கு
3: நல்லதாக 4 நிமிடங்கள்,
0: சிரிப்போடு கூடிய தகவலுக்கு
3: இன்று ஒரு தகவல்,
0: கல்வி மருத்துவம் விவசாயம் வாழ்வியலுக்கு
3: வானவில்,
0: நம் பாரதத்தின் புகழை சொல்ல
3: வியத்தகு இந்தியா,
0: பாடும் வாய்ப்புக்கான களம்
3: பாட்டு பட்டாளம்,
0: நேரலைக்கு
3: தேடி வரும் பண்பலை,
0: இளையோருக்கு
3: கல்லூரி கலாட்டா,
0: மங்கையரின் பெருமைக்கு
3: மகளிர் நேரம்,
0: மெல்லிசைக்கு
3: நெஞ்சில் நிறைந்தவை,
0: துள்ளல் இசைக்கு
3: தோல்தமாக்காதோல்,
0: நேயர்களின் பொழிப்புரைக்கு
3: உயிரெழுத்து,
0: நகைச்சுவைக்கு
3: கரக்கல் கேள்வி,
0: நல்ல தமிழுக்கு
3: செப்புக செந்தமிழ்,
0: இலக்கியத்திற்கு
3: நாவல் நேரம்,
0: கச்சவி தரும் பாட்டுக்கு
3: ஆசையில் ஒரு குக்கு,
0: மாணவ செல்வங்களுக்கு
3: இளமை பேசுகிறது,
0: மனசுக்கு
3: கொடைத்தென்றல்,
0: மாவட்டத்துக்கு
3: நினைவே சுகம்,
0: நிறைவுக்கு
3: இரவு சிறகு.
0: ஐயா ஐயா, அளவிடு அளவிடு. அந்த நிகழ்ச்சியோட விவரத்தை இங்க கொடு. தங்கத்துல செஞ்ச வானொலிய வாங்காம வரமாட்டேன். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு.
3: பயமே ஜெயம், வெற்றி உனதே, பரிசும் உனதே, போய் வா.
0: ஐயோ ஐயோ, எனக்கு தான் எனக்கு தான், இனி அந்த தங்க வானொலி எனக்கு தான். அப்புறம் ஐயா, இந்த பரிசுல பங்கு இங்கு கேட்ட மாட்டீங்கல்ல?
4: பொழுத மட்டுமா போக்குது வானொலி, பல தரமான தகவல்களையும் போற போக்கிலேயே தந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல.
5: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

வானொலிங்கிறது செவி வழி நுகரும் ஒரு ஊடகம். நாம நம்முடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இதற்கு கேட்டல் திறன் மட்டுமே போதும். ஐம்புலன்களில் கேட்டல் திறன் தான் தலையாயதுன்னு வள்ளுவ பெருமான் கூறுகிறார். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை. அதாவது எல்லா செல்வத்தை விடவும் செவியால் கேட்டு பெறக்கூடிய செல்வமே மேலானது அப்படிங்கிறாரு வள்ளுவர். கேள்வி என்ற அதிகாரத்தில்

0: கேட்டலின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார். அதே போல கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி, அதாவது கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் கேட்டறிந்தாலும் கேளாத செவிகள் போன்ற தன்மையுடையவை ஆகும் அப்படின்னு கேட்டலின் அவசியத்தை திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு திருக்குறளை படிக்க 15 நிமிடம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு குறள் என்ற முறையில் படித்தால் 1330 நாட்களில், அதாவது 3.5 வருடங்களில் திருக்குறளை முழுமையாக படிச்சிடலாம். அதனால் தினமும் வானொலி கேட்கிற நல்ல பழக்கம் உள்ள நீங்கள் கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: தொடர்ந்து நிலத்தை உழுது பண்படுத்தி உலகிற்கே உணவளிக்கும் வேளாண் பெருமக்களுக்கான நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: உலகமே உள்ளங்கையில் என்பதே இன்றைய டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி. ஆனாலும் இந்திய மக்களின் சமூகம், கலாச்சாரம், கல்வி, விவசாயம், அரசின் திட்டங்கள் போன்றவற்றை மிக எளிதாக நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு நிகர் வானொலியே. பாரம்பரிய ஒலிபரப்பு முறை நின்றுவிடாமல் இணையதளம், சமூக வலைதளம், செயலிகள் மூலம் புதுமையான வடிவத்தில் நம்பகமான தகவலுடன் மொழிவளம் குறையாமல் இன்றும் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது வானொலி. வானொலியின் ஒலிபரப்பு சேவையில் மிக மிக முக்கியமானது விவசாயம் பற்றிய செய்திகளை காலத்தில் கொண்டு சேர்ப்பதே. ஏர்தொழில் சிறக்க அன்றும் இன்றும் என்றும் விவசாயிகளுக்கு ஏணிப்படிகளாக உறுதுணையாக இருப்பது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியே. ஆம், பாரம்பரியம் மாறா அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய மேம்பாட்டிற்காகவும் விவசாயிகளின் வாழ்வுயரவும் தனது ஒலிபரப்பு சேவையினை செவ்வனே செய்து வரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் சிறப்பினை எடுத்துரைக்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
3: மண்ணின் வளத்திற்காகவும் வேளாண்மைக்காகவும் 1966 துவங்கப்பட்டது. பலருடைய பங்கு இருந்தாலும் ஒரு சிலரை நினைவு கூற வேண்டிய நேரம் இது. திருச்சி வானொலி நிலையத்திலும் தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையத்திலும் வேளாண் பட்டதாரிகளே பணியாற்றி இருக்கின்றார்கள். இதில் உழவர்களை கொண்டு வந்து சேர்த்ததும் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து சேர்த்ததுமான சுகிலி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மண் வாசனை, மண்ணின் வளம், கேள்விப்பதில், நாடகங்கள் மூலமாக உழவை கொண்டு போய் இணைத்து பொது சேவையிலும் வானொலியில் பங்கேற்க வைத்தவர் சுகிலி சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் வான்மதி கண்ணன், முக்கியமா வந்து பசுமை புரட்சி காலத்துல இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ண ஆற்றல் வந்து பெருசு. அதனாலே வந்து ஆடுதுறை 27 ஒரு நெல்லு வானொலி நெல் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு எடுத்து சென்றவர்கள் அவர்கள். அதாவது சாப்பாட்டுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கப்பல்ல வந்து இறங்கினாதான் நமக்குங்கிற ஒரு நிலை இருந்த போது, எப்படியாவது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய காலகட்டத்தில் உணவு உற்பத்திக்காக உயிர் வெளிச்சல் வந்து ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட 27 என்ற தகத்தை உழவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் 50% விவசாயிகள் 56% நிலப்பரப்பில் இதை பயிரிடுவதற்கு வித்திட்டவர்கள் திருச்சி வானொலி அதை சார்ந்த பங்களிப்பாளர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க முருகானந்தம் அவர்களும் உழவர்களுக்கு சென்றடைய வேண்டிய செய்திகளை பல்வேறு உருவாக்கங்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவர்கள். இப்ப கூட சரவணன் சென்னையில இருக்காரு, அவரும் திருச்சி வானொலி நிலையத்துலதான் இருந்தாரு. சித்ரா தேவி இருந்தாங்க. திரும்ப சொல்ல வேண்டுமானால் திருச்சி வானொலியால் வேளாண்மை வளர்ச்சிக்கு வித்திட்டு நம்முடைய உணவு உற்பத்திக்கு தண்ணீரைக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அவர்கள். வருகின்ற காலத்தில் உணவு உற்பத்தியை மாற்று திசையில் மாற்றி ஏற்றுமதிக்கு உதவக்கூடிய நிலையில் உணவு உற்பத்தியோடு நில்லாமல் விலைகூட்டு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற போதுதான் விவசாயம் வளர்ச்சியடை, நஞ்சில்லாத உணவு படைக்க வேண்டும் என்கின்ற காலம் வந்துவிட்டது. இதையும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். திருச்சி வானிலத்தை பொறுத்தவரை எப்போ மேட்டூர் தண்ணி திறக்கிறாங்கிறத முதல்ல அறிவிச்சு கழனி தயாரிப்பதற்கு உதவி நாட்டுப்பாவை நடுவதற்கான காலங்களையும் சொல்லி உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை சேர்ப்பதற்கான வழிகாட்டுதல்களையும் செய்து அப்போதைக்கு அப்போது ஆண்டுதோறும் நாங்கள் விடுகின்ற ரகங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்தவர். இது உரையாடல் மூலமாகவும் இருக்கலாம், கேள்விப்பதில் மூலமாக இருக்கலாம், அல்லது சில வெளியீடுகள் மூலமாகவும் இருக்கலாம். பல்வேறு தலைப்புகளில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருந்தது திருச்சி வானொலி ஆகும். காவிரி படுகையில் எந்தெந்த

0: நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உதவி புரிந்தது வானொலி தான். அறிவியல் வளர்ச்சியிலும் செய்தி சேகரிப்பிலும் செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் பெரும்பங்காட்டி இருக்கிறது திருச்சி வானொலியிலே. அதிலே ஆராய்ச்சி அறிஞர்களுடைய பங்கு இருந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து யாரை அழைத்து செய்தியை சொன்னால் எங்கு சேரும் என்பதை அறிந்தவர்கள் வானொலியில் பணியாற்றியவர்கள். உணவு உற்பத்தியில் 1980களிலே தண்ணீரை அடைந்து விட்டோம். ஒரு தொலைநோக்கு எல்லையை நிர்ணயித்து அதை கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒழுங்காக செய்தது வானொலி, அதுவும் திருச்சி வானொலி.
1: உலக உயிர்களின் பசிப்பினி போக்கும் விவசாய தொழிலை ஏற்றமிகு வகையில் விவசாயிகள் திறம்பட செய்திடவும் இயற்கை இடர்பாடுகளை சமாளித்திடவும் நஞ்சில்லா உலகை படைத்திட எண்ணில் அடங்கா தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்திடும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒலிபரப்பு சிறப்பினை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
2: அடுத்து சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து
3: நேயர்களுக்கு வணக்கம். மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் குறித்து காற்றலையின் வழியே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீனிவாச முருகன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலங்கள் மாறுகின்றன, தொழில்நுட்பங்கள் வளர்கின்றன. தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என எண்ணற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் குழந்தைகளின் கற்பனைக்கு இறக்கைகள் கட்டி அறிவை வளர்த்து நல்ல பண்புகளை விதைக்கும் ஊடகமாக வானொலி இன்றும் தனித்துவமாக விளங்குகிறது. குழந்தைகளின் மன உலகம் மிகவும் மென்மையானது. அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கதையும் பாடலும் உரையாடலும் அவர்களின் சிந்தனையை வடிவமைக்கிறது. இதனை உணர்ந்த வானொலி சிறுவர்களுக்காக தரமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. கதை சொல்லல், கவிதை சொல்லல், கட்டுரை, சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் நடித்தல், பாடல்கள், வினாடி வினா, அறிவியல் தகவல்கள், பொது அறிவு வினா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தேசிய தலைவர்களை பற்றி பேசுதல், நல்லொழுக்க கதைகள், நாட்டுப்புற மரபுகள், தமிழ்மொழி வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள், இப்படி திறமைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு வடிவங்களில் வானொலி நிகழ்ச்சிகள் அமைக்கப்படுகின்றன. புதுச்சேரி வானொலி நிலையமும் குழந்தைகளின் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் பேச்சு திறனை, நடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்சுவை நிகழ்ச்சிகளை முதன்மை அலைவரிசையில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 இளஞ்சிறார்கள் பங்குபெறும் சின்னஞ்சிறு கிளிகள், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சிறுவர்கள் பங்குபெறும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து வழங்கி வருவதுடன் குழந்தைகளின் உலகத்தையும் வளப்படுத்துகிறது. நேயர்களே, இப்போது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் புதுச்சேரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பங்கேற்று நடித்ததை கேட்கலாம்.
4: கண்தானத்தை வலியுறுத்தி தனி நடிப்பு மூலமா எவ்வளவு அழகா சொல்ல வராங்கன்னு கேக்கலாமா? நடிக்க வருபவர் 7ஆம் வகுப்பு மாணவி லோகிதா.
5: காட்சி 1.
6: என்னதுப்பா இது? பூவா? பூவுக்கு என்ன நேரம்பா? சிவப்பா? நம்ம எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? நாளைக்கா? எனக்கு பார்வை கிடைக்குமாப்பா? கிடைக்குமா? எனக்கு பார்வை கிடைச்சா எல்லாரையும் பார்க்கலாம். ஆனா என் அம்மா மட்டும் என்னால பார்க்க முடியாதுல்ல. என் அம்மா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல.
4: காட்சி 2.
7: நம்மளும் எவ்வளோ தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறோம், ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையேப்பா. அப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றீங்களாப்பா? சரிப்பா, நான் போய் தூங்குறேன்.
6: அப்பா, இந்த தடவையாவது எனக்கு கண் பார்வை கிடைக்குமாப்பா? டாக்டர் என்ன சொல்வாங்கன்னு தெரியல இல்லப்பா.
8: அப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமா?
6: ஓ, வந்தாச்சா?
8: டாக்டர், ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு பார்வை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்றீங்க, ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையே டாக்டர். நான் எப்பதான் டாக்டர் இந்த உலகத்தை பார்க்க போறேன்?
6: நீங்க சொல்ற பதில பார்த்தா எனக்கு ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சு கண் பார்வை கிடைச்சிரும் நம்பிக்கை வருது டாக்டர்.
4: காட்சி 3.
9: ஹலோ,
7: அப்படியா? நெக்ஸ்ட் வீக் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் சொன்னாரா?
9: யாருமா எனக்காக கண்ணு கொடுத்தது?

0: சார், எனக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்வேன்னு சொல்றீங்களா? சரிப்பா, நான் போனை வைக்கிறேன், தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போய் சொல்லணும். காட்சி 4. டாக்டர், நான் கண்ணை திறந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் என் அப்பாவை தான் நான் பார்க்கணும். என் முன்னாடி என் அப்பா இருக்காரா? டாக்டர், என்னால பார்க்க முடியுது டாக்டர், எனக்கு பார்வை கிடைச்சது டாக்டர், இவர் தான் என் அப்பாவா டாக்டர்? என்னாச்சு டாக்டர், என் அப்பா கண்ணுக்கு கட்டு போட்டிருக்காங்க.
1: என்ன டாக்டர் சொல்றீங்க அப்பா? அப்பா இப்படி பண்ணீங்க, எனக்கு பார்வை கிடைக்கணும்னு உங்க கண்ணிய தானம் பண்ணிட்டீங்களே அப்பா. அப்பா இப்படி பண்ணீங்க, இது பேரு தான் கண் தானம் அப்பா. உங்களை இருட்டுல தள்ளிட்டு எனக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்களே அப்பா. அப்பா இப்படி பண்ணீங்க, இறந்தவங்க யாராவது எனக்கு கண்ணை கொடுத்திருந்தா இந்த நேரம் என் அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இவ்வளவு நாளா நீங்க என்ன கண்ணா இருந்து பாத்துக்கிறீங்கப்பா, இனி நான் உங்களுக்கு கண்ணா இருந்து பாத்துக்கிறேன்ப்பா. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம்.
2: அடடா, என்ன அருமையா நடிச்சு காமிச்சிட்டாங்க. கண்டாரம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கி அழகா செஞ்சு காட்டிட்டாங்க இல்லையா?
3: இதுபோன்ற பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்களுக்குள்ள திறமைகளை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். வானொலியின் மிகப்பெரிய பலம் கேட்கும் திறனை வளர்ப்பது. இதனால் குழந்தைகளின் கற்பனை வளம், மொழித்திறன், கவனிக்கும் திறன் ஆகியவை இயல்பாக மேம்படுகின்றன. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் வானொலி புதிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தரும் மேடையாக வானொலி தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. ஊடக உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த மாற்றங்களை பயன்படுத்தி வானொலி புதிய நேயர்களை அடைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து தனது சேவையை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை பெற்றுள்ளன. எனவே மாறும் ஊடகக் களம் வானொலியின் வளர்ச்சிக்கான வளமான நிலமாக அமைகிறது. குழந்தைகளின் சிரிப்பையும் கனவுகளையும் எதிர்காலத்தையும் கொண்டாடும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக வாழ்த்துக்கள்.
4: தூங்கா நகரில் உள்ள மதுரை ஆகாஷ்வாணி வழங்கும் நாடக நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
5: வணக்கம் நேயர்களே, திரை இல்லாமல் காட்சிகளை காட்டியது, முகங்கள் இல்லாமல் உணர்வுகளை பகிர்ந்தது, வெறும் குரலாலும் இசையாலும் ஒளி அமைப்பாலும் கோடிக்கணக்கான நேயர்களின் கற்பனைக்கு சிறகுகள் கொடுத்தது வானொலி நாடகம். பல சிறந்த எழுத்தாளர்கள், நடிகர்கள், கலைஞர்களை உருவாக்கிய கலை அரங்கமாகவும் வானொலி நாடகங்கள் திகழ்ந்தன. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் நாடக கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள் தனது நாடக அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்.
6: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் ஜோசப் டிசோசா, மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர். சுமார் 45 வருடங்களாக வானொலி நாடகங்கள்ல நடிச்சிட்டு வர்றேன். என்னுடைய முதல் வானொலி நாடகம் 1978 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல நான் நடிச்சது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பூல் ரெக்கார்டிங், நாம நடிச்ச நாடகத்தோட ஒலிப்பதிவு நாடாவ ஒரு ரெக்கார்டிங் டெக்ல பிளே பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பூல்ல பாத்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்தந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பூல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதாவது மழை பெய்யற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி, பெரிய அரங்கத்துல மக்கள் கைதட்டி ரசிக்கிறது மாதிரி, விடியற் காலையில பறவைகள் கிரீச்சிடுகிற சத்தம், இப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வானொலி நாடகத்துல இணைக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்ப வந்து கணினியில எல்லாமே இருக்கு, ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 டெக்கு ஆபரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ல வாய்ஸ் இருக்கும், இன்னொன்னுல வந்து மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும், 3வதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த 3ஐயும் ஒரே சமயத்துல இணைக்க வேண்டியிருக்கும். ஒரு 15 நிமிட நாடகம் இருக்கும்னா, அதாவது எல்லாவற்றையும் ஒன்றாக கோர்ப்பது என்பது எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் ஒர்க். இந்த பணியை திறம்பட செய்த வானொலி நாடக அமைப்பாளர்களை நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல எக்கோ ஸ்டுடியோ அப்படின்னே ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்ப எடுத்துக்காட்டா நாடகத்துல மனசாட்சி பேசுது, கடவுள் பேசுறாரு, ஒரு

0: காட்சி வந்துச்சுன்னா நாங்க அந்த எக்கோ ஸ்டுடியோல போய் வசனம் பேசுவோம். வானொலி நாடகத்துல நடிக்கிறது ஒரு வகையில பார்த்தா சுலபம், ஒரு வகையில பார்த்தா கஷ்டம். சுலபம் அப்படின்னு சொன்னா வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பல நாள் ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, சில மணி நேரங்களிலேயே ஒலிப்பதிவு பண்ணிடலாம். இது சுலபம் தான். ஆனா என்ன கஷ்டம்னா வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது படிக்கிற மாதிரி இருக்க கூடாது, நடிக்கிற மாதிரி இருக்கணும். நாம வசனத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறது நேயர்களுக்கு தெரியாத மாதிரி அந்த வசனத்துக்கு ஏத்த உணர்ச்சிய குரல்ல ஏத்தி அதை வாசிக்கணும். ஒரு மேடை நாடகத்துல நான் ஒரு மகாராஜாவா நடிக்கிறேன்னா நான் அணிந்திருக்கக்கூடிய மகாராஜாவுக்குரிய அந்த கிரீடம், குண்டலங்கள், காஸ்டியூம், இடையில் உள்ள வாள், முறுக்கு மீச, அடர்ந்த தலைமுடி, மேக்கப், இதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தை எனக்கு கொடுத்துரும். ஆனா வானொலி நாடகத்துல நான் அரசரா நடிக்கிறேன்னா மேக்கப் கிடையாது, காஸ்டியூம் கிடையாது, அழகான முறுக்கு மீச கிடையாது, ஆனால் அந்த அரசருக்குரிய கம்பீரத்தை நான் குரல்லையே காட்டணும் இல்லையா? அதுதாங்க கஷ்டம். வானொலி நாடகங்கள்ல பல வகை இருக்கு, வரலாற்று நாடகங்கள், புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள், இப்படி பல்வேறு அனைத்து வகை நாடகங்களையும் நான் நடிச்சிருக்கேன் சொல்றது எனக்கு ஒரு வகையில பெருமையாவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஒரே ஒரு நாடகத்தை மட்டும் நான் சொல்றேன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 நிமிட நாடகத்துல ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான். ஒரு வயதான நபர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் அசை போடுற மாதிரி, எப்படி அவர் வாழ்ந்தாரு, பணக்காரர் ஆனாரு, எப்படி அவர் தன்னுடைய செல்வத்தை இழந்தாரு, செல்வரா இருந்தபோது அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை ஏழையா மாறினதும், எப்படி இந்த சமூகம் அவர் அவாய்ட் பண்ணிச்சு, இப்படி 30 நிமிஷம் அவர் ஒருத்தரே பேசுற மாதிரி ஒரு நாடகம். சில சமயம் அழுது கொண்டே வசனம் பேசுற மாதிரி இருக்கும், சில சமயம் சிரிக்கிற மாதிரி, சில சமயம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசணும். எல்லாமே நான் ஒருத்தன் தான். மதுரை வானொலி நிலையம் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் வானொலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள், முக்கியமாக இல்லத்தரசிகள், சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும், தங்களுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பள்ளி மேடைகள்லயும் கல்லூரி மேடைகள்லயும் நடிச்சிருப்பாங்க, பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை, கணவன், வீட்டு வேலைகள் அப்படின்னு ஆகி ஒரு இல்லத்தரசி ஆகி இருப்பாங்க. ஆனா நடிக்கணுங்கிற ஆசை ஒரு கனலா அவங்க உள்ளத்துல எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கியது வானொலி நாடகம் அப்படின்னு சொல்லணும். வானொலி ஒரு கண்ணியமான சாதனம். ரேடியோ இஸ் எ டிக்னிஃபைடு மீடியா. ஒரு வானொலி பெண் கலைஞர் நாடகத்தில் இடம்பெறக்கூடிய காதல் வசனம் பேசணும்னா பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆணை பார்த்து கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மைக்க பார்த்து தான் பேசணும். There is no eye to eye contact in the radio drama. இந்த மைக் தான் வானொலி பெண் கலைஞருடைய காதலன், கணவன், எல்லாமே மைக்க ஃபேஸ் பண்ணி தான் அவங்க பேசணுமே தவிர பக்கத்தில் அடுத்த மைக்கில் நிற்கக்கூடிய ஒரு ஆடவரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. வானொலி நேயர்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற வானொலி கலைஞர்களுக்கும் வானொலி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்து வந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை என்றென்றும் அகில இந்திய வானொலி தன்னுடைய நோக்கமான டு இன்ஃபார்ம், டு எஜுகேட், டு என்டர்டைன், அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற முப்பெரும் பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறது. வாழ்க வானொலி.
1: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

இதுவரைக்கும் வானொலியின் பல பயன்களை பல வகைகளில் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். நிறைவாக வானொலியின் முக்கியமான பயனை பற்றி சொல்ல போகிறேன். மேற்கத்திய செவியல் பாடல்களில் பீத்தோவனோட 9th சிம்ஃபனி மிக பிரபலம். அந்த பாடலை 1824 ஆண்டு முதன் முதல்ல அரங்கேற்ற செய்தபோது அவருக்கு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினாங்க. ஆனால் அவருக்கு செவித்திறன் குறைபாடு இருந்ததால் அருகே இருந்த ஒரு பாடகர் அவரை பார்வையாளர் பக்கம் மெதுவாக திருப்பினார். அப்புறம்தான் தனக்காக பார்வையாளர்கள் கைத்தட்டுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. நாம் கேட்டு சிலாகிக்கின்ற ஃபர் எலிஸ், மூன்லைட் சொனாட்டா, 9th சிம்ஃபனி போன்ற மாபெரும் படைப்புகளை தந்த பீத்தோவனுக்கு கேட்கும் திறன் இல்லை என்று நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இசை வாத்தியத்தின் அதிர்வுகளை உணர்ந்து மகோன்னதமான இசையை கொடுத்திருக்கார். ஆனால் பீத்தோவன், ஹெலன் கெல்லர் போன்ற கேட்கும் திறன் அற்றவர்கள் தங்களின் பிறவி ஞானத்தின் மூலமும் பகீரத பிரயத்தனம் மூலமும் தான் தனிப்பெருமையை அடைஞ்சிருக்காங்க. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நம்முடைய காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் அதாவது அறிவாற்றல் திறன் வளர கேட்டல் திறன் மிக முக்கியம். ஒருவேளை பீத்தோவனுக்கு காது கேட்கும் திறன் இருந்திருந்தால் அவர் இன்னும் பல படைப்புகளை கொடுத்திருப்பார். நம்முடைய அறிவாற்றல் திறனை வளர்ப்பதில் வானொலி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்று சிறு கணக்குகளை கூட ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டரை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கும் பழக்கம் வானொலி கேட்கும் பழக்கம் குறைந்ததால் வந்தது.

0: அதனால இனி வரும் சந்ததியினர் தங்கள் அறிவுத்திறனை வளர்க்க வானொலியை பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: தொடர்ந்து விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய காரைக்கால் வானொலி நிலையத்தின் பங்களிப்பை கேட்கலாம்.
2: வானொலி என்பது பல்வேறு தரப்பட்ட செய்திகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஊடகம். அந்த வகையில் மக்கள் தினந்தோறும் விரும்பி கேட்கும் வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் மக்கள் மூலம் கேட்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் சார்ந்தவற்றை நாடி சென்று பயனடைகிறார்கள். அதிலும் அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பப்படும் விளம்பரங்கள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை. இதில் ஒளிபரப்பாகும் விளம்பரங்கள் மக்கள் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களால் கேட்கப்படும் நேரங்களில் ஒளிபரப்பு செய்யப்படும் போது இது மக்களை உடனடியாக சென்று சேர்கின்றன. வானொலியும் விளம்பரமும் குறித்து அகில இந்திய வானொலியின் முன்னாள் நிலைய இயக்குனர் மற்றும் காரைக்கால் பண்பலையில் பணியாற்றிய போது விளம்பர பிரிவில் சிறப்பாக செயல்பட்டவருமான கே சித்ரலீகா சுகுமார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: வணக்கம். வானொலி தான் ஒரு சிறந்த மீடியமா இருந்துட்டு இருக்கு. மக்களுடைய கைபேசியிலேயே கேட்டுக்கிற அளவுக்கு கூட வானொலி இருக்கு. எளிதாக எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஊடகம் இருக்கிறது. அதனால வானொலியில விளம்பரங்கள் தர ஆரம்பிச்சாங்க. அகில இந்திய வானொலியின் எஃப்எம் ரெயின்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விவித் பாரதியும் இருந்தப்ப கூட விளம்பரங்கள் அது மூலமா வந்துட்டு இருந்தது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் பினாக்கா கீத் மாலாங்கிறதுலாம் மும்பையில இருந்து ஒளிபரப்பும். இந்தி பாடல்களா இருந்தாலும் கூட அது விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலம். அந்த சமயத்துல நான் வந்து காரைக்கால் வானொலியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2014 வரைக்கும். அப்போ காரைக்கால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையம் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் காரைக்கால் வானொலியை மட்டும் எடுத்துட்டு எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான வானொலி நிலையம். அங்கு வந்து பார்த்தோன்னா எங்க போனாலும் காரை எஃப்எம் கேட்டேன் அப்படிம்பாங்க. போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீ காலையில் ஒரு தடவை போட்டாலும் மத்தியானம் ஒரு தடவை போட்டாலும் நைட் ஒரு தடவை மூணுக்குமே விளம்பரம் வரும். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். நாங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்ப கோவில் பற்றின ஒரு லைவ் பிராட்காஸ்ட் கொடுப்போம். அப்ப அதுக்கு தொடர்பு உள்ளவர்கள் வந்து அது கார விளம்பரங்களை கொடுப்பாங்க. கோவில் நகரமா இருக்கிறதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றிலும் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கும். அதுக்காக விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 90 லட்சமாக இருந்தது இயர்லி இன்கம். நான் அங்கிருந்து மாற்றலாகி கோவைக்கு வரும்பொழுது 3 கோடி வரைக்கும் வந்துருச்சு. மக்களுக்கு நெருக்கமான வானொலியா இருந்தது. எந்தெந்த சமயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுத்ததுனால விளம்பரக்காரர்களும் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விளம்பரங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் எல்லாருமே வந்து திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, மருத்துவ நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட அதுல ஈடுபட்டு ஆர்வத்தோட செய்வாங்க. அதனால கூட நிறைய விளம்பரங்கள் வந்தது. சோ அது ஒரு நிறைவான ஒரு பணின்னு சொல்ல முடியும் எனக்கு.
2: காரை பண்பலையை பொறுத்த வரை காலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள், நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் விவசாய நிகழ்ச்சிகள், அந்தந்த நாளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தான் மக்கள் மிகவும் விரும்பி கேட்கிறார்கள். பல தரப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதை கவர்ந்து வரும் காரை பண்பலை இந்நிகழ்ச்சிகள் மூலம் விளம்பரங்களையும் ஈர்த்து வருகிறது. இவ்விளம்பரங்கள் குறுகிய நேரத்தில் கவனத்தை ஈர்க்கும் ஜிங்கிள்ஸ், உரையாடல் வடிவம் இவற்றில் அமைந்தும் உள்ளூர் மொழி உள்ளூர் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன. பண்பலையில் சரியான நிகழ்ச்சி, சரியான நேரங்கள், தரமான உள்ளடக்கம், நம்பகமான விளம்பர சேவை ஆகியன விளம்பரங்களை ஈர்த்து தருகின்றன. நீண்ட காலமாக காரை பண்பலையோடு பயணித்து இந்த சிறப்பான விளம்பரங்களை தந்து சிறந்த விளம்பர முகவராக விளங்கிக் கொண்டிருக்கும் ஏ அருள் பிரகாஷ் அவர்கள் தனது கருத்துக்களை சொல்கிறார்.
4: வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 2005 விளம்பர முகவரா விளம்பரங்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால பயணம் காரைக்கால் பண்பலையோடு எங்களுக்கு. மேலும் பல ஆண்டு காலம் இது தொடரும். காரைக்கால் பண்பலை தொடங்கிய முதல் மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோட நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் கொடுத்துட்டு வராங்க.
2: தங்களுடைய நிறுவனம் கடை சார்ந்த விளம்பரங்கள் வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டால் சரியான வகையில் மக்களை சென்றடைகிறதே என்ற நோக்கில் விளம்பரங்களை தேடி வந்து தருவதும் கண்கூடு. அவ்வகையில் காரைக்கால் பண்பலையில் பல ஆண்டுகளாக தங்களது நிறுவன விளம்பரங்களை கொடுத்து பயன்பெற்று வரும் முகமது நூருதீன் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறார்.
5: நான் காரை பண்பலையில் நிகழ்ச்சிகள் மூலம் எங்கள் நிறுவன விளம்பரங்களை வழங்கி வருகிறேன். காரை பண்பலைக்கு நானும் ஒரு ரசிகன். இப்பண்பலை புத்தம் புதிதாய் நித்தம் பல நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது. இடையிடையே ஒளிபரப்பப்படும் விளம்பரங்களையும் மக்கள் கவனித்து விளம்பரம் தாங்கி வரும் செய்திகளை அறிந்து அந்த விளம்பரம் சொல்லும் கடைகள்

0: பொருட்கள் இது போல பல விஷயங்களை அறிந்து அங்கு சென்று வாங்கி பயன்பெறுகின்றனர். இதன் காரணமாக எங்கள் பொருட்கள் விற்பனை ஆகின்றன, வியாபாரங்களும் சூடு பிடிக்கின்றன. இதனால் விளம்பரங்கள் ஈர்க்கும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தந்து அதில் முதன்மையாக விளங்குகிறது காரைக்கால் பண்பலை.
1: கொண்டு வந்து தரப்படும் விளம்பரங்களை ஆராய்ந்து சரிபார்த்து அவ்விளம்பரம் நம் நிலைய விதிகளுக்கு உட்பட்டதாக உள்ளதா என்பதை தெளிந்து விளம்பரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இதுகுறித்து கூறுகிறார் விளம்பர பிரிவில் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் எம் ராஜராஜன் அவர்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் விளம்பரம் பிரிவில் 11 வருஷமா பணியில இருக்கேன். விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள்னா மக்களுக்கான நிகழ்ச்சி, ஆலை உலா, சந்தனக்கூடு, வேளாங்கண்ணி கொடியேற்றம், விவசாய நிகழ்ச்சி, நலமாய் வாழ, பசுந்தளிர், தகவல் நேரம், இது போல மக்களுக்கான நிகழ்ச்சிகள் அதிகமான விளம்பரங்களை நம்ம வானொலிக்கு கொண்டு வருது. அது போல மக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி துளி வரும் பாட்டு, சிந்தனை அரங்கம், வணக்கம் தோழி, எல்எஸ்சி, நண்பண்டா, கலக்கல் நேரம், கடிதங்கள் வழியாவும் நேர்கள் நம்ம வானொலியில பங்கெடுக்கிறதும் நிறைய விளம்பரங்களை கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.
1: வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் வானொலிக்கு வருவாய் பெற்று தருவதோடு வானொலியில் விளம்பரம் தரும் முகவர்கள் விளம்பரதாரர்களுக்கும் நல்ல வருமானத்தை பெற்று தந்து அவர்கள் வாழ்வையும் சிறக்க செய்கிறது. அந்த வகையில் வானொலியில் விளம்பரம் கொடுப்பது வழி வழியாய் தொடர்ந்து வரும் ஒரு செயல். இது தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்ற மகிழ்வோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.
3: அடுத்து தூத்துக்குடி வானொலி நிலையம் வழங்கும் முதியோர் நல நிகழ்ச்சிகள்.
4: தூத்துக்குடி வானொலி படைத்தளித்த முதியோர் நல நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்காக நலவாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் கண் பராமரிப்பு குறித்து கண் மருத்துவர் கவிதா அவர்கள் கூறும்போது,
5: முதுமையின் காரணமாக வரக்கூடிய கண் நோய்கள் பல இருக்கின்றன. முக்கியமானவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். கண் புரை நோய், இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுல 80% கண் பார்வை இழப்புக்கு காரணம் கண் புரை நோய். அடுத்தது வந்து கண் நீர் அழுத்த நோய். அடுத்ததாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னா, விழித்திரையில சர்க்கரை நோயினால வரும் பாதிப்புகள், மூப்பின் காரணமாக ஏற்படும் விழித்திரை பாதிப்புகள். வெள்ளெழுத்துங்கிறது வந்து வயதாவதனால் கண்ணில் உள்ள தசைகள் மற்றும் லென்ஸ் இது ரெண்டுமே வீக் ஆறதுனால நம்மளால கிட்ட உள்ள சிறிய எழுத்துக்களை பார்க்க முடியாமல் போவது. எட்ட வைத்தால் நன்றாக தெரியும். 40 வயதானவுடனேயே இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ஆகியவற்றை செக் பண்ணும்போது கண் நீர் அழுத்தம் இருக்கிறதா, வெள்ளெழுத்து வந்திருக்கிறதா, எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டா எதுவா இருந்தாலும் ட்ரீட் பண்றதுக்கோ அல்லது ஃபாலோ அப் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான விழித்திரை செக்அப் எல்லாமே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுவா இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது.
4: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறையில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எல் சிவகாமி அம்மாள் அவர்களுடனான நேர்முகத்திலிருந்து.
6: வணக்கம் மேடம்.
7: வணக்கம் சார்.
6: உங்களை பத்தின ஒரு எளிய அறிமுகம்.
7: நான் வந்து 1960 தென்காசி
6: மாவட்டம்,
7: அதுல எலத்தூர் கிராமத்துல பிறந்தேன். படிச்சது எல்லாமே அங்கதான். கல்லூரி வந்து பக்கத்துல குற்றாலம், அதுல ஏபியூசி மட்டும்தான். ஆமா.
6: சரி, எப்போ பணியில வந்து சேர்ந்தீங்க?
7: 1985.
6: எந்த துறையில வந்து நீங்க சேர்ந்தீங்க?
7: நெடுஞ்சாலைத்துறை.
6: சரி, நெடுஞ்சாலைத்துறையில வந்து முதன் முதலாக எந்த பணிக்கு நீங்க சேர்ந்தீங்க?
7: இளநிலை உதவியாளர் பணியில சேர்ந்தேன்.
6: சரிங்க மேடம், எந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க?
7: திருச்செந்தூர்.
6: அங்க பணி அனுபவம் எப்படி மேடம் இருந்தது?
7: அங்க பணி அனுபவம் முதல்ல உள்ள சேர்ந்தோடனே எனக்கு பணி என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது. அலுவலக பணினா என்னன்னே தெரியாது.
6: சரி,
7: தபால் வரும். வந்த உடனே அந்த தபாலுக்கு எப்படி பதில் எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. சீட் வைஸா பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த தபாலுக்கு எப்படி சார் என்னோட சீட்டுக்கு வந்திருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போட்டு வந்திருக்கு. எங்க சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனா நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீனியர்கிட்ட போய் நம்ம நின்று கேட்க வேண்டியது இருக்கு. இப்படியே கேட்டு நம்ம பண்ணினா ஒண்ணு அவரோட சீட்டு வேலையை அவர் பார்க்கணும். நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்மளுடைய பதில் எழுத முடியாது. தபாலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் டு ஃபைல் லேண்ட் ஒர்க் தாரக மந்திரம்.
6: ஆமா, அருமையா சொன்னீங்க.
7: 7 ஆபீஸ் போவேன், பழைய ரெக்கார்ட ஃபுல்லா எடுப்பேன். கடந்த ஆண்டு கோப்பு, இந்த முத்தின ஆண்டு கோப்பு, 10 கோப்பு, 5 கோப்பு எல்லாம் ஆபீஸ்ல இருக்கும்.
6: கண்டிப்பா
7: இந்த சீட்டுக்குள்ளதான் பாப்பேன். என்ன வந்திருக்கு, இவங்க என்ன எழுதிருக்காங்க, என்ன மாதிரி எழுதணும், பேட்டர்ன் வந்து எப்படி இருங்கிறத தெரிஞ்சிட்டேன். ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அன்னையும் நான் பாப்பேன். ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் நாள் ஆபீஸ் போக மாட்டேன். நான் டிராஃப்ட் போட்டா அதுலயும் என்னுடைய அதிகாரி கை வைக்க கூடாது, பச்சை மையால் ஒரு புள்ளி கூட வைக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால டிராஃப்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படிதான் என்னுடைய பணிகளை நான் படிச்சேன். லாஸ்ட் போஸ்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்ல, அதுதான்
6: நிர்வாகம்.

0: அதிகாரியா?
1: ஆமா, அது வந்து சென்னையில.
0: சென்னையில பணியாற்றும் போது சக ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்தது?
1: சார், ஓய்வு பெறும் போது என்னையே அளவுச்சிட்டாங்க. அதுல மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். என்னுடைய ஆட்டிடியூட பார்த்துட்டு நேரம் என் கேபினுக்கு வருவாங்க.
0: சரி,
1: ஒரு பாசிட்டிவாக பேசுவேன் நான்.
0: சரி,
1: இப்போ எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை வரும், இதெல்லாம் கொஞ்ச நாள், அப்புறம் நாளுக்காக நம்ம ஓடிட முடியுமா? ஓட முடியாது. வெளியில் போகையில் ஒரு மன தெளிவோடு போயிருக்காங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு தான் கேட்டேன். பேசினாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சகோதரியாக இருந்தாங்க, ஒரு தாயாக இருந்தாங்க, நாங்கள் இப்படி யார்ட்டுமே பேசினதில்லை. அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போகிறாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணியில் இருக்கும்போதே ஓய்வு பெற்ற பண்ணி என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டேன்.
2: பார்வை நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பு குறித்து வேணி அவர்கள் ஆற்றிய உரையில்,
3: மின்னல் போன்ற வாழ்க்கையிலே மிகுதியாக செயல்கள் செய்து எண்ணல் எழுச்சியோடும் எழில் நிறைந்த வாழ்வோடும் காலம் முழுமைக்கும் கடமைகள் பல செய்து உறவுக்கு கை நீட்டி ஊக்கமுடன் வாழ்ந்து பெருக்கும் வருவாயில் நாளும் பொறுப்பாய் சேமித்து கூட்டு குடும்பத்திலே நாளும் கூடி வாழ்வும் கண்டு வீட்டுப் பணிகளெல்லாம் விரும்பும்படியாய் செய்து துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துணையாக வாழ்வில் கொண்டு பொறுமையின் சின்னமாய் பொறுப்புடன் பணிகள் செய்து புதுமை பல படைத்து புகழ்பெற்று வாழ்ந்தோர்கள் மூத்தோர்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மொத்தம் 120 ஆண்டுகள். 65 வயசு அப்படிங்கிறது முதுமையினுடைய ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் அவர்களை நாம கண் போல காப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அவங்கள்ட்ட நிறைய பேசணும், அவங்க விரும்பிய இடங்களுக்கு அழைத்து செல்லணும், அவங்கள எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நம்ம வச்சிருக்க முடியுமோ அவங்கள வச்சிருக்கணும், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், அவங்கள கொஞ்ச நேரம் நடைப்பயணம் செய்யறதுக்கு நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அவங்க மனசுக்குள்ள விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு செய்ய அனுமதிக்கலாம், பிடித்தமான நூலை படிக்க செய்யலாம். படைப்பதற்கும் ஒரு முதுமை வந்து ஒரு வரப்பிரசாதம். உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் சிட்டி ஷெல்டன் கூட 80 வயசை தாண்டின பின்னர் தான் எழுதி கொண்டிருந்தாரு, வீட்டில் பெரியவங்க இருந்தா அவங்கள கவனிக்க நம்ம குழந்தைகளை ஊக்குவிக்கலாம்.
4: நிறைவாக தர்மபுரி வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பான அறிவியல் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
2: அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவை எளிய மொழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகங்களில் வானொலிக்கு தனித்துவமான இடமுண்டு. பாமர மக்களும் தொலைதூர கிராமங்களில் வாழ்பவர்களும் கூட அறிவியல் தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள வானொலி பெரும் பாலமாக விளங்குகின்றது. அறிவியலை மக்களிடம் அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து எடுத்துரைப்பதில் வானொலியின் பங்கு மிக சிறப்பானது என்றால் அது மிகையல்ல. மக்களின் மனதிற்கு நெருக்கமான ஊடகமாக எப்பொழுதும் இருக்கும் சக்தி வாய்ந்த ஊடகம் வானொலியானது இயற்கை பேரிடர்கள், மருத்துவ விழிப்புணர்வு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், விண்வெளி ஆய்வு, புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற பல்வேறு துறைகளில் அறிவியல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையானது தாங்கள் வழங்கி வரும் நிகழ்ச்சிகளான அறிவியல் மலர், விடை தேடும் வினாக்கள், வானலையில் வசந்தம், இளந்தென்றில், சூழல் காப்போம், தேசிய அறிவியல் தினம், தேசிய கணித தினம் போன்ற சிறப்பு நாட்களில் அறிவியல் நிகழ்ச்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. அறிவியல் நிகழ்ச்சிகளானது மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. மூட நம்பிக்கைகளை அகற்றி சிந்திக்கும் திறனை ஊக்குவித்து காரண காரிய தொடர்பை உணர செய்கின்றன. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல தலைப்புகளில் எளிய நடையில் விளக்கம் அளிக்கப்படுகின்றது.
5: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூலைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
6: என்ன பண்ற, நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்காத.
5: ஏங்க, நான் என்ன பண்ணேன்?
6: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது, அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது, இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
5: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க, போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
6: நாம் பண்ணு பேசக்கூடாது, இப்ப பொதுவா வந்து எல்லாருமே

0: இந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைகிறது இல்லாம இது காத்துனால அடிச்சுட்டு போய் வயல்வெளிகளில் பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது.
1: நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மற்றவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
2: சரிங்க சரிங்க, தப்புதான். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது சரியா?

0: கிடைக்க போகுது. எப்பவுமே இன்புட் கரெக்டா கொடுத்தா அவுட்புட் கரெக்டா வந்துடும்.
1: சரியா சொன்ன, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, அப்புறம் சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எதுலேருந்து செயல்படுதுன்னு உனக்கு தெரியுமா?
0: எதுலேருந்து செயல்படுது? எல்லாம் நம்ம இயக்கிறதுனால செயல்படுது.
1: இது தெளிவாக சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இது ஜென்ரலாக எல்லாரும் பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியுமா?
0: நானும் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் இதெல்லாம் இயங்குறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு.
1: அட சூப்பர்ல லாங்குவேஜ். அதுதான் நாம பேசுறத நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெளிவா புரியறதுக்காகவும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத எனக்கு தெளிவா புரியறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் மொழி. நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூட எல்லா விஷயத்திலயுமே இந்த கணிதம் அப்படிங்கிறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
0: நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம சில சிக்னல்ஸ் எல்லாம் அதுக்கு நாம இன்புட்டா கொடுத்து வைக்கிறோம்ல, அப்பதானே அது கரெக்டா செயல்படுது.
1: இப்போ நம்ம பென் டிரைவ் பயன்படுத்துறோமா?
0: ஆமா.
1: ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோமா?
0: பயன்படுத்துறோம்.
1: மொபைல்ல எத்தனை ஜிபி டேட்டா இருக்குன்னு பாக்குறோமா?
0: கண்டிப்பா பாக்குறோம்.
1: சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பூலியன் எண்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, அதுல கூட குறிப்பா 0 1 வேல்யூ தான் பயன்படுத்துவாங்களாமே.
1: கரெக்டா புடிச்சிட்டேன், அதேதான் சொல்றேன்.
2: நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வின் மாற்றங்களும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் ஆய்வு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவியல் ஆய்வு கட்டுரையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்க்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய ஐஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம பயணம் செய்யணும். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. ஸோ எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். சோ அப்படின்னும் போது நம்ம அதை முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணலாம்.
3: அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமே இருப்பதல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் நடைமுறையாக பயன்பட வேண்டும். இந்த எண்ணத்தை உருவாக்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுகிறது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், வேளாண் நிபுணர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரை நேர்காணல் செய்து அவர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இதன் மூலம் அறிவியல் பொதுமக்களின் வாழ்வோடு நெருக்கமாக இணைய நமது தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையின் நிகழ்ச்சிகள் உதவி வருகின்றது.
4: செல்களின் தொகுப்பு தான் நாம். நாம் சுமார் 50 டிரில்லியன் செல்களின் கூட்டமைப்பால் உருவானதுதான் ஒவ்வொரு உயிர்களும். அப்ப மனிதனின் உடம்பு எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால், 50 டிரில்லியன் செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. நாம் உண்கிறோம் என்றால் நாம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உணவளிக்க வேண்டும். ஆகவே நாம் உண்ணக்கூடிய பெரிய அந்த உணவு மூலக்கூறுகள் சீரண நொதிகள் மூலம் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால்தான் நம்முடைய மிக நுண்ணிய செல்லுக்குள் அந்த உணவு துகள் செல்லும். அதற்குள் சென்ற பிறகுதான் அது ஆற்றலை வெளிப்படுத்தும்.
3: நமது பண்பலையில் ஒலிக்கும் ஒவ்வொரு அறிவியல் நிகழ்ச்சியும் ஒரு புதிய சிந்தனையின் விதையை மக்கள் மனதில் விதைக்கின்றது. அறிவியலை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகமாக வானொலி தொடர்ந்து திகழும் என்பதில் ஐயமில்லை. அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு பகுத்தறிவுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவதில் வானொலியின் பங்களிப்பு என்றும் மகத்தானதாகவே இருக்கும். வானொலி ஒலிக்கும் இடமெல்லாம் அறிவியல் விழிப்புணர்வு மலர்கிறது. அறிவியல் விழிப்புணர்வு மலரும் இடமெல்லாம் முன்னேற்றமான சமூகம் உருவாகிறது.

வாழலாம். அறிவை வளர்ப்பதில் வானொலி மிக முக்கிய பங்காற்றுது. இன்று நம்ம கைபேசியில நியூஸ் ஆனார் ஆப் செயலி மூலம் சென்னை முதல் சியாட்டில் வர ஆகாசவாணியின் நிகழ்ச்சிகளை இலவசமாக கேட்கலாம். இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள்.

இது செயற்கை நுண்ணறிவு யுகம். மனிதனை விட இயந்திரங்கள் அறிவு கூர்மை மிக்கதா உள்ளது. மனித குலம் தன் இருப்பை தக்க வைக்க தன் அறிவாற்றல் திறன் மூலமா இயந்திரங்களை விட வேகமா முன்னேறணும். எதெல்லாம் அறிவை வளர்க்கிறதோ அதற்கு நேரம் ஒதுக்கி, எதெல்லாம் சிந்தையை சிதைக்கிறதோ அதை அகற்றினால் நாம் அனைவரும் வளமாக

மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்ற வானொலி நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், ஊட்டி, கொடைக்கானல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் தர்மபுரி வானொலி நிலையம். அமைப்பில் உதவி லக்ஷ்மி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் சந்திரன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நீ வருவா என திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி

0: நேரம் நண்பகல் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மரவள்ளி கிழங்கு மிட்டாய்.
3: இந்த

மரவள்ளிக்கிழங்கு மிட்டாய்னு சொன்ன உடனே நம்ம வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மரவள்ளி கிழங்கு மிட்டாய் சாப்பிடுவதற்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதாக அமையுங்க. எப்படின்னா, இது உடலுக்கு செரிமானத்தை மேம்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புகளுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு கேட்கலாமா? முதல்ல மரவள்ளி கிழங்கு மிட்டாய் செய்யறதுக்கான பொருட்கள். ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு தோலை சீவிட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பொடி துருவின தேங்காய். மரவள்ளி கிழங்கு மிட்டாய் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் மரவள்ளி கிழங்கோட தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கோங்க. இப்போ துருவி வச்ச மரவள்ளி கிழங்க ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா புழிஞ்சிங்கன்னா அந்த கிழங்குல இருந்து பால் எல்லாமே வெளியே வந்துடும். பால் எல்லாமே வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மரவள்ளி கிழங்கு பார்க்கறதுக்கு ஒரு பன்னீர் பதத்தில் இருக்கும். அதுதாங்க கரெக்டான பதம். இப்போ அந்த துருவி வச்ச மரவள்ளி கிழங்கோட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை கலந்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பொடி துருவின தேங்காய். இதை நாலுத்தையும் நல்லா கலந்து இந்த கலவையை ஒரு சிறிய வாழை இலையில் நீல நீளமாகவோ இல்லை வட்ட வட்டமாகவோ வச்சு இட்லி பாத்திரத்தில் 10-15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான ஆரோக்கியமான மரவள்ளி கிழங்கு மிட்டாய் ரெடி. மரவள்ளி கிழங்கு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்க. உங்கள் வீட்டில் இந்த மரவள்ளி கிழங்கு மிட்டாயை செஞ்சு சுவைத்து பாருங்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
1: நேற்றைய இன்று நண்பகல் 12:10 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் பொது நலனும் உடல் நலனும் டாக்டர் கே ஏ அன்பரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று 2:00 விவசாய அரங்கம், செல்ல பிராணிகள் இனப்பெருக்கமும் அதை சார்ந்த அறநெறிகள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக

நேரம் நண்பகல் 12:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மருத்துவ மலர். இன்றைய நிகழ்ச்சியில் பொதுநலனும் உடல் நலனும் டாக்டர் கே ஏ அன்பரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் சுபாஷ்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம்.
1: உங்கள் பேர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: என் பேர் டாக்டர் அன்பரசன். நான் இங்கே தருமபுரி பிஜிஆர் மருத்துவமனையில் வந்து டியூட்டி டாக்டராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன்.
1: உங்களோட மருத்துவமனையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருப்பீங்க. ஒரு பொது மருத்துவமாக வந்து எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாக உங்கள் மருத்துவமனையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமாக வருவாங்க?
2: ஃபஸ்ட்டு வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஜென்ரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டு.
1: சரிங்க.
2: அது தொடர்ந்து வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் வந்து நமக்கு வயிற்று வலி, மாதவிடை கோளாறு, அப்புறம் வைரல் ஃபீவர், அப்புறம் எல்லா நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுக்காகவும் வருவாங்க. முக்கியமாக வந்துட்டு நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு அப்படின்ட்டு வருவாங்க. அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாகவும் ஸ்கேன் மூலியமாக வந்து நம்ம வந்து கிளினிக்கலாக அதை வந்து பார்க்குறப்போ அது வந்து இதய தொந்தரவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் டாக்டர், ஸ்பெஷாலிட்டி டாக்டர் பக்கம் இருந்து அவர் கண்காணிக்கிறப்ப தான் வந்து அதோட என்ன தொந்தரவு, அதோட என்ன டயக்னோசிஸ் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம்.
1: சரிங்க சார். இப்போ வந்து நுரையீரல் சம்மந்தமாக வந்து கொஞ்சம் சொன்னீங்க. இப்போ உதாரணமாக வந்து நுரையீரல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒரு உறுப்பு. இதயம் எப்படியோ அதே போல் தான் நுரையீரலாம் இல்லையா? என்னென்னா இப்போ இதயம் செயலிழந்தது அப்படின்னா கூட ஸ்டென்ட் வச்சுக்கலாம், ஆஞ்சியோ, இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. ஆனால் நுரையீரல் அப்படின்னும் போது அதுக்கான ஆப்ஷன்கள் கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நுரையீரலை என்ன மாதிரியான விதத்தில் நம்ம பாதுகாக்கலாம்? குறிப்பாக நுரையீரலில் வந்து தண்ணி கோத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதெல்லாம் எதனால் வருது, அது வராமல் இருக்கு, நம்ம என்ன பண்ணணும்?
2: ஓகே. ஃபஸ்ட்டு நுரையீரலோட ஆரோக்கியம் அப்படின்னா வந்து நல்ல வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து மூச்சு இழுத்துக்கணும், கெட்ட கார்பன் டை ஆக்சைடு அதை வந்து வெளியிடணும். நம்மளோட மூச்சு பயிற்சி வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நார்மலாக வந்து ஏர்லி மார்னிங் நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன் அதை வந்து இன்ஹேல் பண்ணோம்னா வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஒரு லங்ஸோட ஹெல்த்தை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ ஒரு நுரையீரல் வந்து எப்போ வந்து அது கொஞ்சம் வந்து பலவீனம் ஆகுது, அதோட ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா வந்து இன்ஃபெக்ஷன். பேசிக்காக வந்து நம்ம நாட்டில் நம்ம ஊரில் வந்து சீசனல் பருவகால மாற்றத்தினால தான் வந்து ஃபஸ்ட்டு சளி பிடிக்கும். ஸோ சளி பிடிக்கிறதுனாலே வந்து அது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னு சொல்வோம் பொதுவாக. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு சளி பிடிக்கும், இருமல் வரும், மூக்கடைப்பு வரும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சில்னஸ். அது தொடர்ந்து அந்த சில்னஸ் வந்து ஒரு கிருமியை வளர்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுக்கும். ஸோ அந்த கிருமி வளர்கிறப்போ அந்த சளி, தொண்டவலி, காய்ச்சல், இதனால் ஒரு காய்ச்சல் வரும். எப்போ ஒரு கிருமி தாக்கம் இருக்கோ அப்போ வந்து அதோட அந்த கிருமி தாக்கத்தினோட விளைவாக வந்து ஒரு காய்ச்சல் அப்படின்றது ஒன்று கம்பல்சரி வந்துடும். ஸோ இந்த நுரையீரலை வந்து நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு இதுலேருந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் இருக்கிறத பார்த்துக்கணும். ஒரு தொண்ட கரகரப்பு அப்படின்னு ஒன்று வரப்பயே வந்து ஓகே நமக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு இப்போது ஜென்ரலாகவே எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாருமே நம்ம வந்து நல்லா தெளிவாகவே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்கானது சீசனல் ஃப்ளூன் மூலியமாக வர்றது. இதே ஒரு நுரையீரல் வந்து ரொம்ப கரகரன் சவுண்டு வர்றது, கொஞ்சம் வந்து விசில் சவுண்டு மாதிரி வர்றது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த சளியோட தாக்கம் அது வந்து எப்போ சிவியரிட்டி ஆகுதோ அப்போ வந்து ஒவ்வொரு பெரிய சிம்டம்ஸாக நமக்கு காட்டும். சும்மா ஒரு கணீர் கர்ணீர் இரும்புறது, அதுக்கப்புறம் மூச்சு இழுக்க முடியும் ஆனால் விட முடியாது, இதெல்லாமே வந்து

0: ஒரு புகைப்பழக்கம் அப்படின்ற ஒரு புகைப்பழக்கம் அப்படின்னா அந்த ஒரு பொல்யூஷனான ஒரு சூழ்நிலை அவங்களோட ஜாப் நேச்சர் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அந்த மாதிரி ஒரு நுரையீரல் வந்து செயல் வந்து பழுதடைஞ்ச மாதிரி ஒரு ஒரு சிம்டம் வந்து காட்டும்.
1: சரிங்க சார். இப்போ வந்து நுரையீரலில் விசில் வர மாதிரி சொல்லுவோம், அதனால் வீசிங் ப்ராப்ளம் தான் சொல்கிறீங்க.
0: வீசிங் தான் அப்படி சொல்லுவோம்.
1: ஆமாம், இப்போ வீசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம காசநோயாக மாறதுக்கான பாசிபிள் இருக்கு இல்லைங்களா? அது காசநோயாக அதாவது ஒரு வீசிங்கிறது டிபியாக மாறாமல் இருக்கு, நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்?
0: ஓகே, நம்ம வந்து நாளடைவில் தான் வந்து ஒரு சளி காசநோயாக மாறும், டியூபர்க்ளோசிஸ் அப்படியே மாறும். ஸோ இந்த நாளடைவு அப்படின்றது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 இயர்ஸ், கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ் குறைஞ்சபட்சம் இருக்கும். ஸோ இந்த சளி அப்படின்னு வரப்பே வந்து அது நம்ம பொதுவாகவே வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு சளி சரியாக போச்சு, அவங்களுக்கு எப்போ வந்து அந்த நோஸ் பிளாக் அப்படின்ற மூக்கடைப்பு வந்து சரியாகுதோ சளி சரியாக போச்சு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் வந்து ஒரு 20 நாள், 1 மாதம், 1.5 மாதம் வந்து இரும்பிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த இம்யூன் பவர் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விட்டுருவாங்க. ஆனால் அது வந்து அப்பப்பயே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நாளடைவில் வந்து அந்த சளி வந்து அப்படியே வந்து நுரையீரலே தங்குறப்போ அந்த அதோட ஒயிட்டாக ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து செக்ரீஷன் ஆகும் நுரையீரலில். அந்த ஒயிட் கலர் வந்து க்ரீனிஷ்ஷு, எல்லோயிஷ்ஷு, ஆரஞ்சு, அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ப்ரௌனிஷ் பிளாக்காக கூட மாறும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து அந்த சளி கலரை வச்சு வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதோட டியூரேஷன் என்ன, இன்ஃபெக்டிவிட்டி எவ்வளோ, அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு எப்போ கண்ணீர் கண்ணீர்னு அந்த ஒரு இரும்பல் சவுண்டு, அதோட வந்து அந்த ரஸ்டி ஸ்பூட்டம் அப்படின்னு சொல்லுவோம், கெட்டி
1: கெட்டியான கோலை
0: கோலை. ஸோ அதை வச்சு வந்து நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரொலாங்டாக லாங் டேர்மாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நுரையீரல் கிருமி தாக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து காசநோயாக எப்போ மாறும் அப்படின்னா வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இதே மாதிரி பழக்கம் இருக்குது, அடிக்கடி வந்து சளி பிடிக்குது, மூச்சு திணறல் இருக்குது, அவங்களால வந்து சரியான ஒரு ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து மூச்சு இழுக்காமல் விட்டுறது, புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க. ஸோ அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இந்த பேசிக்காக இருக்கிற ஒரு சளி மூச்சு திணறலை வந்து இன்னும் சிவியரிட்டி ஆக்கும். அந்த இடத்துல வந்து கிருமி வந்து உட்காந்து அது வந்து வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழலை அந்த நுரையீரலுக்கு வந்து வரும்.
1: சரிங்க சார். இப்போ வந்து டிபி சொன்னீங்க, புகைப்பிடிக்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, புகைப்பிடிக்காதவங்களுக்கும் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, எப்படி சார் அது?
0: ஆமாம், புகைப்பிடிக்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு வந்து இந்த காற்று மூலியமாக தான் வந்து பரவும் இந்த கிருமி. ஸோ இந்த கிருமி வந்துட்டு நமக்கு உள்ளே போயிட்டு அது அந்த இம்யூன் சிஸ்டம் எப்போ டவுனாக இருக்கோ அப்போ வந்து அது அதிகபட்சமாக அந்த கிருமி வந்து கிருமியோட வளர்ச்சி வந்து இருக்கும். ஸோ அந்த கிருமியோட அது என்ன கிருமி நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சிம்டம்ஸே இருக்கும். பொதுவாக இந்த சளிக்காய்ச்சல் அந்த கிளைமேட் சேஞ்சினால் வர்றது வந்து எப்பயுமே வந்து ஒரு வைரஸ் தான் முக்கியம், பேசிக்காகவே வந்து ஒரு வைரஸ் தான் வந்து அதிகபட்சமாக இருக்கும். ஸோ க்ரானிக்காக வந்து அதாவது நீண்ட காலமாக வந்து ஒரு சளிக்காய்ச்சல், அதே மாதிரி வந்து இரும்பல், நல்ல ஒரு சிவியரான ட்ரை காஃபாக இருக்கும், அது வறட்டிரும்பலாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஈவினிங் டைம் ஆச்சுன்னா குளிர் நடுக்கும், காய்ச்சல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குனாவே வந்து இது நிமோனியா, அதுக்கப்புறம் டியூபர்க்ளோசிஸ், காசநோய். ஸோ இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம் தான் வந்து இந்த மாலை நேர காய்ச்சல், குளிர், இதெல்லாமே.
1: சரிங்க சார். இப்போ வந்து இதற்கு வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறது ரொம்ப முக்கியங்களா?
0: கண்டிப்பாக, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு சிவியர் ஹைகிரேட் ஃபீவர் அதான் வர்றது வந்து நம்மளால் வந்து ஒரு ஃபீவராக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம உடம்பு வந்து நல்லா வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து செயல்படுத்தும். அதே மாதிரி வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய நல்லா இருக்கிறப்போ நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த ரிக்கவரி இருக்கும். நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம், ஃபீவருக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம், நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுற மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற இம்யூன் பவர் வந்து இன்னும் பூஸ்டப் ஆகும். பூஸ்டப் ஆகுறப்போ ஈஸியாக நமக்கு அந்த ரிக்கவரி ஃபேஸ் கிடைக்கும்.
1: சரிங்க சார். இப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம இயற்கையாக வந்து நம்ம எப்படி பெற முடியும்?
0: இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து விட்டமின் சியில் இருக்குது.
1: அதுக்கு என்ன மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்?
0: உணவு பொறுத்த வரைக்கும் பழங்கள், கீரைகள், காய்கறிகள். காய்கறிகள் கீரை வந்து நம்ம

0: வந்து அவிச்சு சாப்பிட்றப்போ அதோட நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு அந்த பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு அந்த பாசிபிலிட்டி வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு அந்த விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் ஏ, ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆன்டி ஆக்சிடென்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே வந்து உடம்புக்கான அந்த ஒரு எதிர்ப்பு சக்தி, ஒரு சுறுசுறுப்பு, ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு செல்லுலேயும் புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆக்டிவாக இருக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த ஒவ்வொரு செல்லும் சேர்ந்தது தான் நமக்கு அந்த ஃபுல் இம்யூன் சிஸ்டமே.
1: சரிங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முன்பிருந்த காய்ச்சல் விட இப்போ இருக்கிற காய்ச்சலுக்கு வீரியம் அதிகமாக இருக்கே. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சலாம் வந்ததுன்னா ஒரு நாள் 2 நாளில் போயிடும், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்ன காரணம்? இப்போ இருக்கக்கூடிய காலநிலை மாற்றமாக என்ன ரீசன் அதுக்கு?
0: ஓகே, காய்ச்சல் அப்படின்றது வந்து ஒரு ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஒரு ஒரு பிளேஸில் வந்து பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரியான ஒரு கிருமிகள் வந்து வளரும். அது வளர்கிறப்போ அந்த ஒவ்வொரு கிருமிலையும் இருந்து டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த டாக்ஸின்ஸ் தான் வந்து நம்ம உடலை வந்து அந்த உஷ்ணத்தை வந்து ஏற்றுது. அந்த உஷ்ணம்தான் வந்து நம்ம வந்து ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சிம்டம். ஸோ இந்த சிம்டம்க்கான ரீசன் வந்து எப்பயுமே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெயின் ஒரு ஃபீவரை உண்டாக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பதட்டம், ஒரு மனநிலை மாற்றம், ஒரு உடல் மல்டி ஆர்கன்ஸில் இருக்கிற ஒரு அதிர்ச்சி ஒரு ஃபீவரை உண்டாக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வர காய்ச்சல். இன்ஃபெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அப்போ இருந்த ஒரு 20-30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கம்மி, அதுக்கு ரிலேட்டடான இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட வீரியம் வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய கிருமிகள் இருக்குது, நிறைய கிருமிகளில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. பாக்டீரியாவில் வந்து கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ், வைரஸில் வந்து நிறைய வைரஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு வைரஸும் வந்து கம்யூனிகபுளாக இருக்கும், ஒவ்வொரு இன்ஃபெக்ஷனும் வந்து கம்யூனிகபுளாக இருக்கும், ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு சூழல் வந்து மக்கள் தொகை அதிகமாகவும் ஒரு பரவலான ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துலையும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்கப்புறம் ஒருத்தர் காய்ச்சல் வரும், அந்த காய்ச்சல் இன்னொருத்தருக்கு பரவும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து கோவிட் அப்போ வந்து இது உலகமே அறிஞ்ச ஒரு விஷயமா, எல்லாருக்குமே வந்து நல்லா புரிஞ்ச விஷயமா மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கிருமியும் மாறுறப்போ அதோட வந்து உருவ மாற்றம், அதோட அந்த கேப்பபிலிட்டி ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம், அது வந்து வீரியத்தை வந்து அதிகமாக்குது. ஒவ்வொரு சூழல், ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டிற்கு ஏற்ற மாதிரி வந்து அதோட வைரலன்ஸ் வந்து அதிகமாகுது.
1: சரிங்க. ஏன் கேட்குறேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காய்ச்சல் வந்தது. என்னென்னோ ட்ரீட்மெண்ட் பண்ணோம், 10 நாளாகியும் என்னால் 10 நாளுக்கு அப்புறமா தான் நான் வந்து சரியாகி வந்தேன். ஆனால் அப்போ இருந்து இப்போ எனக்கு அது காய்ச்சலே வரலை. ஏன்னா உதாரணம் எடுத்திங்கன்னா நான் தயிர் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். இப்போ நான் தயிர் சாப்பிட்றேன்.
0: ஓகே
1: சார். ஆனால் எனக்கு இப்போயும் காய்ச்சல் வரலை. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்டாலும் எனக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். இப்போ எனக்கு அதுவும் வரலை. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை நான் அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டேன், அந்த 10 நாட்களில் எனக்கு ஆன்டிபயோட்டிக்காக தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது கொடுத்தாங்க அந்த ட்ரீட்மெண்ட், அது ஒரு ஹாஸ்பிட்டலில். ஸோ அதுதான் வந்து எனக்கு இப்போது காய்ச்சல் வராமல் தடுக்குதா அப்படின்ற என்னோடய பர்சனல் கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன்.
0: ஓகே, இது இந்த நீங்கள் சொன்ன கேள்வி வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற தயிர் சாப்பிடுவேன், எனக்கு தொண்டை வலியெலாம் வராது. இப்போ வந்து நான் வெளியில் ஃப்ரீசரில் வச்சுருக்க தயிர் எடுத்து சாப்பிட்றேன், எனக்கு தொண்டை வலி வரதில்லை. ஸோ இதுக்கு வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த த்ரோட் பெயின் ஃபீவர் வரப்போ எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு த்ரோட் பெயின் ஃபீவர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி வந்துட்டு நான் அந்த ஒரு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சாப்பிட்ற அந்த தயிரோ ஐஸ்கிரீமோ எனக்கு த்ரோட் பெயின் வரதில்லை. ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அது எவ்வளோ ஃப்ரீசிங் கண்டிஷனில் -10 டிகிரிலேயோ இல்லை 30 டிகிரியிலேருந்து எடுத்தாலும் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கிற இடத்துல வந்து வளராமல் அந்த ஃபுட் பார்ட்டிகள் வந்து நமக்கு வந்து த்ரோட் பெயினை கொடுக்காமல் அது இருக்குது அப்படின்றத நான் இப்போ ரீசெண்டாக அதை ஃபீல் பண்ணுறேன்.

0: சரிங்க சரி. இப்போ வந்து எல்லாருமே வந்து தங்களுடைய உடலை வந்து பரிசோதித்துக் கொள்வது வந்து மிக மிக அவசியமான ஒரு காலம் இது. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 30 வயதை கடந்தவர்கள் எப்பப்பெல்லாம் வந்து அவங்கள நம்ம எப்பப்பெல்லாம் அவங்க வந்து பரிசோதனை செஞ்சுக்கலாம்?
1: ஓகே.
0: பெண்களாக இருந்தால் என்னென்ன பரிசோதனை செய்யலாம், ஆண்கள்லாம் என்னென்ன பரிசோதனை செய்யலாம்?
1: ஓகே, பெண்கள் இருந்துருவோம். ஓகே, பெண்களுக்கு வந்து சிறப்பாக வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டு என்னென்ன சொல்லலாம்னா தைராய்டு, அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அப்புறம் வந்து செர்விக்கல் மற்றும் அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அதோட அவேர்னஸ் வந்து இப்போ பரவலாக வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு, எங்கள் உமன்ஸ் எல்லார்ட்டையுமே. ஸோ அவங்க வந்து அதுக்கான இந்த கர்ப்பப்பை புற்றுவாய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஸோ இதிலிருந்து அவங்க வந்து பாதுகாத்துக்க வேக்சின்ஸ் இருக்குது. அந்த வேக்சின்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த வேக்சின்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மகப்பேர் மருத்துவர்கிட்ட ஒரு அட்வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ கர்ப்பப்பை வாயை வந்து

0: பரிசோதிச்சுக்கலாம். அது வந்து சின்ன வந்து சின்ன ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட் எடுத்து அந்த இடத்துல வந்து என்ன கிருமி இருக்குது, அந்த சதைகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பரிசோதனை படுத்திக்கிட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்க வேக்சின்ஸ் எடுத்துக்கலாம். தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கலாம். நார்மலாக அவங்களோட வந்து நார்மலாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா வந்து லிவர், ஸ்ப்ளீன், கிட்னி, யூட்ரஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பரிசோதிச்சுக்கலாம். அப்புறம் வந்து மார்பக பரிசோதனை மேமோகிராஃபி மேமோகிராம் அப்படின்ட்டு இருக்கு மார்பக பரிசோதனைக்கு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அவங்க கையை வச்சு அவங்க வந்து மார்பகத்தை வந்து பரிசோதிச்சுக்கலாம். அந்த பரிசோதனை அப்போ வந்து அவங்களுக்கு கையில் வந்து ஒரு சின்ன பருப்பு சைஸ்லேயோ ஒரு கோலி குண்டு சைஸ்லேயோ ஏதாச்சும் ஒரு கடினமாக ஹார்டான ஒரு பார்ட்டிக்கல் வந்து அவங்க கையில் ஃபீல் ஆகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகணும். இந்த டெஸ்ட் இந்த மார்பகம் பற்றியும் கர்ப்பப்பை பற்றியும் கர்ப்பப்பை வாய் பற்றியும் வந்து ஒரு யங் உமன்லேருந்து அதாவது 30 வயது கடந்த பெண்களும் ஈவன் 50 இயர்ஸ் ஓல்டாக இருக்கிறவங்க
1: போனால்
0: எல்லாருமே வந்து இதை பரிசோதனை பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு 30 to 40 இயர்ஸில் இருக்காங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் வந்து ஒன்ஸ் இன் 3 இயர் அவங்க வந்து இந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம். 40 இயர்ஸ் கடந்தவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் பார்த்துக்கலாம். 50 இயர்ஸ் கடந்தவங்க அவங்க வீட்டில் அவங்களோட ஜெனட்டிக்ஸில் ஃபேமிலி மெம்பர்ஸில் வேற யாருக்காச்சும் வந்து பிளட் ரிலேஷனில் வந்து இதுக்கு இந்த மார்பக சம்மந்தப்பட்டோ இல்லை கர்ப்பப்பை வாய் சம்மந்தப்பட்ட புற்றுநோய் வரத்துக்கான சான்ஸ் இருந்தோ இல்லை அதுக்கான அந்த மாதிரி யாருக்கா வந்திருந்தாலோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். 30 இயர்ஸில் இருக்கிறவங்க வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். 40 இயர்ஸாக கடந்தவங்க இயர்லி செக் பண்ணிக்கிட்டால் வந்து வருமுன் காத்துக்கலாம். ஆண்கள் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டில் வந்து முக்கியமாக வந்து ப்ரோஸ்டேட் சுரப்பி, அது ஒரு சுரப்பி யூரின் வர பாதையில் இருக்கும் அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரோஸ்டேட் வந்து வீங்கும். ஸோ அந்த வீக்கம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 50 வயது கடந்த ஒரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீக்கம் யூஸ்வலாக வர்றது வந்து ஒரு காமன். ஸோ இந்த வீக்கம் வந்துச்சுன்னா வந்து யூரின் வர்றது வந்து டிஸ்டர்ப் ஆகும். யூரின் அவுட்புட் அதாவது யூரின் வெளியேற்றம் வந்து தடை யூரின் வெளியேற்றம் வந்து தடையாகும். ஸோ இதுக்கும் வந்து நமக்கு வந்து பிளட்லேருந்தே டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த அந்த பிளட் டெஸ்ட் மூலயமா வந்து கேன்சர் வரதை வந்து தடுக்கலாம். ஸோ இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் அப்படின்றது வந்து ஆண்களில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வர்றது, அதாவது ஈஸியாக வரும், ஈஸியாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு அதே மாதிரி வந்து விரை ஆணோட அந்த விரை வந்து டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, அந்த டெஸ்டிஸ் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கலாம். சிமன் அனலைசிஸ் அதெல்லாம் வந்துருச்சு எங் மென்னுக்காக. சிமன் அனலைசிஸ் மூலிமா வந்து அவங்களோட ஃபெர்டிலிட்டி ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி பொதுவாக வந்து இருபாலருக்கும் வந்து ஒரு பிபி, கொலஸ்ட்ரால், லிவர் ஃபங்க்ஷன், நார்மலாக வந்து அயன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, கால்சியம் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிபி சுகர் அப்படின்றது வந்து ஒரு சராசரியான ஒரு டிக்ஷனரியில் தேடவே தேவையில்லை, ஒரு ஜென்ரலான ஒரு டிசீஸாக மாறிடுச்சு இந்தியாவில்.
1: அதுலேயும் குறிப்பாக குடிக்கிற குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பாக சுகர் வரும் இல்லையா?
0: கண்டிப்பாக சுகர் வரும். ஏன்னா வந்து ஆல்கஹால் வந்து 0 கலோரி இருக்கிற ட்ரிங்க்கு, ஆனால் அது 0 கலோரி அல்ல, எனர்ஜி எதுவுமே இல்லை. ஆனால் அது உள்ளே போனால் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிடும். முக்கியமாக வந்து லிவர்லேருந்து ஆரம்பிக்கும். லிவர் வந்து மெட்டபாலிசத்துக்கான வந்து ஒரு லைட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதோட செயல்பாடே வந்து ஃபுல்லாக வந்து நொறுக்கப்படும். ஸோ அந்த லிவர் வந்து எப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ வந்து அவங்களுக்கான அந்த குளுக்கோஸ், பிளட்டில் வந்து அந்த குளுக்கோஸு, அப்புறம் அந்த பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரீட் ஆகிற இன்சுலின், ஸோ இந்த மெட்டபாலிசம் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்போ அவங்களால வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து மாடுலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த கண்டிஷனை தான் வந்து டயபெட்டிஸ் சுகர் அப்படின்னு வந்து ரொம்ப எளிமையாக சொல்லலாம். அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து அந்த டெஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா வந்து
1: சுகருக்கும் பிபிக்குமே வேணா கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிரத்தை எடுத்து பார்க்குறாங்க.
0: ஆமாம்,
1: கொலஸ்ட்ரால் யாரும் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணுற மாதிரி தெரியலீங்களே.
0: ஆமாம், நம்ம வந்து சுகர் பிபி அப்படின்னு பார்த்துட்டோம்,
1: அதை மட்டும் பெருசாக பார்த்துக்கிறோம். கொலஸ்ட்ரால் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட்டுறோம்.
0: ஆமாம்,
1: ஆனால் கொலஸ்ட்ராலுங்கிறது எதனால் வருது சார், அது என்னென்ன பாதிப்புகளை உண்டாக்கும் அது சொல்லுங்களேன்.
0: கொலஸ்ட்ரால் அது ஏன் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்தில் வந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது. ஸோ அது வந்து HDL, LDL அப்படின்னு சொல்லுவோம். இதோட தாண்டி வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் தான் வந்து இதய நோய்க்கான அபாயத்தையே உண்டு வைக்கும். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு

0: ரத்தத்தில் வந்து ஒரு எனர்ஜியை வந்து போகும். அந்த எனர்ஜி வந்து ஒரு ஃபேட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அது வந்து நம்ம சர்க்குலேஷனில் வந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்ற ஒரு மாற்றத்தை வந்து ஸ்டேஜஸை வந்து கடந்து போகணும். இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இதயத்தோட ஃபங்க்ஷன் வந்து இர்ரெகுலராக அதிகமாக இருக்கும். ஸோ இர்ரெகுலராக அதிகமாக இருக்கிறப்போ அதோட அதுக்குள்ளே இருக்க அந்த வால்வ்லாம் வந்து இர்ரெகுலராக வந்து நமக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் அந்த மர்மர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து அந்த அதுக்கு போக வேண்டிய ரத்த குழாயெலாம் வந்து பிளாக் ஆகுறப்போ மாரடைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் மாரடைப்பு வரும் அப்படின்றத வந்து இப்போது புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. கொலஸ்ட்ரால் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்றது. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து ஒரு 30 இயர்ஸை தாண்டின ஒரு ஆண் வந்து ஆணோ பெண்ணோ எல்லாருமே வந்து பரிசோதிச்சுக்கணும். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் மூலமா வந்து நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஹெல்த்து லிவர் ஹெல்த்து அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆல்கஹால் ஹேபிட்ஸில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக லிவர் டெஸ்ட்டு அதே மாதிரி கிட்னி டெஸ்ட் அதாவது லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். இது ஏன் பண்ணிக்கணும்னா வந்து லிவர் தான் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பவர் ஹவுஸ் மெட்டபாலிசம் அதெல்லாமே. ஸோ லிவர் எப்போ ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அதோட மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்குன்னா உடம்பு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்போம். நமக்கு அந்த சோம்பல் அந்த ஒரு கிளம்ஸியாக இருக்கிற பிரெயின் அந்த மைண்ட் செட்டு அந்த மைண்ட் செட் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டே இருக்காது.
1: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் பொது நலனும் உடல் நலனும் டாக்டர் கே ஏ அன்பரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் சுபாஷ்.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
9: பண்பலையில் இணை தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக

0: எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவுகூரும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பையில இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல் நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றிற்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடர்

0: ஆற்றின்போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவரை பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: Plus 2 mudichittu nalla placement thara college paathutirukkeengla Mahindra da super option. நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர், ஜெஸ்கோ WPVC Doors and Interiors, தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: நேர்களை இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
4: செல்வி ஏபல செல்வி. என்னதான் பண்ணிட்டு இருக்கிறவ? வானை என்னவோ விட்டு விட்டுன்னு வெட்டுது. இவள பாக்க வந்தா ஆளையே காணோம். என்னதான் பண்றவ?
5: வாக்கா, எப்ப வந்தவ? வெளியே நின்னுட்டே கத்திட்டு கிடக்க.
4: நான் வந்து 7 மணி நேரம் ஆச்சு. எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறது? தொண்ட தண்ணி கூட கத்தி போச்சு. இந்த குளுக்காசு குடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
5: சரிக்கா வாக்கா, கோவிச்சுக்காத. நம்ம ஊருக்கு இப்பயாச்சும் மழை வருமா?
4: ஆட, நீ வேற

0: ஏன் புள்ள, நான் என்ன வானிலை அறிக்கை படிக்கிறவளா? எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியல. மின்னலும் இடியும் தான் இடிக்குது, ஒரு பொட்டு மழை கூட இல்லையே. மழை இல்லாம காடு கரையெல்லாம் காயுது, மாடு எல்லாம் பச்சை புல்லுக்கு ஏங்குது. என்ன பண்றதோ போப்புல, இந்த மழைய நம்பி. அதான் சொல்லுவாங்களே, வானத்தை பார்த்து பூமின்ற மாதிரி நம்ம இந்த வானத்தை பார்த்தே காத்துட்டு தான் இருக்கணும் போல.
1: ஆமாக்கா, இருக்கும்போது மழை தண்ணியை நம்ம சேமிக்காம விட்டுட்டோம், இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? நம்ம அப்ப சேமிச்சிருந்தா இன்னைக்கு மழைக்கு நம்ம ஏங்கிட்டு இருக்க மாட்டோம்.
0: என்னத்த சொல்றது, ஒரு நெல்லு, ஒரு கேழ்வரகு இல்ல சாப்பாடு அப்படின்னா கூட ஏதோ ஒரு ஒரு பொட்டியில போட்டு சேமிச்சு வச்சுக்கலாம். இது தண்ணி ஆச்சே, நமக்கு தான் தண்ணியும் தண்ணி பட்டப்பாடு மாதிரி இல்ல செலவு பண்ணுவோம். அப்புறம் எங்க நம்ம சேமிக்கிறத பத்தி யோசிக்கிறது?
2: சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன தூரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ, இப்போது வந்தாயோ, போவாயோ, மீண்டும் சந்திப்பாயோ.
1: ஐயோ,
0: பேசிக்கிட்டு இருந்தோம், உடனே வானத்துக்கு கூட காது கேட்டுருச்சு போல. நல்ல மழை பெய்யுது பிள்ள. சரி, இந்த மழை தண்ணியை எப்படி சேமிக்கிறது கொஞ்சம் சொல்லு பிள்ள.
1: அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம மாடி வீடு இருக்குல்ல, அங்க மெத்த மேல இருக்கக்கூடிய.
0: நிறுத்து நிறுத்து, நீ மாடி வீட்டுக்கு போயிட்ட, என்ன மறந்துட்டியா என்ன? நானே ஓட்டு வீடு தானே வச்சிருக்கேன். இப்போ எனக்கே இப்ப ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மாடி வீடு இருக்கிறவங்க அந்த குழாய் மூலமா சேமிச்சு வச்சுப்பாங்க, என்ன மாதிரி ஓட்டு வீடு குடிசை வீடு இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சேமிக்கிறது சொல்லு.
1: அது ஒண்ணும் இல்லக்கா, ஓட்டு மேல இருந்து வடிஞ்சு வரல தண்ணி. ஆமா, இருங்க இருங்க, உங்க வீட்டுல தொட்டி கிட்டி ஏதாவது கட்டி வச்சிருக்கீங்களா?
0: ஆமா, தொட்டி இருக்குது. உங்க மாமா ஏதோ ஒரு தொட்டிய கட்டி வச்சாரு அப்பவே. அது இந்த தெருவுல இருந்து வரும்ல குடிக்கிற தண்ணி, அது புடிக்கிறதுக்காக கட்டி வச்சாங்க. அதை வச்சு என்ன பண்றது?
1: என்னக்கா, கையிலே வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு தேடிட்டு இருக்கவ. அதான் உங்க வீட்டுல தொட்டி இருக்குல்ல, தொட்டில கனெக்ட் பண்ணி விட்டுருக்கா. அதுக்கப்புறம் மழை தண்ணி எல்லாம் நல்லா தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணிய காய வச்சு நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாங்கா.
0: அப்ப என்னன்னா, நம்ம அங்கங்க போய் தண்ணிக்கு தேடி அலையாம நம்ம வீட்டுல இருக்கிற தொட்டிலேயே மழை வரும்போது சேமிச்சு வச்சுக்கினா நம்ம எங்கேயும் தேடி அலைய தேவையில்லன்னு சொல்ல வர.
1: ஆமாக்கா, புரிஞ்சதா உனக்கு?
0: சூப்பர் பிள்ளை செல்வி, பரா புரிய வச்சுட்ட. சரி, மழை வேற விடுற மாதிரி இருக்கு. நீ சொன்ன வேலையை நான் போய் உங்க மாமா கிட்ட சொல்லி அதுக்கான வேலையை நானும் பாக்குறேன்.
1: நீ மட்டும் பார்த்தா இருக்க கூடாதுக்கா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லு. இல்லனா தண்ணிக்கு நம்ம அங்கவும் இங்கேயும் தான் நடமாடிக்கிட்டு கிடக்கணும்.
0: நிச்சயமா பிள்ளை, நான் மட்டும் செய்ய மாட்டேன், எங்க தெருவு எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிடுவல்ல.
3: வானம் தரும் வரம் மழை, வாழ்வை காக்கும் அமுத மழை, வீணாய் ஓட விடாதே, வீட்டிலே சேமித்து வைப்போமே. துளி துளியாய் சேரும் நீர், துயரங்களை தீர்க்கும் தீர்வு நீர், நிலத்தடி நீரை உயர்த்திட நாளை வாழ்வு செலுத்திட. மரம் செழிக்கும், மண் சிரிக்கும், மக்கள் வாழ்வு வளம் பெறும். மழை நீரை சேமிப்போம், மண்ணின் செல்வம் காப்போம். இன்று சேமிக்கும் மழை நீர் நாளை காக்கும் உயிர் நீர்.
4: சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம். சுற்றுச்சூழலையும் மழை நீரையும் காப்போம், இது சூழல் காப்போம்.
5: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான், நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு.

0: செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. கொரிச்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பால் சிறு கரை. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: மண்ணில் மாறாத சில வழி இருக்கு, கண்ணீர் துடைக்க வேண்டும் உந்தன் கைகள்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has announced that the centre will set up for

0: இருப்பது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேர் விருப்பம். நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் இளங்கோவன் தாராபுரம் சின்னக்கடை வீதியிலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகைநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

நேரம் ஒரு மணி 22 நிமிடம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதே கோவில் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மடல் எழுதி அனுப்பியிருந்த நேயர் ஏலகிரி பகுதியை சேர்ந்த குணசேகரன் பெருமா, இது அவங்க விரும்பி கேட்டுள்ள பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்.

0: MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: நேர்கள் கற்று கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
7: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் வந்து மருத்துவர் ராஜேஷ், பிஜிஆர் மருத்துவமனை தருமபுரியிலிருந்து பேசுகிறேன். அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று வந்து பதிவில் வந்து ஒருத்தர் வயிற்று வலி பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் அந்த வயிற்று வலிக்கான காரணம் என்னன்றதும் தெரியல அப்படின்னு பேசியிருந்தோம். பெருங்குடலில் ஓட்டை விழுந்துருச்சுன்றதையும் சொல்லியிருந்தோம். அப்புறம் உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா கரெக்டாக பெருங்குடலில் ஒரு ஓட்டை நல்லா பெருசாக கிழிஞ்சே இருந்தது. இது இல்லாத சிறுங்குடல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருசாக ஒரு கிழிசல். இந்த பெருங்குடலில் இருக்கிறத நாங்கள் தைக்க முடிஞ்சுது. அதனால் அப்படியே ப்ரைமரி க்ளோஷர் என்று சொல்லுவோம், அதிலே வந்து கொஞ்சம் எல்லாம் முடிஞ்ச அளவு தைச்சி அந்த ரத்த ஓட்டெல்லாம் நல்லா இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு பெருங்குடல் விட்டுட்டோம். சிறுங்குடலில் பார்த்தீங்கன்னாக்கா அடித்து கிழிஞ்சி அந்த குடலே வந்து திருவன்றும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் ஆகி, அது மட்டும் இல்லாத அந்த சிறுங்குடலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துலேயும் வந்து ஒரு ஓட்டம் மாதிரி விழுந்து அதிலிருந்து வந்து ரத்த கசிவு வந்துட்டு இருந்தது. அந்த இடத்த வந்து ஒன்றும் பண்ண முடியல, தைக்க முடியல. ஏன்னா அது ஏற்கனவே ரத்த ஓட்டம் பாதிப்பாயிடுச்சு. அதனால் குடலையே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் பக்கம் வந்து நாங்கள் கட் பண்ணி ஒட்டை வச்சுட்டு செஞ்சுட்டு வந்தோம். பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்காக தான் இருந்தார். பிபியெல்லாம் ரொம்ப, அது மயக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு மருந்துக்கு 2 மருந்து போட்டு தான் வந்து பிபியை வந்து எங்களால் நிற்க வச்ச முடிஞ்சுது. கொஞ்சம் நல்ல கடுமையான மருந்து மாத்திரைகள்லாம் போட்டோம். மெஷின் வென்டிலேட்டரில் தான் வச்சுருந்தோம். ஒரு நாள் வந்து பூராவுமே வந்து பிபி பிக்கப் ஆகலை. ஒன்றுக்குமே பார்த்தா பிபி கம்மியாக இருந்ததுனால, எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பிபி வந்து பெர்சிஸ்டண்ட்டாக 1 நாள் 2 நாள் கம்மியாக இருந்ததுன்னா முதல்ல அடி வாங்கக்கூடிய உறுப்பு பார்த்தீங்கன்னா கிட்னி தான். கிட்னி அடி வாங்கிடும். ஏன்னா கிட்னிக்கு வந்து எப்பயுமே அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே இருக்கணும். அது கிட்னிக்கு வந்து ரத்த ஓட்டம் போயிடுச்சு செஞ்சிச்சுனாக்கா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 6 hours 8 hours வரைக்குமே ரத்த ஓட்டம் ஒழுங்காக அதுக்கு சரியாக பிபி கம்மியாக இல்லாத போகலனாவே அது வந்து செயலுக்க ஆரம்பிச்சிடும். அது ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இவருக்கு ஒரு நாள் முழுக்குமே வந்து ஒரு 200 ml மேலே யூரினே வரலை, உப்பெல்லாம் ஏறிடுச்சு. அப்புறம் வந்து நாங்கள் பெர்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த மெஷின்லேயே வச்சு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து கொஞ்சம் பிபி பிக்கப் ஆச்சு. ஒரு 3வது நாள் 4வது நாள்லேருந்து நாங்கள் டயாலிசிஸ் எடுக்கலாமா, ஏன்னா உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் நார்மலாக இருக்கணும், அவருக்கு 5 பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு. பட் ஆனால் 3வது நாள்லேருந்து கொஞ்சம் ஒன்றுக்கு வந்து நல்லா ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 3வது நாள் 4வது நாளில் தான் வந்து பிபி வந்து மருந்து இல்லாதே நிற்க ஆரம்பிச்சதுனால நாங்கள் அந்த மெஷின் விட்டு எடுத்துட்டோம். அப்புறம் 6வது நாள் 7வது நாள்லேருந்து தான் வந்து அந்த உப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிது. அந்த ரத்த ஓட்டம் போய் நம்ம அந்த மெஷினில் வச்சு நல்ல ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனை வந்து நல்லா உள்ளே பம்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணி செஞ்சதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்னியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா ஒரு 5வது நாள் 6வது நாள்லேருந்து மெஷின் விட்டு எடுத்ததுலேருந்து அவருக்கு கொஞ்சம் உணவுகளை கொடுக்க ஆரம்பித்தோம், நீராகாரமாக. அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து உணவுகள்லாம் நல்லா டாலரேட் பண்ணார், மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 6வது நாள் 7வது நாள்லேருந்து வந்து அவருக்கு திடம் பொருளாக வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்து செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட 9வது நாளோ 10வது நாளோ தான் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணோம். இதில் என்ன பெரிய விஷயம்னா, இது எல்லாம் முடிஞ்சு 7வது நாள் அவர் கொஞ்சம் நல்லா நினைவெல்லாம் வந்து பேச ஆரம்பித்து செஞ்சு பண்ணினதுக்கப்புறமா நான் போய் வந்து திரும்ப கேட்குறேன், பெரியவரே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ கடுமையாக வந்து அடி விழுந்திருக்கு வயிற்றில், யாராவது

0: அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. நீங்க பயந்துகிட்டு அவங்கள காட்டி கொடுக்கறதுக்காக வந்து இதை மறைக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் தயவு செய்து எதா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க. அட்லீஸ்ட் வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்காவது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா பொறுமையா பெரியவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாள் அந்த 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு தெரியாத போய் எங்கேயோ ஃபுல்லா குடிச்சிட்டு கீழே விழுந்துருக்கிறாரு. கீழே விழுந்ததுப்ப வயிற்றுல வந்து கல் வந்து நல்லா ஏறி நல்லா அடிபட்டுருக்கு. வீட்டில் சொன்னாக்க வந்து திட்டுவாருன்னு சொல்லிட்டு பெரியவர் இவ்வளோ நாள் வரைக்கும் மறைச்சி வச்சுட்டார். இது ஒரு ரொம்ப சின்ன விஷயம். சின்ன விஷயம்னா என்ன, கீழே போய் விழுந்துட்டாரு, வயிற்றுல அடிபட்டுருச்சு. அதை வந்து அடுத்த நாளே அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருந்து செஞ்சுருந்தார்னா அட்லீஸ்ட் அடுத்த நாளே நம்ம டெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ தூரம் மோசமாக போய் அவர் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு போய் காப்பாற்றுற அளவு மோசமாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருந்திருக்காது. அந்த வென்டிலேட்டர்லாம் போயிருக்க மாட்டார். மருந்து மாத்திரை இவ்வளோ செலவாயிருக்காது.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: நேரம் 1:37. கேட்ட ரசித்து கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாண்டியன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மடல் எழுதி அனுப்பியிருந்த நேயர் பாலக்கோடு பகுதியிலிருந்து பாபாஜான். இதோ விரும்பி கேட்ட அந்த இனிய பாடல்

பாண்டியன் ராஜ்யத்தில் உயலால வேண்டி நின்ற பைங்களுக்கு உயலால கையில் தந்தே கல்யாணம்.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார்.

0: நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்ட போது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத் தலைவர் நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம் பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற 3 நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாட்கள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
2: வானொலி அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும் சொல்லிட்டு. நம்ம தொழில பாதிக்காது இந்த வானொலி வந்து. விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும், நெசவு தொழில் செய்யும்போது வானொலி பெட்டி தான் இருக்கும். காலைல 6 மணி எந்த உடனே ஆன் பண்றேன். நல்ல பல தகவல் இருக்குங்க. அதுல மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி மூலம் கேட்கறேன்.
1: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இரு தினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50 மேற்பட்ட போலீசார் 6 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழியில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 வரை நடைபெறுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28 முதல் ஆகஸ்ட் 6 வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13 நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் பகல் 1:55, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்.
5: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை.

தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 3-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40.4 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியான கொடைக்கானலில் 11.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: நேரம் 2 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ORG.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான்

0: சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்,
0: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
4: பட்டக்கா பட்டக்கா,
5: வா முத்தழகே, வா வா.
4: அடடடடி பிரவுனி குட்டி,
5: பாத்தியா முத்தழகு, உன் வீட்ல இருந்து இங்க வந்து ஒரு வாரம் ஆகி போச்சு. அப்ப கூட உன்னை மறக்காம எப்படி வாலாட்டிட்டே வந்து நிக்கிது பாத்தியா.
4: பின்ன நன்றி உள்ள ஜீவன் சும்மா வாக்கா சொன்னாங்க. ஒருவேளை பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலே நன்றியோட காலை சுத்தி சுத்தி வரும். பிறந்து 1 மாசம் என்கிட்டயே இருந்தது இல்ல, அதான்க்கா.
5: முத்தழகு, எங்க வீட்டுக்கு இந்த நாய்க்குட்டி வந்ததுல இருந்து எனக்கு பொழுது போறதே தெரியல. முத்து ஒரு வகையில எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கான், எப்படின்னு சொல்லு பாப்போம்.
4: என்னன்னு நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும்.
5: என் வீட்டுக்காரு ஒரு பக்கம் ஆபீஸ் கிளம்பி போயிடுவாரு, முத்தும் ஸ்கூலுக்கு போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி கிடக்கும். நான் மட்டும்தான் தனியா அங்கிட்டும் இங்கிட்டும் வளர்த்துக்கிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு துணையா பிரௌனி வந்துட்டான்ல, அததான் அப்படி சொன்னேன்.
4: புரியுதுக்கா, பிரௌனி உங்க குடும்பத்துல ஒரு ஆளாவே மாறிட்டான் போல.
5: ஆமா முத்தழகு, ஆனா பாரு இந்த பிரௌனி என்ன பண்ணும் தெரியுமா.
4: என்னக்கா பண்ணும்?
5: நாள் முழுக்க சாப்பாடு போட்டு கண்ணு கருத்துமா நான் பாத்துக்கிறேன். ஆனா முத்து ஸ்கூல் முடிச்சு வந்துட்டானா போதும், அவ்வளவுதான். இந்த பிரௌனி அவங்காலேயே சுத்தி சுத்தி வருது, என்ன கண்டுக்கவே மாட்டேங்குது.
4: பின்ன அதுவும் குழந்தை மாதிரி தானக்கா.
5: ஆமா முத்தழகு, நான் ஒருத்தி உனக்கு எதுவுமே கொடுக்காம உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு.
4: அக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் இப்ப இங்க வந்த விஷயமே வேற.
5: என்ன முத்தழகு, என்ன விஷயம்?
4: எங்க வீட்டுல நாய்க்குட்டி போட்டதும் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அது மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
5: ஆமா முத்தழகு, என்கிட்டயே நிறைய பேர் கேட்டாங்க, எங்க வாங்கினீங்க எங்க வாங்கினீங்கன்னு. நான் தான் நீ கொடுத்ததா சொன்னேன்.
4: அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன்.
5: என்ன முடிவு முத்தழகு?
4: செல்ல பிராணிகள்ல இனப்பெருக்கம் செஞ்சு நாய்க்குட்டிகளை விற்பனை செய்யலாம்னு.
5: அப்படியா? அப்படி கூட பண்ண முடியுமா முத்தழகு?
4: ஆமாக்கா, ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல, அதுலயும் நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கத்தான் இப்ப நான் இங்க வந்தேன்.
5: ஓ, புரிஞ்சு போச்சு முத்தழகு. அப்படின்னா ரேடியோல இது சம்பந்தமான விவரம் வரப்போகுது, அதுதானே சொல்ல வர?
4: அதேதான்க்கா, உங்களோட சேர்ந்து விவரங்களை கேட்கணும்னு தான் நான் இங்கிட்டு வந்தேன்.
5: சரி சரி, நான் போய் ரேடியோ எடுத்துட்டு வரேன். யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
4: சொல்றேங்க்கா, செல்ல பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிகளும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நாம கவனமா கேட்போம்.
6: செல்லப்பிராணி இனப்பெருக்கம் என்பது மனிதர் விலங்கு உறவின் முக்கியமான ஒரு அம்சமாகும். பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தோழமை, வேலை, பாதுகாப்பு, விளையாட்டு மற்றும் அழகியல் கவர்ச்சி போன்ற தேவைகளுக்கான விலங்குகளை தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்து வந்துள்ளனர். நாய்கள், பூனைகள், பறவைகள், முயல்கள் மற்றும் பல்வேறு வீட்டு விலங்குகள் ஆகியவை அவற்றின் தோற்றம், குணநலன், அறிவுத்திறன் மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இனப்பெருக்க முறைகள் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் செல்லப்பிராணிகளின் அதிகரித்து வரும் வணிகமயமாக்கல் பல்வேறு தீவிரமான அறநெறி பிரச்சினைகளையும் உருவாக்கியுள்ளது. பொறுப்பற்ற இனப்பெருக்கம், அளவுக்கு மீறிய இனப்பெருக்கம், மரபணு மாற்றங்கள் மற்றும் விலங்கு நலனை புறக்கணித்து

ஆகியவை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான விலங்குகளின் துன்பத்திற்கு காரணமாகியுள்ளன. எனவே பொறுப்பான இனப்பெருக்கம் என்பது விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட விலங்குகளை உருவாக்குவது மட்டுமல்ல, பெற்றோர் விலங்குகளும் அவற்றின் குட்டிகளும் உடல், மனம் மற்றும் நடத்தை சார்ந்த நலத்துடன் வாழ்வதை உறுதி செய்வதையும் குறிக்கிறது. அறநெறி சார்ந்த இனப்பெருக்கத்தில் வளர்ப்பாளர்கள் லாபமல்லாது நவநாகரீக போக்குகளை விட ஆரோக்கியம், குணநலம், மரபணு, பல வகைமை மற்றும் வாழ்நாள் முழுவதுமான நலனை முன்னுரிமையாக கருத வேண்டும். விலங்கு நல தரநிலைகள் கொடுமை, நோய், சுரண்டல் மற்றும் புறக்கணிப்பு ஆகியவற்றிலிருந்து விலங்குகளை பாதுகாக்கும் வழிகாட்டுகளை வழங்குகின்றன. மேலும் இந்த தரநிலைகள் இனப்பெருக்கம் செயல்முறையின் முழுவதும் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் மனிதாபிமானமான அணுகுமுறையை ஊக்குவிக்கின்றன. உலகம் முழுவதும் உள்ள கெனல் கிளப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ சங்கங்கள் போன்ற அமைப்புகள் விலங்கு நல கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட பொறுப்பான இனப்பெருக்க நடைமுறைகளை வலியுறுத்துகின்றன. பொறுப்பான இனப்பெருக்கம் என்பது விலங்குகளின் ஆரோக்கியம், நலம் மற்றும் வாழ்க்கை தரத்தை உறுதி செய்து கொண்டு அவற்றை கவனமாகவும் அறநெறி முறையிலும் இனப்பெருக்கம் செய்வதை குறிக்கிறது. அறநெறி சார்ந்த வளர்ப்பாளர்கள் அதிக லாபத்தை நோக்கமாக கொள்ளாமல் இனத்தின் தரத்தை மேம்படுத்துவதையோ அல்லது ஆரோக்கியமான மரபணு வரிசைகளை பாதுகாப்பதையோ முக்கியமாக கருதுகின்றனர். அவர்கள் உருவாக்கும் விலங்குகளின் வாழ்நாள் முழுவதும் பொறுப்பேற்கின்றனர். ஒரு பொறுப்பான வளர்ப்பாளர் என்பவர் இனப்பெருக்கத்திற்கு முன் ஆரோக்கியம் மற்றும் மரபணு பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு விலங்குகள் உடல் மற்றும் மனரீதியாக தகுதியானவையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிகப்படியான அல்லது மீண்டும் மீண்டும் நடைபெறும் இனப்பெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். போதுமான ஊட்டச்சத்து, தங்குமிடம், மருத்துவ பராமரிப்பு மற்றும் சமூக பழக்கப்படுதலை வழங்க வேண்டும். குட்டிகளுக்கு தகுந்த மற்றும் பாதுகாப்பான வீடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். செல்லப்பிராணி உரிமையாளர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆதரவு வழங்க வேண்டும். மரபு ரீதியான நோய்கள் மற்றும் நடத்தை சிக்கல்களை தடுக்க முயற்சிக்க வேண்டும். இதற்கு மாறாக பொறுப்பற்ற இனப்பெருக்கம் பெரும்பாலும் நிதி லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது. இத்தகைய வளர்ப்பாளர்கள் விலங்குகளை மோசமான சூழ்நிலைகளில் வைத்திருக்கலாம். ஆரோக்கிய பரிசோதனைகளை புறக்கணிக்கலாம், அளவு மீறி இனப்பெருக்கம் செய்யலாம் மற்றும் உரிய பராமரிப்பு அல்லது ஆவணங்களின்றி விலங்குகளை விற்கலாம். வீட்டு தோட்ட அடிப்படையிலான இனப்பெருக்கம் அதாவது பேக்யார்ட் பிரீடிங் மையங்கள் அறநெறி இல்லாத இனப்பெருக்க முறைகளின் எடுத்துக்காட்டுகள் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் அதாவது செலக்டிவ் பிரீடிங் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. அப்போது மனிதர்கள் ஓநாய்களை நாய்களாகவும் காட்டு பூனைகளை வீட்டு பூனைகளாகவும் பழகப்படுத்தினர். ஆரம்பகால இனப்பெருக்கம் முக்கியமாக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது. நாய்கள் வேட்டையாடுதல், மந்தை மேய்த்தல், காவல் மற்றும் தோழமை போன்ற தேவைகளுக்காக இனப்பெருக்கம் செய்யப்பட்டன. காலப்போக்கில் குறிப்பிட்ட இனங்கள் தனித்துவமான உடல் மற்றும் நடத்தை பண்புகளை உருவாக்கின. விலங்கு நலம் என்பது விலங்குகளின் உடல் மற்றும் மனநலனை குறிக்கிறது. மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலங்கு நல அமைப்புகளில் ஒன்று 5 சுதந்திரங்கள் அதாவது 5 freedoms என்ற கொள்கையாகும். இந்த சுதந்திரங்கள் அறநெறி சார்ந்த இனப்பெருக்கம் மற்றும் விலங்குகள் பராமரிப்பு நடைமுறைகளுக்கு வழிகாட்டுகின்றன. அவைகளை குறித்து காணலாம். 5 சுதந்திரங்களாகவன: பசி மற்றும் தாகத்திலிருந்து சுதந்திரம், அசௌகரியத்திலிருந்து சுதந்திரம், வலி, காயம் மற்றும் நோய்களிலிருந்து சுதந்திரம், இயல்பான நடத்தைகளை வெளிப்படுத்தும் சுதந்திரம், பயம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து சுதந்திரம். இந்த கொள்கைகள் கெனல் கிளப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ அமைப்புகள் உருவாக்கிய நலத்தரநிலைகளில் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பொறுப்பான வளர்ப்பாளர்கள் இனப்பெருக்க விலங்குகள் மற்றும் இந்த 5 சுதந்திரங்களை பூர்த்தி செய்யும் சூழலில் வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும். சரியான தங்குமிடம், சுத்தமான சூழல், உடற்பயிற்சி, சமூக தொடர்பு, கால்நடை மருத்துவ பராமரிப்பு மற்றும் மனிதாபிமான கையாளுதல் ஆகியவை அனைத்தும் விலங்கு நலத்தின் அத்தியாவசிய அம்சங்களாகும். செல்லப்பிராணி இனப்பெருக்கத்தில் சில அறநெறி சிக்கல்கள் உள்ளன. முதலாவது, அளவுக்கு மீறிய இனப்பெருக்கம் அதாவது ஓவர் பிரீடிங். அளவுக்கு மீறிய இனப்பெருக்கம் என்பது விலங்குகளுக்கு போதுமான ஓய்வு அல்லாது மீட்பு காலம் வழங்காமல் மீண்டும் மீண்டும் இனப்பெருக்கம் செய்வதை குறிக்கிறது. பெண் விலங்குகள் இதனால் சோர்வு, ஊட்டச்சத்து குறைபாடு, இனப்பெருக்க கோளாறுகள் மற்றும் குறைந்த ஆயுட்காலம் போன்ற பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடும். நாய்க்குட்டி இனப்பெருக்க நிலையங்கள் என்பவை விலங்குகளின் நலனை விட லாபத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் பெரிய அளவிலான வணிக ரீதியான இனப்பெருக்க நிலையங்கள் ஆகும். இங்கு விலங்குகள் பெரும்பாலும் அதிக நெரிசலான கூண்டுகளில் அடைக்கப்பட்டு முறையான மருத்துவ பராமரிப்பு மறுக்கப்பட்டு மோசமான சுகாதாரம் மற்றும் மிக குறைந்த சமூக மயமாக்கல் அதாவது சோசியலைசேஷன் சூழலில் வளர்க்கப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலையிலிருந்து வரும் விலங்குகள் பொதுவாக பாதிப்புகளுக்கு

உள்ளாகின்றன. அவை ஊட்டச்சத்து குறைபாடு, மரபணு நோய்கள், நடத்தை குறைபாடு, பதற்றம் மற்றும் பய உணர்வு, தொற்றுகள் மற்றும் ஒட்டுண்ணிகள். செல்லப்பிராணி கடைகளும் முகவரி இல்லாத இணைய வழி விற்பனைகளும் இத்தகைய ஒழுக்கக்கேடான இனப்பெருக்க நிலையங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதை பல அறிக்கைகள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளன. இரண்டாவது சிக்கல், ஒரே குடும்பத்திற்குள் இனப்பெருக்கம் செய்தல் என்பது குறிப்பிட்ட சில இன பண்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக நெருங்கிய தொடர்புடைய விலங்குகளை இணையாக சேர்ப்பதை உள்ளடக்குகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் செய்யப்படும் இனப்பெருக்கம், அதாவது லைன் பிரீடிங், விரும்பத்தக்க பண்புகளை நிலைநிறுத்தினாலும் அதிகப்படியான நெருங்கிய இனப்பெருக்கம் பரம்பரை நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் மற்றும் பிறவி குறைபாடுகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது. பொறுப்பான முறையில் விலங்குகளை இனப்பெருக்கம் செய்வதில் சுகாதார பரிசோதனை என்பது மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும். பரம்பரை நோய்களை கண்டறிய மரபணு சோதனைகளை மேற்கொள்ளுதல், வழக்கமான கால்நடை மருத்துவர் பரிசோதனைகளை செய்தல், விலங்குகளுக்கு தடுப்பூசி போடுதல் மற்றும் குடற்புழு நீக்கம் செய்தல், இனப்பெருக்க ஆரோக்கியத்தை கண்காணித்தல், பரம்பரை குறைபாடுகள் இருப்பதாக அறியப்பட்ட விலங்குகளை இனப்பெருக்கம் செய்வதை தவிர்த்தல். விலங்கு வளர்ப்பாளர்கள் சாதாரண உடல் செயல்பாடுகளை கொண்ட மற்றும் பரம்பரை துயரங்கள் இல்லாத விலங்குகளை மட்டுமே உருவாக்க வேண்டும் என்று இனப்பெருக்க வழிகாட்டுதல்கள் வலியுறுத்துகின்றன. முறையான தங்குமிடம் மற்றும் ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் விலங்குகளுக்கு தேவைப்படுகின்றன சுத்தமான மற்றும் விசாலமான வாழும் சூழல், கடுமையான தட்பவெப்ப நிலையிலிருந்து பாதுகாப்பு, தூய்மையான நீர் மற்றும் சத்தான உணவு, உடற்பயிற்சி மற்றும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ரிச்மெண்ட் என்று அழைப்பர் இதற்கான வாய்ப்புகள். மோசமான தங்குமிட வசதிகள் விலங்குகளுக்கு மன அழுத்தம், ஆக்ரோஷம், நோய் பரவல் மற்றும் உளவியல் ரீதியான அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும். சமூக மயமாக்கல், அதாவது சோசியலைசேஷனும் விலங்குகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். விலங்குகளின் ஆரோக்கியமான நடத்தை வளர்ச்சிக்கு ஆரம்ப கால சமூக மயமாக்கல் மிகவும் அவசியமானது. நாய்க்குட்டிகள் மற்றும் பூனைக்குட்டிகள் சூழல்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எவ்வாறென்றால், மனிதர்களுடனான தொடர்பு, பல்வேறு ஒலிகள் மற்றும் வெவ்வேறு சூழல்கள், மென்மையான கையாளுதல், பிற விலங்குகளுடன் பழக வைத்தல், இவை சமூக மயமாக்கல் இல்லாமை விலங்குகளின் பிற்கால வாழ்க்கையில் பயம், ஆக்ரோஷம் மற்றும் பதற்றத்திற்கும் வழிவகுக்கும். நெறிமுறைகளை பின்பற்றும் வளர்ப்பாளர்கள் விலங்குகளுக்கு பொருத்தமான வீடு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக அவற்றை வாங்க விரும்புவவர்களை கவனமாக பரிசீலிக்கிறார்கள். அவர்கள் பின்வருவனவற்றை செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேர்காணல்களை நடத்துதல், ஒப்பந்தங்களை கட்டாயமாக்குதல், வளர்ப்பு முறைகள் குறித்த வழிகாட்டுதல்களை வழங்குதல், உரிமையாளர்களால் விலங்கை பராமரிக்க முடியாத பட்சத்தில் அதை திருப்பி பெற கொள்ளும் கொள்கைகளை வழங்குதல். பொறுப்புள்ள வளர்ப்பாளர்கள் விலங்குகளை விற்பனை செய்த பிறகும் அவற்றை நலனில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள். சட்ட விதிமுறைகள் மற்றும் இனப்பெருக்க சட்டங்களை பற்றி பார்ப்போம். பல நாடுகள் விலங்கு நல சட்டங்கள் மூலம் இனப்பெருக்க நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துகின்றன. இச்சட்டங்கள் பொதுவாக உரிமம் பெறுவதற்கான தேவைகள், அதாவது லைசன்சிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச தங்குமிட தரநிலைகள் கொடுக்க வேண்டும். கால்நடை பராமரிப்பு கடமைகளை செய்தல் வேண்டும். இனப்பெருக்க எண்ணிக்கையின் மீதான கட்டுப்பாடுகளை விரிவாக சொல்ல வேண்டும். ஆவண பராமரிப்பு தேவை. மைக்ரோசிப் பொருத்துதல் மற்றும் அடையாளப்படுத்துதலை முக்கியமாக கொள்ளுதல் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை போலவே விலங்குகளின் நடத்தை சார்ந்த நலனும், அதாவது பிஹேவியரல் வெல்ஃபேர், மிகவும் முக்கியமானதாகும். விலங்குகள் பயம், மன அழுத்தம், மகிழ்ச்சி மற்றும் பாசம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றன. நெறிமுறை சார்ந்த வளர்ப்பாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், உணர்ச்சி ரீதியான நல்வாழ்வு, மன அழுத்தத்தை குறைத்தல், மனிதர்களுடனான தொடர்பு, விளையாடுவதற்கும் ஆராய்வதற்குமான வாய்ப்புகள். தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது மன அழுத்தம் நிறைந்த சூழலில் வளர்க்கப்படும் விலங்குகள் பெரும்பாலும் நீண்டகால நடத்தை குறைபாடுகளை எதிர்கொள்கின்றன. ஆதலால் நிலையற்ற அல்லது ஆக்ரோஷமான குணங்களை கொண்ட விலங்குகளை உருவாக்குவதை வளர்ப்பாளர்கள் தவிர்க்க வேண்டும். செல்லப்பிராணிகள் வீட்டு வாழ்க்கைக்கு பொருத்தமானவையா என்பதை உறுதிப்படுத்த குணநல பரிசோதனை மற்றும் நடத்தை மதிப்பீடுகள் உதவுகின்றன. செல்லப்பிராணி வாங்குவோர்களின் தார்மீக பொறுப்புகள் ஆவன, இனப்பெருக்கம் நிலையங்களை நேரில் சென்று பார்வையிடுதல் வேண்டும். குட்டியின் தாய் மற்றும் தந்தை விலங்குகளை நேரில் சந்தித்து பார்த்திடல் வேண்டும். மருத்துவ பதிவுகள் மற்றும் மரபணு சோதனை முடிவுகளை கேட்டு பெறுதல் வேண்டும். விலங்குகள் வாழும் சூழலை கவனித்தல் வேண்டும். அவசரப்பட்டு அல்லது தன்னிச்சையாக விலங்குகளை வாங்குதலை தவிர்க்க வேண்டும்.
பல்வேறு வகையான செல்ல பிராணிகளுக்கான நலன்புரி தரநிலைகளை பார்ப்போம். முதலாவது நாய்களை குறித்து

காண்போம். பரம்பரை குறைபாடுகள் மற்றும் விசித்திரமான உடல் தோற்றங்களுக்காக இனப்பெருக்கம் காரணமாக நாய் இனப்பெருக்க முறை கடுமையாக ஆய்வுக்குள்ளாகி உள்ளாகிறது. பொறுப்புள்ள நாய் வளர்ப்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால், இடுப்பு மற்றும் முழங்கை மூட்டு பரிசோதனைகள், இருதய பரிசோதனை, கண் பரிசோதனை, குணநலன் மதிப்பீடு அதாவது டெம்பரமெண்ட் அசஸ்மெண்ட், செயல்பாட்டுக்கு உகந்த உடல் அமைப்பு ஆகியவற்றை பார்த்திடல் வேண்டும். வேலை செய்யும் இனங்கள் அதாவது ஒர்க்கிங் டாக்ஸ் வெறும் வெளிப்புற தோற்ற பொலிவிற்காக மட்டும் வளர்க்கப்படாமல் அவற்றின் உடல் திறனையும் மனநலத்தன்மையையும் தக்க வைத்துக் கொள்ளுதல் வகையில் வளர்க்கப்பட வேண்டும். பூனைகளை பற்றி காண்போம். நெறிமுறை சார்ந்த பூனை இனப்பெருக்கம் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் மற்றும் ஹைப்பர்ட்ராபிக் கார்டியோமயோபதி போன்ற பரம்பரை நோய்களை கண்டறிவதற்கான பரிசோதனை, தீங்கு விளைவிக்கும் மரபணு மாற்றங்கள் அதாவது மியூட்டேஷன்ஸ் தவிர்த்தல், சுற்றுச்சூழல் ரீதியான சுறுசுறுப்பு அதாவது என்ரிச்மெண்ட் மற்றும் சமூக மயமாக்கல் சூழலை வழங்குதல், அதிகப்படியான தட்டையான முகம் அல்லது எலும்புக்கூடு குறைபாடுகளை கொண்ட பூனைகளை உருவாக்குவது நாய்களில் காணப்படுவதை போன்றே நலன்புரி கவலைகளை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக பறவைகளை குறித்து காண்போம். பறவை இனப்பெருக்கத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டியவை முறையான கூண்டு அளவு, சமூக தொடர்பு மற்றும் மனிதர்களுடன் பழகுதல், சீரான ஊட்டச்சத்து, அதிகப்படியான இனப்பெருக்கத்தை தடுத்தல் ஆகியவை. பல பறவை இனங்கள் முறையற்ற முறையில் அடைக்கப்படும் போதே அல்லது தனிமைப்படுத்தப்படும் போதோ உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றன. அடுத்ததாக முயல்கள் மற்றும் சிறிய பாலூட்டிகளை பற்றி காண்போம். விலங்கு நலன் சார்ந்த விவாதங்களில் சிறிய பாலூட்டிகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன. நெறிமுறை சார்ந்த வளர்ப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டுபவை அந்தந்த விலங்கு இனத்திற்கு ஏற்ற உணவுகளை கொடுக்க வேண்டும், போதுமான இடவசதியும் கொடுக்க வேண்டும், நெருங்கிய இனப்பெருக்கத்தை அதாவது இன்பிரீடிங்கை தடுத்தல் வேண்டும், சமூக தேவைகளை கேட்டவாறு அவைகளை வளர்த்திட வேண்டும். கால்நடை மருத்துவர்களின் பங்கை பற்றி பார்ப்போம். நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்க முறைகள் ஊக்குவிப்பதில் கால்நடை மருத்துவர்கள் அவசியமானவர்கள் ஆவர். அவர்கள் சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும், மரபணு ஆலோசனைகளை செய்திடல் வேண்டும், இனப்பெருக்க பராமரிப்புகளை பார்த்திடல் வேண்டும், தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் மற்றும் விலங்கு நல கண்காணிப்புகளில் நோக்கமாக இருத்தல் வேண்டும். மேலும் கால்நடை மருத்துவர்கள் நோய் தடுப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பொறுப்பான பராமரிப்பு குறித்து விலங்கு வளர்ப்பவர்களுக்கு அதன் உரிமையாளர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். தொழில்நுட்பமும் நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்கமும் அவற்றை குறித்து காண்போம். நவீன தொழில்நுட்பம் இனப்பெருக்க நடைமுறைகளை முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. டிஎன்ஏ பரிசோதனை, இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் மற்றும் சுகாதார தரவுத்தளங்கள் ஆகியவை நோய் தடுப்பு மற்றும் இனப்பெருக்க சார்ந்த முடிவுகளை மேம்படுத்துகின்றன. பயனுள்ள தொழில்நுட்பங்கள் ஆவன மரபணு பரிசோதனை, செயற்கை முறை கருவூட்டல், சுகாதார பதிவேடுகள் அதாவது ஹெல்த் ரெஜிஸ்ட்ரிஸ், மைக்ரோ சிப்பிங் பொருத்துதல், இணையவழி வம்சாவளி தரவு தளங்கள் ஆன்லைன் பெடிகிரி டேட்டாபேசஸ் ஆகியவை. இருப்பினும் தொழில்நுட்பம் தவறாகவும் பயன்படுத்தப்படலாம். செயற்கை இனப்பெருக்க முறைகள் கடுமையான பரம்பரை குறைபாடுகள் உள்ள விலங்குகளையும் தொடர்ந்து இனப்பெருக்கம் செய்ய அனுமதிக்க கூடும். எனவே நெறிமுறை சார்ந்த கண்காணிப்பு இதற்கு மிகவும் அவசியமாகும். நலன்புரி தரநிலைகளை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சவால்களை பற்றி நாம் பார்ப்போம். விழிப்புணர்வு அதிகரித்து வந்த போதிலும் இன்னும் பல சவால்கள் நீடிக்கின்றன. அவை சட்டவிரோத இனப்பெருக்க செயல்பாடுகள், பலவீனமான சட்ட அமலாக்கம், ட்ரெண்டாக இருக்கும் விலங்கு இனங்களுக்கான நுகர்வோர் தேவை, வளர்ப்போர்களுக்கான முறையான கல்வி இல்லாமை, நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்கத்திற்கான அடிப்படையான செலவுகள், இணைய வழி செல்லப்பிராணி விற்பனை ஆகியவை. பொறுப்பற்ற வளர்ப்பாளர்கள் பெரும்பாலும் முறையான மருத்துவ பராமரிப்பு அல்லது ஆவணங்கள் ஏதுமின்றி விலங்குகளை குறைந்த விலைக்கு விற்கிறார்கள். இது விழிப்புணர்வு இல்லாத வாங்குபவர்களை ஈர்க்கிறது. இந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றுவதை மேம்படுத்தும் வலுவான சட்ட விதிமுறைகள், பொது விழிப்புணர்வு மற்றும் தொழில்முறை சார்ந்த பொறுப்பு கூறல் அதாவது ப்ரொஃபஷனல் அக்கௌண்டபிலிட்டி ஆகியவை மிகவும் அவசியமாகும். நெறிமுறை சார்ந்த செல்லப்பிராணி இனப்பெருக்கத்தின் எதிர்கால திசைகளை குறித்து காணலாம். ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்ட இனப்பெருக்க தரநிலைகள், மரபணு பன்முகத்தன்மை, விலங்கு நலனை மையமாக கொண்ட சட்டங்கள், இனப்பெருக்க ஆவணங்களில் வெளிப்படை தன்மை, கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வளர்ப்பாளர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு தேவை, தீவிரமான உடல் பண்புகளை குறைத்தல் ஆகியவை இனப்பெருக்க முறைகளில் விலங்குகளின் விசித்திரமான வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் தராமல் அவற்றின் உடல் இயக்கம், ஆரோக்கியம் மற்றும்

0: வாழ்க்கை தரம் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற சர்வதேச அங்கீகாரம் இன்று பரவலாக வளர்ந்து வருகிறது. உலகமெங்கிலும் உள்ள பல்வேறு அமைப்புகள் விலங்குகளின் பரம்பரை துயரங்களை குறைக்கவும் அவற்றை நலனை மேம்படுத்தவும் தங்களின் இனத்தர நிலைகளை மறுபரிசீலனை செய்து வருகின்றன. நிறைவாக, செல்லப்பிராணிகளின் இனப்பெருக்கம் மற்றும் நெறிமுறை நடைமுறைகள் என்பது அறிவியல் தார்மீக கோட்பாடுகள், விலங்குகள் நலன் மற்றும் மனித பொறுப்புணர்வு ஆகியவற்றின் ஒரு சிக்கலான சங்கமத்தை குறிக்கிறது. பொறுப்பான இனப்பெருக்கம் என்பது வெறும் விரும்பத்தக்க தோற்றங்கள் அல்லது வம்சாவளி வரலாற்றை கொண்ட விலங்குகளை உருவாக்குவது மட்டுமல்ல, அது அந்த உயிரினங்களின் வாழ்நாள் முழுமைக்குமான ஆரோக்கியம், நல்வாழ்வு மற்றும் கண்ணியத்திற்கான ஓர் அர்ப்பணிப்பாகும். செல்லப்பிராணிகள் என்பவை தங்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக மனிதர்களை சார்ந்து வாழும் உணர்வுள்ள உயிரினங்கள் ஆகும். நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்கம் இந்த பொறுப்பு உணர்ந்து ஒவ்வொரு விலங்கும் ஆரோக்கியமான, திருப்திகரமான மற்றும் மனித நேயமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலில் பிறப்பதை உறுதி செய்ய முயல வேண்டும்.
1: என்ன பட்டக்கா, செல்ல பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிகளும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? எப்படி சொன்னாங்க?
2: கேட்டேன் முத்தழகு. இதுல இம்புட்டு விஷயம் இருக்கு பாரு. நான் கூட சாதாரணமா நினைச்சிட்டேன்.
1: நாம ஒரு பொறுப்பான வளர்ப்பாளரா இருக்கணும்னா இவங்க சொன்ன அத்தனையும் நம்ம சரியா கடைபிடிக்கணும்க்கா.
2: கண்டிப்பா முத்தழகு. அதோட லாபத்தை மட்டும் நோக்கமா பார்க்காம செல்ல பிராணிகளோட நலனை தான் முக்கிய நோக்கமா நினைச்சு இந்த செயல்ல நம்ம இறங்கணும்.
1: சரியா சொன்னீங்கக்கா. இதுல இருக்கிற அறநெறி சிக்கல்கள், சவால்கள் பத்தியும் தெளிவா விளக்கி சொல்லிட்டாங்க.
2: ஆமா,
1: இதோட பொறுப்பை உணர்ந்து நாம செயல்பட்டோம்னா விலங்குகளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம உறுதுணையா இருக்கலாம்க்கா.
2: சரியா சொன்ன முத்தழகு.
3: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
4: எள்ளில் பூவிதழ் நோய் கட்டுப்பாடு. தமிழ்நாட்டில் எள் பயிர் விழுப்புரம், தஞ்சாவூர், ஈரோடு, கரூர், கடலூர், சேலம், திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கார்த்திகை பட்டம், மாசி பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்தில் விவசாயிகள் எள்ளை பயிரிட்டு பயனடைகின்றனர். எள்ளில் வேரழுகல் நோய், சாம்பல் நோய், கருகல் மற்றும் இலைப்புள்ளி நோய், பூவிதழ் நோய் அல்லது பூவிழை நோய் உண்டாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இவற்றில் பூக்கள் அனைத்தும் இலைகளாக மாற்றமடைந்து மலட்டுத் தன்மையை உண்டாக்கி முடிவில் எள் விதைகள் உருவாகாமல் முழுவதுமாக இலைகளாகவே காட்சி அழிக்கக்கூடிய பூவிதழ் நோய் தமிழ்நாட்டில் எள் பயிரிடக்கூடிய அனைத்து இடங்களிலும் மிக அதிக அளவில் பாதிப்பை உண்டாக்குகின்றன. இந்நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியாவுடன் தொடர்புடைய கேண்டிடஸ் ஃபைட்டோபிளாஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்நோய் பாதிக்கப்பட்ட செடியின் பூக்கள் பச்சை இலைகளாக மாறி சிறிதாக காணப்படும். இலைகள் சிறுத்தும், பூக்கள் உருமாற்றம் அடைந்தும் மலட்டுத்தன்மை உடைய பூக்களாக காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மகரந்தம் அனைத்தும் பச்சையாக காணப்படும். கணு மற்றும் கணிவிடை பகுதியின் அளவுகள் குறைந்து நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் ஒரு புதர் போன்று தோற்றமளிக்கும். எள் செடியின் வெள்ளை நிற பூக்கள் பச்சை நிறமாக மாறி காணப்படும். எள் செடியின் பூ மொட்டு வீங்கி உருமாற்றம் அடைந்து காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட செடியில் எள் விதைகள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னரே காய்களில் விரிசல் உண்டாகும். இந்நோய் பூ பூக்கும் முன்னரே செடியை பாதித்தால் அனைத்து பூக்களுமே இலைகளாக உருமாற்றமடைந்து காட்சியளிக்கும். ஒரு சில அரிதான தருணங்களில் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் உள்ள விதைகள் அறுவடைக்கு முன்னரே முளைக்க ஆரம்பித்துவிடும். இந்நோயை தத்து பூச்சிகள் அதிக அளவில் பரப்பும். இந்த பூச்சிகள் இலைகளில் பச்சையத்தை உறிஞ்சி இலைகளை முழுவதுமாக பழுப்பு நிறமாக மாற்றிவிடும். இலைகள் நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். இதற்கான ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். வேப்ப எண்ணெயை 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். மிதைல் டெமட்டான் அல்லது குயின்லாஃபாஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை பரப்பக்கூடிய தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.

0: நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் வயலில் தென்பட்டால் அவற்றை முழுவதுமாக அகற்றிவிடுவது நல்லது. எள் செடியுடன் ஊடுபயிராக துவரையை பயிரிடுவதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். டெட்ராசைக்ளின் என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இந்த மருந்து தெளிக்கப்பட்ட இடங்களில் 25 நாட்களுக்கு பிறகு இந்நோயின் அறிகுறிகள் மறுபடியும் தோன்றும். அவ்வாறு தோன்றும் பட்சத்தில் மறுபடியும் இந்த மருந்தை மாதத்திற்கு ஒரு முறை தெளிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
9: நேர்கள் கற்று கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது பூங்கொத்து. இன்றைக்கி பூங்கொத்து நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடன் அப்புறம் டூயட் அப்படிங்கிற அந்த இரண்டு திரைப்படங்கள்லேருந்து தான் பாடல்கள் வளமுறை இருக்குது. உன்னுடன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவாவினுடைய இசையில் வைரமுத்துவினுடைய பாடல் வரிகளில் அனைத்து பாடல்களும் இடம்பெற்றன. முதலாவதாக பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணலதா உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் குரலில் வளமந்த அந்த பாடல் இதோ.

பூங்கொத்து நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 2:40. நிகழ்ச்சியில் இன்றைக்கி முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடன் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வந்துட்டுருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1998 அக்டோபர் 18 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியானது. முன்னணி கதாபாத்திரங்களில் முரளி மற்றும் கௌசல்யா நடிக்க, துணை வேடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விவேக் மணிவண்ணன் ஆகியோர் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு தங்கர் பச்சான், இயக்குனர் தங்கர் பச்சான் வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருந்தார். அதே மாதிரி பி லெனின், பி டி விஜயன் ஆகியோர் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் படத்தொகுப்பு செஞ்சுருந்தாங்க. இந்த படத்தை எழுதி இயக்கி இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பாலு. உன்னுடன் திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு இனிய பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிணி இணைந்து பாடிய பாடல் இதோ.

நேரம் 2:47 பூங்கொத்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. இதுவரை பூங்கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா உன்னுடன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வளம் வந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டூயட் அந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வளம் இருக்கு. டூயட் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 1994 வெளியானது. ஏ ஆர் ரஹ்மான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். அனைத்து பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்டது. அந்த படத்திலேருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம். பி சுசீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் குரலில் இதோ

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகரும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இணைக்க கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி திரை இசையாக வலம் வர உள்ளது. நிகழ்ச்சியில் ஒழிக்க வருகிறது முதல் பாடல். அரசு திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில், சுஜாதா விஜய் யேசுதாஸ் குரல்களில்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜே ஜே திரைப்படத்திற்காக

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: நேரம் சரியா 3:15. நேகல் கேட்டுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது திரை இசை. திரை இசையில அடுத்ததாக பிரியமான தோழி திரைப்படத்திற்காக

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாச ராவ் தெரு,
4: தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1

கச்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை இன்னைக்கு திரை இசையாக வளம் வர கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் மன்னர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இணைக்க திரேசியாக கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளம் கொள்ளை போகுது திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சுஜாதா குரல்களில்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நேரம் சரியா 3:35. நேகல் கேட்டுக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை செயலை அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

5.7 திரைசையை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் டைம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில்

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுக்கும் திரை இசை நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திற்காக

இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேயர்களே,
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேர்களை, பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி அமைந்திருக்கும். நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு வந்து விளைதிற வினாக்கள் நிகழ்ச்சியில் உங்களோட பயணிப்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்
2: மற்றும் ஞானம்.
0: ஞானம், இன்னைக்கு வந்து நிறைய குறிப்புகள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா?
2: கண்டிப்பாக குறிப்புகளும் நிறைய வச்சுருக்கோம். நம்ம நேயர்களோடு பேசுவதற்கு நம்ம வந்து மிகவும் ஆர்வமாக இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அறிமுக நேயர்கள் அவங்களுக்கு எங்கள் குறிப்பை கேட்டு விடை சொல்கிறதுக்கு அழைக்க வேண்டிய நமது நிலை எண்கள் 0043 42 20.

0: 44 30 86 86 81 10 25 என்ற எண்ணை அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: நிகழ்ச்சி இணைக்கூடிய முதல் அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: என்னந்துறை நாகரசம்ல பேசுறேன்.
1: என்னந்துறை நாகரசம்ல இருந்து பேசுறீங்க. துரை, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க.
1: இவங்க வந்து ஒரு பெண், புகழ்பெற்ற ஒரு பாதுகாப்பு உயிரியலாளரும் கூட, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து ஒரு பெண், புகழ்பெற்ற பாதுகாப்பு உயிரியலாளர், இந்தியாவை சேர்ந்தவங்க. இந்திரா காந்தி என்பது தவறான பதில் துரை. நிகழ்ச்சி அணிந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: வணக்கம்.
1: ஓகே, முன்ன வந்து கே என் துரை, நீங்க கே என் ஜெயசீலன் ஒரே மாதிரி சிங்காருங்க. ஜெயசீலன், உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சமீபத்துல சர்வதேச அரங்குல நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்காங்க. நன்றி. நிகழ்ச்சி மாடு தலைப்பாளர்,
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க? வணக்கம் சொல்பவர்.
2: நல்லபள்ளி ஒன்று நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
0: முத்து ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா, விடை சொல்றீங்களா?
2: கேட்டேங்க ஐயா. ஒரு குறிப்பு கொடுங்க பார்க்கலாம்.
0: உங்களுக்கு ஒரு குறிப்பா? இவர் வந்து ஒரு முக்கியமான ஆராய்ச்சியாளருங்க ஐயா. இந்தியாவை சேர்ந்த முக்கியமான ஆராய்ச்சியாளர்களில் இவங்களும் ஒருத்தங்க.
2: சார், அப்துல் கலாம் சொல்லலாம் சார்.
0: அப்துல் கலாம் சொல்ல முடியாதே, நாங்கள் தான் இவங்க ஒரு பெண்ணுன்னு முதல் குறிப்பே சொல்லிட்டோமே. அப்போ நீங்கள் நிகழ்ச்சியை கேட்கலையா?
2: இல்லை, கேட்டேங்க. இந்திரா காந்தின்னு சொன்னாங்க ஒரு நேயர்.
0: ஓ, இந்திரா காந்தின்னு ஒரு நேயர் சொன்னாங்களா? இல்லைங்க ஐயா, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
1: ஸோ இவங்க வந்து இவங்களை பற்றி சமீபத்தில் வந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட நம்ம வெளிவந்திருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம நிகழ்ச்சியக்கூடிய நிகழ்ச்சியில் கேட்டிருந்தாவே நம்ம வந்து இதுக்கு சரியான பதில் சொல்லிடலாம். நிகழ்ச்சி அணி மாட்டு தலைப்பாளர்,
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்.
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன் ஐயா.
0: துரைசாமி ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா, விடை சொல்றீங்களா?
4: குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கலாமா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணியாற்றுவதிலும் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் பெற்றவங்க ஐயா. இவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர், ஆனால் மக்கள் பணியாற்றுவதிலும் வந்து மிகவும் புகழ் பெற்றவங்க.
4: நன்றி
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்,
1: நிகழ்ச்சியில் வேகமாக வந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி அணியும் அடுத்த தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
0: அவர் வந்து குறிப்பு கேட்பாரு, அடுத்த நேர்கிட்ட பேசுங்க ஐயான்ட்டு போயிருவாரு. அதான் ஐயா வழக்கம் போல உங்களுக்கு குறிப்பா? சரி, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் உள்ள ஒரு முக்கிய அமைப்பின் முக்கிய அதிகாரியாகவும் பணியாற்றி இருக்காங்க. என்னங்க ஐயா? நன்றி, நான் தான் சொன்னேன் ரகுபதி ஐயா வந்தாலே இப்படிதான் எப்பயுமே ஜாலியாக அவர் ஒரு குறிப்பை மட்டும் கேட்டு நேர்கள் அடுத்த நேர்கிட்ட பேசுங்கன்ட்டு போயிடுவாரு.
1: நிச்சயமா தொடர்ந்து நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
7: எல்லாமே காரணமாதான், நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
6: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
7: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
6: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
7: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11%

0: பக்கம் சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
11: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ். BE BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். 1ஆம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
15: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: 4:10 இணைந்திருக்கும் நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து ஒரு பிரபலமான ஒரு உயிரியலாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினையும் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஐயா, நீங்க வந்து வானொலிகிட்ட இருந்து தள்ளி வந்து பேசுங்க.
3: விஸ்வநாதன், மேட்டூர் அணையில் இருந்து.
2: விஸ்வநாதன் ஐயா, உங்க வானொலி பெட்டிக்கிட்ட இருந்து தள்ளி வந்து பேசுங்க பாப்போம்.
0: ஆமா,
2: இல்லன்னா நாங்க தொடர்பு துண்டிச்சிருவோம்.
0: உங்க வானொலியா?
2: குறிப்பு கேட்டீங்களா, விடை சொல்றீங்களா? ஐயா, உங்களுக்கான குறிப்பு அப்படின்னா, இவங்க வந்து பல முக்கியமான விருதுகள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க ஐயா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நீயும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். குருபவர் குணசேகரன் ஐயா, விடை சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்புங்களா? சரி, இவங்க உடன் பிறந்த சகோதரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க

0: புகழ்பெற்ற இயற்கை ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம்.
1: டாக்டர் கிருதி கே காரந்த்.
0: யாருங்க?
1: டாக்டர் கிருதி கே காரந்த்.
0: கிருத்தி கே காரந்தா? சரிங்க ஐயா, எப்படி கண்டுபிடிச்சிங்க?
1: நீங்கள் சொன்ன குறிப்பை சொல்கிறேன்.
0: நாங்கள் சொன்ன குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, எனக்கு
1: ஆமாங்க.
0: இருக்கணும். சரி, நான் வந்து சரியான விடையை சொல்லிட்டீங்க. என்ன பரிசு பாடல் வேணும் உங்களுக்கு?
1: 1000 to 60 வரை.
0: 6 to 60 வரைங்களா? ம்,
1: ஆமாங்க.
0: அந்த படத்தில் என்ன பாடல்?
1: வாழ்க்கையே வேஷம்.
0: வாழ்க்கையே? ஏங்க ஐயா, சோக பாடல்? இவ்வளோ சோகம் தேவையா?
1: சோகத்தில் ஒரு சுகம் இருக்கும்.
0: சோகத்தில் ஒரு சுகம் இருக்கும். நம்ம சோகம் ஏன் மற்றவங்கள தாக்கணும்?
1: அப்படிலாம் இல்லை.
0: ம்,
1: நல்ல பாட்டு காலையில் பாடிட்டு இருக்குது. ஒரு சோக பாட்டு பாட்டுமே.
0: சரிங்க ஐயா, உங்களுக்காக பாடல் வளம் பெறும். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ டாக்டர் கிருத்திகே கரந்த் அப்படின்றது வந்து சரியான பதில்.
0: சரி,
2: இவரை பற்றின தகவல்கள்லாம் அப்படியே கொஞ்சம் சொல்லிவிடுங்க ஞானம்.
0: இவங்களை பற்றின மேலும் சில தகவல்கள் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற பாதுகாப்பு உயிரியலாளராக இருக்காங்க. தற்போது வந்து சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளராகவும் இருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு முதலே சொல்லியிருந்தோம். இவருடைய தங்கை கே உல்லாஸ் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற இயற்கை ஆர்வலர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியா முழுவதும் காடுகளையும் அங்குள்ள உயிரினங்களையும் பாதுகாக்கும் ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம களத்தில் இறங்கி மக்களுக்கான மக்கள் பணிகளை வந்து நிறைய ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 150-க்கும் மேற்பட்ட அறிவியல் மற்றும் பொது கட்டுரைகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எழுதியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்களை ஒரு எழுத்தாளர் அப்படின்ற வகையில் கூட நம்ம வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் சேவ், வைல்ட் ஷாலே, வைல்ட் சுரக்ஷே போன்ற சமூக நலன் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை வந்து இவங்க உருவாக்கணும்.

0: மாநிலமான பெங்களூரை சேர்ந்தவங்க, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க.
1: சேர்ந்தவங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஏலகிரி குணசேகரன் வந்து பரிசா வென்ற பாடல் வந்து ஒலிக்கும் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.

0: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்?

0: ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
12: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ, பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கேன். நேர்களை விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக வந்து சரியான பதிலை சொல்லி பரிசு பாடலை ஏலகிரியை சேர்ந்த குணசேகரன் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பரிசு பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் புதிய நேர்கள் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நடையும் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்
1: வேலி மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர்,
1: எனக்கான குறிப்பு கொடுக்கறீங்களா ஐயா?
0: உங்களுக்கான குறிப்பு கொடுத்தலாம். இது வந்து ஒரு விளையாட்டுங்க.
1: ஓகே.
2: இது வந்து பாத்தீங்கன்னா குழுவாக விளையாடப்படக்கூடிய விளையாட்டுங்க ஐயா. இந்த விளையாட்டு வந்து நம்ம நாட்டில் விளையாடுறாங்க, ஆனால் நமது நாட்டில் வந்து இந்த விளையாட்டு அறிமுகப்படுத்தப்படல. நம்ம நாடால இந்த விளையாட்டு அறிமுகப்படுத்தப்படல. நாலு குறிப்பு சொல்லியிருக்கோம் பாருங்க. வாலிபால் நல்ல முயற்சி, ஆனால் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க குறிப்புக்கான விடை இல்லை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். கல்யாணசுந்தரம்.
2: சரி, கல்யாணசுந்தரம் ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்து இந்த விளையாட்டு வந்து விளையாடப்பட்டு வருதுங்க ஐயா. இந்த விளையாட்டினுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளை தாண்டி இருக்கு.
0: செஞ்சுரி அடிச்சிருச்சு இந்த கேம்.
2: கிரிக்கெட்டுங்களா? கிரிக்கெட் இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: நிகழ்ச்சி மாவட்ட அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: சார் வணக்கம். சார், ராஜபேட்டை பகுதியிலிருந்து பிரதீப் பேசுறேன்.
0: ராஜபேட்டை பகுதியிலிருந்து
3: பிரதீப்.
0: ஆமா பிரதீப், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கு விடை தெரிய வாய்ப்பு இருக்கு.
3: இன்னும் ஒரு குறிப்பு கேட்டுமா?
0: உங்களுக்கான இன்னொரு குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா,
2: இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு

0: நூற்றாண்டு இறுதி கட்டத்தில் வந்து இந்த விளையாட்டு வந்து விளையாட துவங்கப்பட்டதுங்க ஐயா.
1: ரக்பி
0: ரக்பி, நல்ல முயற்சி. ஆனால் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க குறிப்புக்கான விடை இல்லை. இணைப்பில் வந்தவங்க நன்றி.
2: நன்றி பிரதீப். நிகழ்ச்சி மன தலைப்பாளர் வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: அறிமுகப்படுத்தப்பட்ட விளையாட்டு அல்ல. உங்களுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னா, இந்த விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா நமது நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்படல, நமது நாடால் அறிமுகப்படுத்தப்படலன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆனால் கிட்டத்தட்ட நமது நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த விளையாட்டு வந்து விளையாடப்பட்டு இருக்கு. ஆமாம், குழுவாக விளையாடப்படக்கூடிய விளையாட்டு தான்
3: இது.
0: நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: நன்றி. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேர்களே.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். சேலம்

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகைநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ

0: ஆன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
1: நான்கு மணி 35 நிமிடத்தில் இருந்திருக்கும் நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103 புள்ளிகளில் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்று விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் ஏற்கனவே வந்து பரிசு பாடல் வாங்கிட்டார் ஒரு நேயர். இன்னொரு நேயர் வேகமாக வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காரு, அவர் பரிசு பாடல் வாங்குறாருன்னு பார்க்கலாம். அன்பு வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: பண்பலையோடு இணைந்து இருக்கும் அரசம்பட்டி காவா கட்டிய ஏ முருகன் சார்.
1: முருகன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டேன். குழுவா விளையாடுவேன் சொல்லுவாங்க.
1: ஆமா.
2: இது ஆண்கள் விளையாடுறதா பெண்கள் விளையாடுற விளையாட்டா?
1: எல்லாருமே விளையாடலாங்க. நீங்களும் வந்தா நீங்க நானும் கூட சேர்ந்து விளையாடலாம் அந்த விளையாட்டு.
2: அப்படி நான் சொல்றேங்க, ஒரு சொல்றேன் சார். நீங்க ஒரு குறிப்பு, அதான் குறிப்பு எனக்கு.
1: ஆமா, உங்களுக்கு அதுதான்.
3: இது வந்து வீர விளையாட்டு கபடின்னு ஐயா முன்னாடி வந்தவர் சொன்னார். ஆனால் இந்த விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழுவாக விளையாடுற விளையாட்டு. ஆனால் இதுவும் வந்து ஒரு பந்தை உபயோகித்து தான் விளையாட முடியும்.
4: பந்து,
3: கால்பந்து
1: சொன்னோன்னு வேகமாக சொல்லிட்டீங்க கால்பந்துன்னு.
3: ஆனால் கால்பந்து என்பது சரியான விடை இல்லை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி நிகழ்ச்சி நன்றி அழைப்பாளர். பார்ப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம். சொல்லுங்கள்.
5: குமார் பேசுகிறேங்க.
3: குமார் போச்சம்பள்ளிங்களா?
5: ஆமாங்கய்யா.
3: சரி குமார், சொல்லுங்க, உங்களுக்கு விடை தெரியுமா?
5: ஐயா, இது 1891 ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டா?
3: 1891 புரியல, ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டான்னு கேக்குறீங்களா?
5: 1891 ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டா?
3: 1891 ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டா இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் உருவான ஒரு விளையாட்டு.
5: கூடி பண்ணுங்கய்யா.
3: என்னங்க ஐயா?
6: உங்களுக்கான
3: குறிப்பு அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த விளையாட்டு விளையாடலாம். அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து பெண்களுக்கு தான் இந்த போட்டிகள் வந்து நடைபெற்று இருக்குங்க ஐயா.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. செல்வி, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? செல்வி, விடை தெரியுமா உங்களுக்கு?
3: உங்களுக்கு ஒரு குறிப்பு வேணுங்களா? அம்மா, இந்த விளையாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உலகக்கோப்பை போட்டிகள்லாம் நடைபெறுது. இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்து உலக பந்தாட்டம் நடந்தது இல்லையா? அதே மாதிரி இப்போ நாங்கள் கொடுத்துட்டு இருக்க குறிப்புக்கு சொந்தமான அந்த விளையாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உலகக்கோப்பை போட்டிகள்லாம் நடைபெறும்.
1: என்னங்கம்மா?
3: ஸ்னூக்கர். ஸ்னூக்கர் சொல்கிறீங்க? இல்லைங்கம்மா, நல்ல முயற்சி. நாங்கள் குறிச்சிட்டு இருக்க குறிப்புக்கான விடைய இல்லை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: சார், ஜெயபிரதா மதிவன் பணி புதிக்ஷீரோட.
1: சரிங்க ஜெயபிரதா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
7: பகடி ஆட்டம்.
1: கபடியா?
7: பகடி, பகடி.
1: பகடி ஆட்டம் இல்லைங்க, பகடி ஆட்டம் இல்லை. நல்ல முயற்சி பண்ணீங்க ஜெயபிரதா, நன்றி. இணைப்பில் அணியும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
8: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
8: முள்ளைக்காடு பாபு.
1: முள்ளைக்காடு பாபு, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: ஆமா சார், கேட்டுக்கிட்டே இருக்கேன். மேல ஒரு குறிப்பு தாங்க சார்.
1: உங்களுக்கான மேல ஒரு குறிப்புனா, இந்த விளையாட்டு போட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் கேமாவும் விளையாடலாம், அவுட்டோர் கேமாவும் விளையாடலாம்.
8: இன்டோர் கேம் விளையாடலாம் சார். இந்த லூடோ விளையாட்டு விளையாடுறாங்க, அந்த விளையாட்டா சார்?
1: எங்க லூடோ செல்போன் விளையாடுற விளையாட்டு சொல்றீங்க?
8: பரவாயில்ல,
1: நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க பாபு. ஆனா அவருக்கு தெரிஞ்சு இதை பிராங்கா ஒத்துக்கிறார், அதை நம்ம பாராட்டணும். நீல்சோனி மலை தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: சிவம்பட்டிலிருந்து சுதாமூர்த்தி பேசுறேன்.
1: சுதாமூர்த்தி பேசுறீங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
9: கேட்டங்க ஐயா, நோக்க

0: ஸ்னோக்கர் சொல்லிட்டாங்க, இப்போதான் ஒரு
1: ஆமாம்
0: ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாங்க அவங்க, அது இல்லைன்னு நாங்களும் சொல்லிட்டோம்.
1: தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சுதாமூர்த்தி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, நிகழ்ச்சியில் நினைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கே பேசுறீங்க?
0: அருண் ஐயா, நீங்க வந்து இப்பதான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பேசிருக்கீங்க, உங்களுடைய அந்த ஒரு நீங்க கரெக்டா பரிசு இது சொல்லியிருக்கீங்க, அந்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் ஏரிகோடிப்பட்டி ராஜேஸ்வரி அம்மா. குறிப்பிட்டீங்களா?
3: மேல ஒரு குறிப்பிடுங்களேன்.
1: நீங்க இதை வச்சு ஈஸி கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா நிறைய பேர் வந்து தவறான பதில் சொல்லிட்டாங்க. அப்ப சரியான பதில் ஒன்னாதானே இருக்கும், அந்த பதில் நீங்க சொல்லுங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க.
0: உங்களுக்கு ஒரு குறிப்பு கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்றீங்க இல்லைங்களா? சரி, இந்த போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு தான். இந்த போட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாய் நாடு அப்படின்னு சொல்லலாம், இங்கிலாந்துல தான் முத முதல்ல இந்த போட்டிகள் வந்து
3: ஆரம்பிச்சாங்களா?
0: ஆமா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
1: வணக்கம்.
4: வணக்கம்
1: ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: சேலம் மாவட்டம் பழக்கடை சுத்தலா பேசுறேங்க.
1: ஐயா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?
4: நான் கேட்டிட்டதா கண்ணு இருக்கல, எனக்கும் ஒரு குறிப்பு கொடுங்க, நானும் முயற்சி பண்றேன்.
0: உங்களுக்கும் ஒரு குறிப்பு அப்படின்னா, உலக கோப்பை போட்டிகள்லாம் வந்து இந்த விளையாட்டுக்காக விளையாடப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களாங்க ஐயா. இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நாடுகளில் ஒரு 60-70 நாடுகள் வரைக்கும் இந்த விளையாட்டை வந்து விளையாடுறாங்க ஐயா.
4: அதை சொல்றேன் பாருங்க.
0: ம்,
4: சிலம்பாட்டங்கண்ண.
0: இல்லைங்க ஐயா, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்
1: வணக்கம். இணைப்பில்
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாரம்பட்டி அபிமன்னன்.
1: அபிமன்னன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? அபிமன்னன்
5: கேட்டுதான் வரேங்க, எனக்கு மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
0: மேலும் ஒரு குறிப்பு அப்படின்னா நிறைய குறிப்பு சொல்லியிருக்கோம்.
1: ஆமாம்,
0: ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து நமது நாட்டிலையும் இந்த விளையாட்டு வந்து விளையாடப்பட்டதுங்க.
4: நான் சொல்கிறேன் பாருங்க, தப்பாரைட்டேன். ம், இங்கிலாந்து நாட்டில் நடக்கிற
0: விளையாட்டு என்ன விளையாட்டுங்க? நல்ல முயற்சி, நல்ல முயற்சி.
1: நன்றி. அந்த வணக்கம். வணக்கம் சொன்ன வேகமா போயிட்டீங்களே. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: சார்லஸ் பேசுறேன்.
0: சார்லஸ்?

0: என்ன
1: விளையாட்டுங்க?
0: ரஃபி விளையாட்டு இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: நன்றி. அந்த வணக்கம். வணக்கம் சொன்னோட வேகமா போயிட்டீங்களே. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார்லஸ். சரி சார்லஸ், சொல்லுங்க, விடை சொல்றீங்களா? கோகோ சொல்றீங்களா? கோகோன்னு சொன்னீங்கன்னா இல்லன்னு நாங்க சொல்லுவோமே.
2: ஆமா,
0: நல்ல முயற்சி. கோகோ இல்லைங்க ஐயா, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்து
2: நன்றி. இணைப்பில் அணையும் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம். வணக்கம், பேசலாம். உங்க பெயர் சொல்லுங்க. மகேஸ்வரி பேசுறீங்க. மகேஸ்வரி, குறிப்பு கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு? என்னங்க? எரிபந்து விளையாட்டு. த்ரோபால்.
0: த்ரோபால் சொல்றீங்களா? இல்லம்மா, த்ரோபால் வந்து ஒருத்தங்க தான் இது பண்ண முடியும் இல்லைங்களா. இது வந்து ஒரு குழு விளையாட்டுன்னு ஒரு குறிப்பு சொல்லியிருக்கோமே. அது நல்ல நல்ல முயற்சி தாங்கம்மாண்ணா. நாங்கள் கொடுத்துட்டு இருக்க குறிப்புக்கான விடையா இல்லை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
3: மும்படியிலிருந்து சரவணராஜன்.
2: சரவணராஜன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?
0: ஹாக்கி. நாங்கள் வந்து இந்த கேம் வந்து பால் வச்சு விளையாடுவாங்கன்னு சொன்னோம், ஆனால் பேட் வச்சு விளையாட மாட்டாங்க.
2: ஆமாம், இதுக்கும் பால் இருக்கு.
0: இதுக்கு வந்து பேட் கிடையாது, பால் மட்டும்தான் ஒன்லி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேயர்களே.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
8: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
7: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
8: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
7: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
8: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
7: போதுனே போதும்.
8: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
9: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 org.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NS பீரோ, திருச்சி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்திடும் நாக்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வேகமான நேயர் வந்திருக்கிறாரு, அவர் பரிசா கரெக்டாக வந்து ஜெயிப்பார் நம்புறேன். வணக்கம்.

0: வணக்கம், யாருங்கிட்ட பேசுறீங்க ஐயா?
1: நான் தருமபுரி மாவட்டம் செல்லியம்பட்டியிலிருந்து பேசுறேன் சார்.
0: உங்க பேர் சொல்லலாமே.
1: மரிய ஜோசப் சார் என்னுடைய பேரு.
0: மரிய ஜோசப் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா, அப்படியே சொல்றீங்களா?
1: கேட்டேன் ஐயா. இது குழு விளையாட்டுனீங்க, பால்ல மட்டும் விளையாட்டு விளையாட்டுனீங்க. ம், அது என்ன சார் விளையாட்டு சார்?
0: என்னங்க ஐயா?
1: தண்ணியில விளையாடுவாங்க?
0: இல்ல, தண்ணியில விளையாட மாட்டாங்க, அரங்கத்துல தான் விளையாடுவாங்க. அதே மாதிரி வெளி அரங்கங்களையும் விளையாடுவாங்க. இரண்டு, உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்கம், இரண்டுலயுமே விளையாடப்படக்கூடிய விளையாட்டு. குழு விளையாட்டு,
2: பால் வச்சுதான்
0: விளையாடுவோம். பால் வச்சு என்னங்க ஐயா?
1: வாட்டர் போலோ.
0: வாட்டர் போலோ தான் நாங்க தான் தரையில விளையாடுற விளையாட்டுன்ட்டோம். வாட்டர் போலோன்றீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு காமெடி காமெடியா தெரியுது இல்ல? சரி சரி, நன்றி, பரவாயில்ல, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு, இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
2: வணக்கம்.
3: ஹலோ சார், நான் மதியன் பழந்த ராஜா.
2: ராஜா, ராஜா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? ராஜா விடை தெரியுமா உங்களுக்கு?
3: ஒரு குறிப்பு கொடுங்க.
0: இந்த விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேரால விளையாடப்படும். ஒரு குழுல வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க.
3: சரி சார், சொல்றேன் பாருங்க.
0: ம்,
3: கார்ப்பு பால்.
0: என்னங்க ஐயா?
3: கார்ப்பு பால்.
0: இல்லங்க ஐயா, கார்க் பால் இல்ல. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நெய்யர்
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க ஐயா?
3: பாகல்பட்டி பெருமாள் சார்.
0: பெருமாள் பாகல்பட்டி இல்லன்னுங்களா? சரி, பெருமாள் ஐயா விடை சொல்றீங்களா இல்ல குறிப்பு வேணுமா?
3: இது வந்து காமன்வெல்த் விளையாட்டுல இன்று இந்த போட்டி நடக்குதா சார்?
0: ஆமா, அதனாலதான் இந்த நாங்க ஏன் இந்த கேள்வி எடுத்தோங்கிறதுக்கான அந்த விஷயத்தையே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு காமன்வெல்த் விளையாட்டு தொடங்குது.
3: என்னங்க
0: ஐயா?
3: லான் பவுல்ஸ் மேட்சஸ்.
0: நல்ல முயற்சிங்க ஐயா, ஆனா நீங்க அவ்வளோ டிஃபிகல்ட்டா எடுக்க வேண்டியது இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிளான கேம் தான். கிட்டத்தட்ட இந்த இந்த விளையாட்டோட தொடர்புடைய இன்னொரு விளையாட்டை வந்து நம்ம நேயர்கள் சொல்லியும் சொல்லிட்டாங்க. அந்த விளையாட்டோட தொடர்புடைய ஒரு விளையாட்டு தான் இது. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்பவர்
4: என்ன
0: பேருங்க ஐயா? கே ரங்கசாமி. எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர்ல இருந்து.
0: சரி ரங்கசாமி ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னங்க? நல்ல முயற்சி, ஆனா இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேங்க சார்.
0: உமாமா, விடை சொல்றீங்களா இல்ல குறிப்பு வேணுமா?
5: விடை சொல்றேன் சார்.
0: ம், சொல்லுங்கம்மா.
5: நெட்பால்.
0: நெட்பால். ம்,
5: விளையாட்டுங்க சார்.
0: நெட்பால், அருமையா சொல்லிட்டீங்களே உமாமா.
5: கரெக்டாங்க சார்.
0: ம், சரி, என்ன பாட்டு கேட்கலாம் உமாமா?
5: சார், வானத்தை போல இருந்து நல்ல பாடலா கொடுங்க சார்.
0: வானத்தை போல படத்துல இருந்து நல்ல பாடலா வேணுங்களா?
5: ஆமாங்க சார், 2 வருஷத்துல இப்பதான் சார் பதில் சொல்லியிருக்கா சார்.
0: சரி, நாகனூர்ல இருந்து உமா தானே?
5: ஆமாங்க சார்.
0: சரி, உமாமாக்கு வந்து வானத்தை போல படத்துல இருந்து கண்டிப்பா ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு. அதாவது வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கக்கூடிய அந்த 23rd காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இந்த நெட்பால் அப்படிங்கிறது வந்து விளையாடப்படுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பை எடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 23rd காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெற ஆரம்பிக்குது. கிளாஸ்கோ அப்படிங்கிற அந்த நகரத்தில், ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய, ஸ்காட்லாண்ட் நாட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோங்கிற நகரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிகள் வந்து துவங்குது. காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள், 23rd காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் வந்து தொடங்குது. அதில் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அதில் நெட்பாலும் ஒன்று. நம்ம நேர்கள் வந்து சில பேர் கூடைப்பந்துன்னு சொன்னாங்க, ஆனால் இதுவும் கூடைப்பந்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விளையாட்டு. ஆனால் கூடைப்பந்துலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்த நெட்பால், அதாவது வந்து வலைப்பந்து அப்படின்னு இதற்கு தமிழில் சொல்லுவாங்க, அந்த விளையாட்டு வந்து விளையாட துவங்கினாங்க. இங்கிலாண்டில் துவங்கின இந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டெல்லாம் போய் அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்து ஆட்சி கீழே இருந்த அனைத்து நாடுகளையும் விளையாடப்பட்டு இப்போது காமன்வெல்த்லையும் வந்து விளையாட போகிறாங்க. அந்த நெட்பால் அப்படிங்கிற சரியான விடையை சொன்ன நம்ம சகோதரி உமா அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல். பாடலுக்கு முன்பாக
2: சிறிய சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து பாடல் தொடரும் நேர்களே.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous. மேச்சேரி, சேலம்.

0: கால் 9524936156.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call
1: 14555. சேலம் மற்றும் நாமக்கல்
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம் விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை

வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
7: தருமபுரி ஆல் இண்டியாட நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேற்று ஐசியு என்னென்ன மாதிரி கேசஸ் அட்மிட் பண்ணுறோம், இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி கேசஸ் வருது, எங்கள் ஐசியு எப்படி இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒவ்வொரு கேஸும் டீட்டெயில்டாக, ஐசியூவில் அட்மிட் ஆகிற கேஸ்கள் என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது, எத்தனை நாள் தேவைப்படுது, ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் முக்கியம்னா, பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஐசியூவில் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறத விட அவங்க பேரண்ட்ஸை கவுன்சில் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டிசீஸோட காம்ப்ளிகேஷன் எங்களுக்கே ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, ஏன்னா அவங்க நினைப்பாங்க சும்மாவே ஐசியூவில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் காசு வாங்குறதுக்காகவே ஐசியூவில் வைக்கிறாங்க, ஆக்சிஜன் நார்மல் லெவல் தான் காட்டுது ஆனால் ஆக்சிஜன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய கேள்விகள் பேரண்ட்ஸுக்கு இருக்குது.

0: அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் அடுத்த கொஞ்ச நாள் ஒவ்வொரு டிசீஸும் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். நேற்று ஒரு இன்டர் டெங்கு பற்றி சொல்லியிருந்தேன், அதுலேயே இன்றைக்கி ஆரம்பிப்போம். இப்போ டெங்கு காய்ச்சலில் ரெண்டு மூணு தருணங்களில் நம்ம ஐசியு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக முதல் ரெண்டு மூணு நாட்களில் டெங்கு ஷாக்குன்னு சொல்லுவோம். ஃபீவர் அதிகமாக இருக்கும், அவன் கிட்டத்தட்ட மயங்கே விழுந்துருவான், இல்லை ரொம்ப சோர்வாக இருப்பான், பல்ஸ் ஃபீல் ஆகாது, பிபி ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உடனடியாக நம்ம ஆக்சிஜன் குளுக்கோஸ் எல்லாம் போட்டு அவன் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக ஐசியு தேவை. அப்புறம் பல்ஸ் பிபி ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக உடக்கு ஷிஃப்ட் பண்ணிப்போம். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் டெங்கு டெஸ்ட்டு பாசிட்டிவ் வந்திருக்கு ஆனால் பிளேட்லெட் நார்மலாக தானே இருக்குது, ஏன் அவனை ஐசியூவில் போடுறீங்கன்ட்டு. இனிஷியல் ரெண்டு மூணு நாள் பிளேட்லெட் நார்மலாக தான் இருக்கும், குறையாது. ஆனால் டெங்கு ஷாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப உயிருக்கு ஆபத்தானது. நம்ம அந்த ஃப்ளூயிட்ஸை கரெக்டாக போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அவன் உயிர் வாழ்கிறதுக்கான வைட்டல்ஸ்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகும். இன்னொரு பக்கம் டெங்கு நாலாவது அஞ்சாவது நாள் கிட்டே வரும்போது அப்போ அவன் ஆள் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும், ஃபீவர் எதுவும் இருக்காது, டயர்ட்னஸ் இருக்கும் பட் அளவாக தான் இருக்கும். ஆனால் மூச்சு வாங்க ஆரம்பிப்பான், அவன் அழுக்கு தண்ணியெல்லாம் நுரையீரல் சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு மூச்சு வாங்க ஆரம்பிப்பான், ப்ளீடிங் அதை கருப்பாக மோஷன் போவான், அவனுக்கு அந்த கேப்லரி லீக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும், நாம் கவனமாக இருக்கணும். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அவனுக்கு ஃபீவரே இப்போ இல்லையே, நல்லா நடந்து போகிறானே, இவனுக்கு எதுக்கு ஐசியூன்ட்டு. ஸோ அப்பையும் ஆக்சிஜன் தேவை, குளுக்கோஸ் அளவாக போடணும், பிபி மெயின்டைன் ஆகணும், அதுக்கு சில இன்ஃபியூஷன்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டெங்கு காய்ச்சலுங்கிறது ஒன்று தான், ஆனால் அதுலேயே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வித்தியாச வித்தியாசமான சிம்டம்ஸ் சயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை கொஞ்சம் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெங்கு மட்டும் இல்லாமல் வேறு சில வியாதிகள், நிமோனியா, வீசிங், அதை பற்றியும் மேலும் இந்த அடுத்த ரெண்டு வாரங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாக அந்த வியாதிகள் நார்மல் வார்டில் பார்க்க முடியுமா, இல்லை ஐசியூவில் பார்த்தா தான் குணமாகுமா, எந்தெந்த சுச்சுவேஷனில் ஐசியூவில் நம்ம அட்மிட் பண்ணணும், அப்படி பண்ணும் பொழுது பேரண்ட்ஸ், டாக்டர்ஸ் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய சென்சிட்டிவான விஷயங்களை அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பேசுவோம். இதை பற்றி நம்ம ஒரு முழு விவரத்தோட ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவு போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் டாக்டர் தீபக் அப்படிங்கிற நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற ஐசியூ அப்படிங்கிற தலைப்பில் இருக்க இந்த வீடியோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் தொகுத்து அதில் உள்ள உங்களுக்கு புரியும்படி பிக்சர்ஸ் வீடியோஸோடு இருக்கும். நம்ம ஐசியூவோட வீடியோஸ் கூட உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு அந்த பதட்டம் குறையும், ஒரு நம்பிக்கை வரும், ஐசியூவில் சேர்த்தனாலும் நம்ம குழந்தை நல்லா தான் இருக்கும், சீக்கிரம் அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நம்ம யூடியூப்பில் போய் பாருங்கள். மீண்டும் நிறைய விஷயங்கள் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9:00 வரை.

0: ఇంజనీరింగ్, ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్, మెకానికల్ ఇంజనీరింగ్, బీటెక్ ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ అండ్ డేటా సైన్స్, ఇన్ఫర్మేషన్ టెక్నాలజీ, కెమికల్ ఇంజనీరింగ్ అండ్ అగ్రికల్చరల్ ఇంజనీరింగ్, PhD ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజనీరింగ్, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: இனி மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 5:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை நேர மனதை மயக்கும் பாடல்களை கேட்க இருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். ஒலிக்க வருகிறது முதல் பாடல், நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்கு.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: சரி சரி,
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: डियर स्टूडेंट्स, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி

0: வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சாலையில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். இருசக்கர வாகனத்தில் போறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க. மக்கள் கூட்ட நெரிசலான இடங்கள்ல போகும்போது வேகத்தை குறைச்சு மெதுவாக போகலாம். மலை தென்றல் அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா ஜானகி குரலில்.

0: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345.
2: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8987-12345.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றலில் அடுத்ததாக ஒளிக்கு வருகிறது தென்றலை எண்ணெய் தொடு திரைப்படத்திற்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி,

0: பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9 16 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நேரம் சரியா 5:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் கேட்டுட்ருக்கோம். மாலை தென்றல் அடுத்ததாக மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

0: 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் சரியா 5:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் கேட்டுட்ருக்கோம். மாலை தென்றல் அடுத்ததாக மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்த்தி. நேரம் மாலை 6 மணி, இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் அருள்மிகு சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலை தான் தரிசிக்கவிருக்கிறோம். சேலம் மாநகரின் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள இத்திருத்தலம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அம்மன் ஆலயமாகும். சேர மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் கோட்டையை பாதுகாக்கும் காவல் தெய்வமாக மாரியம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது. சேலம் நகரில் உள்ள 8 முக்கிய மாரியம்மன் ஆலயங்களில் கோட்டை மாரியம்மன் பெரிய மாரியம்மன் என்று சிறப்பாக போற்றப்படுகிறார். ஆலயத்தின் கருவறை மிகவும் சிறியதாக அமைந்துள்ளது. பக்தர்கள் அனைவரும் தலைகுனிந்து பணிவுடன் மட்டுமே அந்த அம்மனை தரிசிக்க முடியும் என்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. இது இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதையும் பணிவே உயர்வு என்பதையும் உணர்த்துகிறது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆடி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. பூச்சாட்டு, கம்பம் நடுதல், கரகம், அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், திருவீதியுலா போன்ற நிகழ்ச்சிகளில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுகின்றனர். சேலத்தின் பிற மாரியம்மன் கோயில்களுக்கான பூச்சாட்டு திருவிழாவும் இங்கிருந்தே தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கையுடன் வழிபடும் பக்தர்களுக்கு நோய் நீங்கி குடும்ப நலம், வளம் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை.

அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்லும் வழியானது சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. மற்றும் சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரமே என்பதால் மக்கள் நடந்து சென்றும் அம்மனை தரிசிக்கின்றனர். சேலம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது.

இக்கோவிலானது சேலம் கோட்டை பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் எந்த பகுதியில் இருந்தும் எளிதாக வந்து அம்மனை தரிசித்து செல்கின்றனர். சேலம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் நகரின் காவல் தெய்வமாக அருள்வாளிக்கும் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெறுவோம். மீண்டும் மற்றொரு தளத்தின் சிறப்புகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
1: நெல்லை இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் வாழை மற்றும் மஞ்சள் சாகுபடி குறித்து அஜிப்பட்டி பகுதியை சார்ந்த பி மாதையன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலியனை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை நிகழ்ச்சிகளோடு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
6: இசை மின்னல் நிகழ்ச்சியை கற்றரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 6:16. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பர்மா திரைப்படத்தில் இருந்து எம் குமார் இசையில் கபிலனின் கபிலன் வைரமுத்து பாடல் வரிகளில் ரஞ்சித் பாடிய பாடல் இதோ.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: அடுத்த பாடல்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் நேரம் 6:22 இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வளம் வருகிறது. கண்டன் கதலை திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் உதித் நாராயணன் கார்த்திக் இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை

வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேர்களை இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில் வாழை மற்றும் மஞ்சள் சாகுபடி பற்றி அஜிப்பட்டி பி மாதையன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்தது இசை மின்னல். நேர்கள் இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதால் எதிர்காலத்தில் தேர்வில் எந்தவொரு குளறுபடியும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவது தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் மாநில பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா்.

0: என் பேர் லக்ஷனா, நான் சேலம்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமானு சொன்னது வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ரொம்ப ப்ரைடாக வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுகிற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது.
1: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
3: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும். அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும். படிப்படியா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24 மற்றும் 25 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16 தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனா்.

தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இரவு 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

கனிக் உட்பட 27 காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு மற்றும் ITI படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 28 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக டிரேடு தேர்வு, எழுத்து தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 500 ரூபாயும், பெண்கள் SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 3/8/2026 அன்று கடைசி நாளாகும். இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும், மேலும் காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள் பெறவும் www.cmeri.res.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டரில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சயின்டிஸ்ட், ஜூனியர் இன்ஜினியர், நூலக உதவியாளர் என மொத்தம் 8 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக டிப்ளமோ மற்றும் MSc மற்றும் PLIP படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 34 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 1000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாகவும், SC மற்றும் ST பிரிவினருக்கு ₹500 செலுத்த வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 4/8/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும், இது குறித்த தகவல்கள் பெறவும் www.iuac.res.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் காலியாக உள்ள துணை மேலாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE மற்றும் BTEC, MCA படித்திருக்க வேண்டும். வயது 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக கேட் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை www.nhai.gov.in என்ற இணையதள முகவரி வழியாக தகவல்கள் பெறவும், ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 5/8/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இன் பேங்க் நிறுவனத்தில் காலியாக உள்ள ரிலேஷன்ஷிப் மேலாளர், டீலர் உட்பட 13 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக இளங்கலை பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. விண்ணப்பிக்கும் முறையாக தபால் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: இன் பேங்க் தலைமை நிர்வாக எண் 480, முதல் தளம் கிவ்ராஜ் காம்ப்ளெக்ஸ் 1, அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 35. மேலும் இந்த விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 31/7/2026 ஆகும். மேலும் இது குறித்த தகவல்கள் மற்றும் விவரங்களுக்கு www

0: அதன்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக இளங்கலை பட்டம் முடித்திருக்க வேண்டும், வயது 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. விண்ணப்பிக்கும் முறையாக தபால் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: இன் பேங்க் தலைமை நிர்வாக எண் 480 முதல் தளம், கிவ்ராஜ் காம்ப்ளெக்ஸ் 1, அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 35. மேலும் இந்த விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 31/7/2026 ஆகும். மேலும் இது குறித்த தகவல்கள் மற்றும் விவரங்களுக்கு www.inbankonline.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழக அரசில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. அதன்படி ஊரக வளர்ச்சித்துறை, வேலைவாய்ப்பு, பயிற்சித்துறை, பொதுப்பணித்துறை, உதவி வேளாண் அதிகாரி, நெடுஞ்சாலை, சர்வையர் கம் அசிஸ்டன்ட், உதவி தோட்டக்கலை அதிகாரி, கைத்தறி உட்பட 839 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக ITI, டிப்ளமோ, BE, BTEC படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் வயது பொது பிரிவினர் 18 முதல் 37 இருக்க வேண்டும். மேலும் தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு பதிவு கட்டணமாக 150 ரூபாயும் தேர்வு கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்த வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 15/8/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: மற்றும்
2: தருமபுரி
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTEC எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு நீலகிரி தேவாலா பகுதியில் 23 மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 41.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.6 டிகிரி செல்சியஸ், மலை பகுதிகளில் கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50

0: கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24/7/2026 மற்றும் 25/7/2026 ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 26/7/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 27/7/2026 முதல் 29/7/2026 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள் 23/7/2026 முதல் 26/7/2026 வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. 27/7/2026 அன்று தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் 23/7/2026 முதல் 25/7/2026 வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. 26/7/2026 அன்று அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27/7/2026 அன்று தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் 23/7/2026 இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24/7/2026 முதல் 27/7/2026 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
6: நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். அறிவிப்புகளில் முதலாவதாக,
7: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும்

0: மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, இளைஞர்களுக்கு சுய தொழில் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. குளிர்சார்ந்த பெட்டி, ஃப்ரிட்ஜ் மற்றும் ஏசி பழுதுபார்த்தல் 30 நாட்களும், வீட்டு மின் இணைப்பு ஹவுஸ் வயரிங் 30 நாட்களும், கொத்தனார் மற்றும் கான்கிரீட் பணிகள் 30 நாட்களும், இளநிலை அழகுக்கலை நிபுணர் பயிற்சி 35 நாட்களும், துரித உணவு தயாரித்தல் மற்றும் துரித உணவகம் அமைத்தல் 12 நாட்களும், காய்கறி சாகுபடி மற்றும் காய்கறி நாற்றாங்கால் மேலாண்மை அமைக்க 12 நாட்களும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளன. இதில் 18 வயதிற்கு மேல் 45 வயது வரை உள்ளவர்கள், கிராமப்புற மற்றும் வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த பயிற்சிகளை பெற இயக்குனர், இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கலெக்டர் அலுவலக வளாகம், தருமபுரி என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சிகளில் கலந்து கொள்ள விண்ணப்பிக்க வருகின்ற 31ஆம் தேதி இறுதி நாளாகும். விண்ணப்பத்துடன் இணைந்து பெயர் மற்றும் முகவரி ஆவண சான்றிதழ், தேர்வு செய்யும் பயிற்சியின் பெயர், ஆதார் அட்டை நகல், மாற்று சான்றிதழ் TC, பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3, கைபேசி அல்லது தொலைபேசி எண் ஆகியவற்றையும் அனுப்ப வேண்டும். மேலும் இது குறித்து கூடுதல் விவரங்களை அறிய 043-42-23-05-11 என்ற எண்ணையோ, 86-67-67-94-74 என்ற எண்ணையோ, 94-42-27-49-12 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, நாளை 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தருமபுரி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதியன் கூட்டரங்கில் விவசாயிகளுக்கான விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய வேளாண்மை சார்ந்த குறைகளையும் கருத்துக்களையும் எடுத்துக் கூறி பயன்பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய் கோட்டை மற்றும் 10 வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழி சார் சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. 100க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். இது குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அல்லது 043-42-23-0050 என்ற தொலைபேசி எண்ணையோ, 1800-42-50-425-1111 என்ற இலவச உதவி எண்ணையோ, 94-98-34-53-50 என்ற வாட்ஸ்அப் எண்ணையோ அழைக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் அறிவிப்புகள்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வேகம் விரைவு இதா சொல்லிக்கிட்டே இருக்கமே, பொறுமையா இருந்தாலும் பெருமை இருக்கா? இது ஒரு கேள்வி. பொறுமைக்கு பெருமை உண்டா? உண்டு. கங்கபட்டராகிய தர்மன் பீமனுக்கு குறிப்பால் ஒரு செய்தியை உணர்த்துகிறார். பலாயினா பச்சை மரம் விறகுக்காகாது என்று சொல்லுகிறார். பச்சை மரம் விறகுக்காகாது என்றால் என்ன என்றால், இப்போது இந்த செயலை நீ செய்தால் நீ யார் என்று வெளிப்பட்டு விடுவாய், அதனால் பொறு, காலம் வரட்டும் என்கிறார். அதேபோல அந்த இரவே அவர் என்ன செய்தான், மாறுவேடத்திலே சென்று அந்த கீசகனை பீத்தெறிந்து விடுகிறான் கை கால்கள் இல்லாமல். காலத்திற்காக பொறுத்திருத்தல். இதை காட்டில் இன்னொரு ஆச்சரியம் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, இவர்கள் காட்டுக்கு புறப்படுற போது துரியோதனன் என்ன பண்றான், என்னைக்காவது பீமனால் தனக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சு ஒரு இரும்பாலாகிய பொம்மைய பீமன் அளவுக்கு செய்ய சொல்றான். செய்ய சொன்னவரோடு மட்டுமில்லாம தினசரி அந்த பொம்மையோட அவன் வந்து சண்டை போடுவானான். அந்த இரும்பு பொம்மையோட யாரு, துரியோதனன், இது பீமன், இவன் ஒரு நாள் என்னோடு மோதுவான் என்று சொல்லி அந்த இரும்பு பொம்மையோடு 13 காலமும் போராடுவானான். அது எதற்காக என்றால் அவனிடத்தில் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக. சரி, கடைசியாக போர்க்களத்தில் அவர்கள் எல்லோரும் இறந்து போக பாண்டவர்கள் போர் முடிந்து வந்தபோது கண்ண பரமாத்மா உடன் வர அப்போது அவர்களை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் மற்றவர்களும். எல்லோரும் சென்று அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்க, பீமன் எங்கே, பீமன் எங்கே என்று திருதராஷ்டிரன் கேட்கிறான். பீமா அருகில் வா, உன்னை தழுவிக்கொள்ள வேண்டும் என்கிறான். உடனே பீமன் பெரியப்பா கூப்பிடுகிறார் என்று போனபோது கிருஷ்ண பரமாத்மா அவனை விலகச் சொல்லிவிட்டு, துரியோதனன் இத்தனை நாட்களாக போரிட்டுக் கொண்டிருந்தானே, அந்த சிலையை அவன் அருகே நகட்ட, அந்த சிலையை ஆலிங்கனம் செய்து கொண்ட திருதராஷ்டிரன், இவன்தானே என் 100 மகன்களையும் கொன்றவன் என்று நினைத்து ஒரு வினாடியில் தன் 1000 யானை பலத்தோடு நொறுக்க அந்த இரும்பு பொம்மை நொறுங்கி போனதாம். ஐயோ, பீமனை கொண்டு விட்டேனே என்று சொன்னவுடன் உடனே கண்ணன் சிரித்தபடி, இல்லை இல்லை, நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று தெரிந்துதான் நான் பீமனுக்கு பதிலாக இரும்பு பொம்மையை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். இதை வைத்துக் கொண்டுதான் சில நேரங்களிலே அரசியலிலே திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்றால் என்ன என்றால், மனதுக்கு பிடிக்காதவர்களை தழுவிக்கொள்ளுகிற போது உள்ளுக்குள்ளே வஞ்சம் இருக்குமாம். இவையெல்லாம் பாருங்கள், எப்போதாவது எதுவாவது நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு இப்போதே நாம் தயாராக இருந்து கொள்வது, அதுவரை பொறுமையாக இருப்பது. தமிழா நீ பேசுவது தமிழா என்ற கவிதையை எழுதிய காசி ஆனந்தன் அவர்கள் தன்னுடைய மாத்திரை கதைகள் என்கின்ற பகுதியில் சொன்ன ஒரு செய்தியை என் நண்பர் திருவாதூர் அரசு பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியர் விஜயகுமார்கிட்ட கேட்டபோது அவர் அழகா எடுத்து சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு கூழாங்கல்லும் வைரக்கல்லும் இது ரெண்டுக்கும் இடையில உரையாடல். அந்த கூழாங்கல் சொல்லிச்சான், நான் ரோட்ல கிடக்கிறேன் இவ்வளவு நாளா, யாரு வேணும் என் பாக்கறது இல்ல, அப்ப அந்த வைரக்கல் தான் அது பாருங்க என்ன மதிப்பு அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் என்றால், அது எப்போதும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை, நேரம் வருகிற போது அதனுடைய விற்பனையில் அதனுடைய பெருமையை அறிந்தவர்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றால் அது செய்த செயல்தான் என்ன என்றால், அது பூமிக்கடியிலேயே இருந்தது, தேவையான போது அது வெளிவந்தது, நிறைவாகும் வரை மறைவாக இரு, ஜெயித்து காட்டலாம். புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே போரையும் வெற்றியும் மட்டுமில்லை பொறுமையும் சொல்லித்தருகின்றன. காலம் வருகிறவரை காத்திருந்தால் எதனையும் சாதித்து காட்டலாம். சில நேரங்களில் அடுத்த நொடியில் சில மாற்றங்கள் வரும், ஆனால் அதற்கு முன்னாடி பல ஆண்டுகள் கூட ஆகலாம். அப்படி ஆனாலும் கூட அந்த நொடிக்காக காத்திருங்கள், அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவே நிறைவாகும்.

0: வரை மறைவாக இரு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. திரையிசை நிகழ்ச்சியில் இன்றைய திரையிசையில் முதல் பாடலாக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பரத்ராஜ் இசையில் ஸ்னேகன் வரிகளில் ஹரிஸ் ராகவேந்திரா ரேஷ்மி குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: நேர்களை ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரையிசை. தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திகள்.
4: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலை குமார்.
5: நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் மேயர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் வணிக நிறுவனங்கள் ஓட்டல்களில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்ய பாலித்தீன் பை, ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்றும், மீறி பயன்படுத்தினால் முதல் கட்டமாக 1,000 ரூபாயும், அடுத்த கட்டமாக 2,000 ரூபாயும், மூன்றாவதாக 5,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், இதனையும் மீறி பாலித்தீன் பை, ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்தினால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற சிறப்பு தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது. இந்தியா முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய மாணவர் படை செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நெல்லையை தலைமையிடமாக கொண்டு 5வது பட்டாலியன் இயங்கி வருகிறது. இதில் 4,000 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். NCCயில் சமீப காலமாக மாணவர்களுக்கு ராணுவ வேலையில் சேர சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை 5வது பட்டாலியனில் இருந்து 44 NCC மாணவர்கள் ஒரே நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு தேர்வாகி அசைத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 777 பட்டாலியனில் நெல்லை பட்டாலியனில் இருந்துதான் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் ராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இதன் மூலம் நெல்லை பட்டாலியன் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. எனவே 5வது பட்டாலியனின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு குறித்து லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகே செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்னிந்தியாவில் இருந்து ராணுவத்திற்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றும், அதை மனதில் வைத்து தான் இந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுத்து இந்த சாதனையை பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க உரிய பயிற்சி கொடுத்து அவர்களை ராணுவத்தில் சேர்த்து விடுவதுதான் எங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு எங்கள் பட்டாலியனில் இருந்து மொத்தம் 93 மாணவர்கள் ராணுவ தேர்வில் பங்கேற்றதில் 44 பேர் தேர்ச்சி பெற்று ராணுவத்தில் சேர்ந்துள்ளனர் என்றும், இன்னமும் அடுத்தடுத்து மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து எங்கள் சாதனையை நாங்களே முறியடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என கூறினார். தமிழக நிதியமைச்சரும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மரிய வில்சன் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தார். முதலாவதாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள நாங்குநேரி புறவழி கால்வாய் அமைத்து அதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் தேசிய சுகாதார இயக்க ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் 3 தளங்களுடன் கூடிய கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து அமைச்சர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் தொன்மை தமிழ் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தாமிரபரணி நதிக்கரை அகழாய்வு நடத்தப்பட்ட பகுதிகளான ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகளை, துலுக்கர்பட்டி ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட தொல் பொருட்கள் காட்சிப்படுத்தும் வகையில் ரூபாய் 67 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சருமான ராஜ்மோகன் அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்து நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மின்னொளி விளக்குகளால் ஒளிரும் காட்சி கூடங்களை ஒவ்வொன்றாக சென்று பார்வையிட்ட அவர், அங்குள்ள தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விளக்க வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இங்கு தாமிரபரணி நாகரிகத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு அகழ்வாராய்ச்சி பொருட்கள், பழங்கால மண்பாண்டங்கள், இரும்பு ஆயுதங்கள், மனித எச்சங்கள், நாணயங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்டவை அறிவியல் முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கு அருகில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதற்கு

0: பள்ளிக்கல்வித்துறை தடை விதித்துள்ளது. இதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் வகையில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா மற்றும் மாநகர நல அலுவலர் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாநகராட்சி பள்ளிகளின் அருகே 100 மீட்டர் எல்லையை வரையறுத்து கோடியிடவும் அப்பகுதியில் புகையிலை பொருட்கள் புழக்கத்தை கண்காணிக்கவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின் அடிப்படையில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளுக்கு அருகே புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை உணர்த்தும் வகையில் சாலையில் விழிப்புணர்வு கோடுகள் மற்றும் 100 மீட்டர் குறியீடுகள் வரையப்பட்டன. இந்த எல்லைக்குள் பீடி, சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர பகுதியில் இயங்கும் தனியார் பேருந்துகள் வழித்தட விதிமீறல், நேர விதிமீறல் மற்றும் அதிவேகமாக இயக்குதல் போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இனி இதுபோன்ற புகார்கள் வந்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தால் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு

0: பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 ஆண்டுக்குள் இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ

0: நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டியெறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கற்றுக்கொண்டிருப்பது தருமபுரி 1.2.5, ஏற்காடு 1.103.7. நேரம் 7:25.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
6: வயல்வெளி. அண்ணே அண்ணே முனுசாமி அண்ணே, என்ன பொழுது போயிருச்சு? ஆடு மாடெல்லாம் வரப்புலே இருக்கு, என்ன பிடிச்சி கட்டலையா? மாடுகீடு எல்லாம் அப்படியே இருக்கு, பாலகளை கறந்து ஊத்துறது. என்ன வயக்காட்டை பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்கவ?
7: அதை ஏமா தங்கச்சி பூவாயி கேட்குற. இங்கே வாழை வைக்கலாம் அப்படின்னு வாழை வச்சேன், ஒன்றும் சரியில்லை, எல்லாம் இலையெல்லாம் பழுத்துக்கிட்டு கிடக்குது. எல்லாரு காட்டிலையும் பழந்தான் பழுக்குதுன்னா ஏன் தோட்டத்தில் இலையே பழுக்குதுமா? அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மாடுக்கு நல்லா வேறு அங்கே இருக்குது. நீ சொன்ன பின்னாடி தான் அட இன்னும் பிடிச்சி கட்டலன்னே ஞாபகம் வருது. என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது திடீர்னு?
6: சரி, வீட்டில் உரம்புற வந்திருக்காங்க, அதான் ஒரு சொம்பு பால் வாங்கிட்டு போயிருக்கலாம் கறந்து வச்சுருந்தான்னு வந்தேன். நீ என்னென்னா இப்படி முக்காடை போட்டு உக்காந்துருக்க, அதனால் என்ன இப்போ என்ன குடியாக முழுகி போச்சு?
7: அது என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட? 3 வெள்ளாமை வச்சேன், அடிக்கடிக்க வந்து செலவு பண்ண முடியலன்னு தான் வருஷத்து வெள்ளாமை வைக்கலான்னு வாழை வச்சேன். இப்படி வாழை மஞ்சள் குளிச்சிக்கிட்டு நின்னா வசனமாக இருக்காதா?
6: அதை

0: எல்லாம் சரிதான். இருந்தாலும் நல்ல தண்ணி வசதி இருக்கு, சொட்டு நீர் வேற போட்டிருக்க. நல்லா வாழையும் மஞ்சளும் வச்சு விட்டா நல்லா வளர்ந்து நல்ல மகசூல் கொடுக்கும் என்ன. நீ தான் விவசாயத்தில் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்க, நாளும் தெரியும்னு நினைச்சா இப்படி இல்லை யோசிச்சுக்கிட்டு இருக்க.
1: அப்படி தான் நானும் நினச்சி போட்டேன். இப்படி இருக்குதே, நான் என்ன பண்ணேன்? இதை பற்றி யாருக்கிட்டையாவது கேட்டு தான் தெரிஞ்சு ஏதாவது பண்ணணும். உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சவங்க ஆளுங்க இருக்காங்க?
0: அது என்ன இப்படி கேட்டுப்பிட்ட? இதுக்கெல்லாம் சரியான ஒரு ஆள் இருக்காரு. நம்ம பக்கத்து ஊர் நம்ம மாதையன் ஐயா இருக்காருல்ல, 80 வருஷமாக விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை போய் கேட்டால் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற?
1: சரி சரி, அவர் தான் போய் பார்க்கலாம். எங்கே இருப்பார்?
0: அதெல்லாம் எங்கேயும் போக தேவையில்லை. ரேடியோ பெட்டியை ஆன் பண்ணு, அதில் தான் அவர் பேசுவார். சட்டுப்புட்டுன்னு கேட்போம்.
2: வாழை மற்றும் மஞ்சள் சாகுபடி அஜிப்பட்டி பி மாதையன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் தமிழ்செல்வி.
3: வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க, இதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
4: நிலம் ஒரு 1/2 ஏக்கரா தான் சார் இருக்கும். அதில் வந்து வாழை போடுவோம், நெல்லும் நடுவோம் சார்.
3: சரிங்க, இப்போ வாழை வந்து கண்ணை தானே கொண்டு வந்து வைப்பீங்க?
4: ஆமாம் சார்.
3: அதுக்கு முதல்ல எப்படி நிலத்தை வந்து தயார் செய்வீங்க?
4: சார், நிலத்தை வந்து தயார் செய்வோம், நல்லா ஒரு 4-5 உழவு ஓட்டுவோம். 4-5 உழவுனாச்சும் ஓட்டுவோம். ஓட்டி குழி வெட்டுவோம். குழி வெட்டும்போது நல்லா எரு போட்டுவோம். நல்லா 4-5 உழவுக்குள்ளேயே எரு போட்டுமா, அதாட்ட குழி வெட்டுவோம். குழி வெட்டி வேப்ப மண்ணாக போடுவோம். இந்த புளியாந்தொட்டெல்லாம் இருக்குதுங்க, அடிச்சுட்டு அந்த தொட்டுங்க இருக்கிறதுல அதுலேயும் போடுவோம். அதில் கோழி சாணம் அதில் போடுவோம். போட்டு நடுவோம். நட்டுட்டு பாய்ச்சி பிடிச்சி விட்ருவோம். பாய்ச்சி பிடிச்சி விட்டு தண்ணி கட்டுவோம். 2 நாள் 1 நாள் 2 நாள் விட்டு தண்ணி கட்டுவோம். அப்புறம் செடி நல்லா வரும்.
3: சரி, எவ்வளோ அடி குழி எடுப்பீங்க இந்த வாழைக்கு?
4: 1.5 அடிக்கு 1.5 அடி சார். 1.5 அடிக்கு 1.5 அடி
3: 1.5 அடி
4: 7 அடி 8 அடி கேப் போட்டு நடுவோம்.
3: சரி, இப்போ இந்த வாழைக்கண்ணில் எங்கேருந்து வாங்கிட்டு வந்து நடுறீங்க
4: சார்? சார், ஊருக்குள்ளேயே எங்கள் வில்லேஜ்லேயே வாங்கினது.
3: உங்கள் ஊர்லேயே வாங்கிட்டீங்களா?
4: எங்கள் ஊர்லேயே வாங்கிட்டு சார்.
3: சரிங்க, இப்போது வாழை வளரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நோய் தாக்குதெல்லாம் ஏற்படும்ல?
4: நோய் தாக்குதல் எதுவும் ஏற்படல சார். இதான் இந்த புளியம் தொட்டு இந்த வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் போட்டதுனால இந்த கோழி சாணமெல்லாம் சுற்றி நான் போட்டுவிடுவோம். எதுவுமே 3 வருஷமாக எதுவும் தாக்கலை, நல்லாவே இருந்துச்சு.
3: சரி சரி, இந்த வாழை வந்து எத்தனை வருஷம் ஆகும் இது மகசூல் கொடுக்க?
4: ஓ, மகசூல் கொடுக்காதா? 10 மாதம் 12 மாதம் 10 மாதம் ஆகிப்படும் சார்.
3: இப்போ தண்ணி கட்டுறீங்களா இல்லை எப்படி? சொட்டு நீரா?
4: இல்லை இல்லை, தண்ணி கட்டுறேன் சார்.
3: தண்ணி பாசனம்லாம் இருக்குது?
4: ஆ, தண்ணி பாசனம் இருக்குது சார்.
3: சரிங்க, இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டணும்?
4: ஒரு 5 நாளைக்கு ஒரு தவா தண்ணி கட்டலாம் சார். 5 நாளைக்கு ஒரு தவா தண்ணி கட்டலாம்.
3: சரி, இப்போது எத்தனை வாழை மரம் நட்டிருக்கீங்க?
4: 40 மரம் நட்டுருக்கோம் சார்.
3: 40 மரம் நட்டுருக்கீங்க. இப்போ 40 கொலை கிடைக்குங்களா இல்லை எப்படி கிடைக்கும்?
4: 40 கிடைக்கும் சார்.
3: 40 கிடைக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடி உரம்லாம் போட்டிருக்கீங்க?
4: அடி உரமே இல்லைங்க சார், இயற்கை தான். நானும்
3: அதே தான்.
4: அடி உரம் வந்து வேப்ப முன்னாக்கு சாணம், கோழி சாணம், இந்த மாட்டு சாணம், இது மட்டும்தான். அடி வேணும் யூரியா உரமெல்லாம் போடவே இல்லை ஒன்றும்.
3: சரி சரி, இதனால் வந்து நோய் தாக்குதெல்லாம் பெருசாக இருக்காது அப்படின்றீங்க. இந்த வாழை வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா இந்த இலை இதெல்லாம் வந்து விற்பனை செஞ்சுருவீங்களா?
4: அது விற்பனை எல்லாம் செய்யல. இதெல்லாம் சார் நாங்கள் அடுத்தடுத்து போட்டுருவோம். கட்டத்தை துளுத்து வந்துச்சுன்னா 1-2 விடுவோம். ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அது போட்ட வாங்க டேஜை பார்த்தா ஒன்று விட்டு மெத்தை அறுத்துருவோம்.
3: அப்படி அறுத்து நம்ம ஏதாவது கடைங்களுக்கு கொடுக்கலாம்ல?
4: கடைங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ சார் வாங்குறாங்க? 1 ரூபாய்க்கு வாங்குறாங்க.
3: அதுக்கு நம்ம இங்கே அறுத்து போட்டு மாட்டுக்கு
4: போட்டோம். கோழிகளும் கொடுத்து வர வர கோழி தின்னுப்படும். 30 கோழி இருக்குங்க.
3: அதுக்கிட்டேருந்து பாதுகாக்கணும்.
4: அதுவும் நல்லா கோழி அதை சாப்பிட்டா நல்லது. கோழிக்கு
3: கோழிக்கு நல்லது, நம்மளுக்கு இல்லையே.
4: நம்மளுக்கு இல்லைன்னா என்ன சார்? கோழி சாப்பிட்டு முடியுங்க.
3: கோழி சாப்பிட்டு நல்லா வளரட்டுங்களா? சரி, எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டணும்?
4: 5 நாளைக்கு 1 முறை.
3: ஏன் நீங்கள் சொட்டு நீர்லாம் போடலாமே
4: சார்? சொட்டு நீர் போடல சார், நாங்கள் தண்ணி வேலையை இப்படியே
3: தண்ணி இருக்கிறதுனால தண்ணியை வந்து கட்டிட்டுருக்கீங்க. சரி, 40 மரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த 40 மரத்துக்கும் கண்ணு உங்கள் ஊர்லேயே கிடச்சிடுமா?
4: ஆமாம் சார், எங்கள் ஊரில் தான் கிடச்சி.
3: இப்போ இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வளர்றப்ப இலை கிடைக்கும், அதுக்கப்புறம் கொளத்தள்ளும் போது பூ கிடைக்கும். பூவிலேருந்து பார்த்தீங்கன்னா காய், பழம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாழையில் வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பயிர் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதுக்கு பண்ணுற செலவு அப்படின்றப்போ எப்படி இருக்கும்?
4: வந்து பூ வந்தாங்கன்னா, யாரானு வந்தாங்கன்னா பூ கொடுத்துருவோம். தண்டு கேட்டாங்கனாலும் தண்டு கொடுத்துருவோம். இந்த தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க சார். அது குழியில் அந்த தண்டு அதை ஏற்றிவிட்டு அந்த குழியில் வேண்டி அதில் தண்டு அது கூட சும்மாதான் பிடிச்சி கொடுப்போம். நல்லா காசுக்கெல்லாம் வாங்குறது.
3: சரி சரி, அந்த தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்குதலுக்கு வந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பாங்க இல்லையா? சரி, அப்போ

0: என்ன லாபம் கிடைக்கும்? எல்லாமே வந்து
1: சார்
0: நான் ஃப்ரீயாக
1: அப்படியே கொடுத்தா
0: கொடுத்துருவேன்றீங்க.
1: நம்மளுக்கு அவர் முன்பாடு சார்.
0: ஓ சரிங்க. இப்போ 40 கொலையும் கிடைக்குங்களா?
1: ஆமாம் சார்.
0: ஒவ்வொரு மரமும் அந்த கொலை விட்டால் அதை வெட்டிடுவீங்களா இல்லை?
1: வெட்டி அது கொலை வெட்டிட்டு மரத்தை வெட்டி விடுவோம் சார். கொஞ்சம் ஒரு மேலே ஒரு ஆளுக்கு உயரம் விட்டோம்னா அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த மரத்துக்கு ஒன்றும் பக்கம் இருக்கிற கண்ணுக்கு தானே கொஞ்சம் சுமார் அனுப்பினாலும் அதையும் எடுத்துடலாம்.
0: இப்போ ஒரு மரத்துக்கு அந்த கொலையெல்லாம் வந்து எங்கே விற்பனை செய்கிறீங்க?
1: ஜருகில் தான் சார் விற்பனை செய்வோம்.
0: ஜருகில் தான்
1: 40 கிலோ வந்துச்சு சார். ஒரு ஒரு கிலோ ஃபஸ்ட்டெல்லாம் 40 கிலோ வந்துச்சு, 30 கிலோ வந்துச்சு, 26 கிலோ வந்துச்சு. ஒரு கிலோ 25 விற்றாவே 1000 ரூபாய்க்கு பக்கமாக கிடைச்சி சார். 40 கிலோ
0: சரி சரி,
1: நல்ல லாபம் கிடச்சி,
0: நல்ல லாபம் கிடச்சிது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வேப்பம் புண்ணாக்கு இந்த கோழி
1: சாணம் மாட்டு சாணம் இதே போட்டாவே போதும், இதெல்லாம் வரமே தேவையில்லை.
0: இதெல்லாம் அடியிலே போட்டுட்டு நம்ம கண்ணு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் தான், பெருசா நோய் தாக்குதல்
1: இல்ல இல்ல இல்ல.
0: வாழையை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம்
1: இல்லை,
0: கொஞ்சம் நல்லா இருந்தா கூட நம்ம போதும், வாழையை வச்சு பொழைச்சிக்கலான்றீங்க.
1: நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவு நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஆனா கஷ்டப்படணும், ஊரே வர அதெல்லாம் போடவே கூடாது.
0: சரி, ஊரியா உரம் போட வேணாம்னு சொல்லிட்டீங்க, இப்போ வேற என்ன நம்ம அதில் கஷ்டப்படணும்? ஏன்னா தண்ணி 5 நாளைக்கு ஒரு முறை கட்ட சொல்லிட்டீங்க, வேற என்ன அதில் வேலை இருக்கு?
1: வேலை எந்த வேலையும் இல்லை சார். களை வந்து கொஞ்சம் செடி வந்துச்சுன்னா அதெல்லாம் களையும் வரதில்ல, ஒன்றும் இல்லை. நெல் பண்ணாலும் சரி, ஒரு ஜாடை ஓட்டி விட்டுறோம். நல்லா தலையெல்லாம் நல்லா தலை இருக்குது, நல்லா காட்டுகள் நல்லா தலை இருக்குது, வெட்டி போட்டு நல்லா போட்டு மேலே லொட்டை போட்டு ஓட்டி விட்டுறோம். எருவும் கொட்டுறோம், அதுக்கு முன்னே ஓட்டாத்துக்கு முன்ன எருவும் கொட்டி போடுறோம், தலையும் போடுறோம், கவர் பிடிச்சி ஜார் பேர் தான் போடுறோம், 2 பேர் நடுவோம். களை எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், குத்துவும் நல்லா துளிர் கட்டும், முக்கன் பேர் போட மாட்டோம், தத்து முத்தா நடமாட்டோம், ஜார் பேர் நடுவோம், நல்லா நெல் மசூல் கிடைக்கும்.
0: சரி, இப்போது இந்த வாழை தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரகு இதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும்.
1: அதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த எரு குழியில் அறுத்து கொண்டு போய் குழியில் போட்டுருவோம், அந்த எரு குழியில் போட்டுருவோம், அதனால சாணி போடுவோம்.
0: சரி, இப்போ நெல் வந்து செய்யறதா சொன்னீங்க இல்லையா? அப்போ நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரம்னா பஞ்சகாவியம் அதெல்லாம் வந்து தான் போடுவீங்க?
1: ஆ, எருக்களை இந்த சீத்தாத்தலை ஆடுதலை இந்த நொச்சித்தலை இதெல்லாம் வெட்டி டம்மில் போட்டு மாட்டு கொம்மிக்கு, நம்ம மாட்டு கொம்மியும் ஒரு 5 கிலோ சாணம், 5 கிலோ சாணம் இதெல்லாம் போட்டு நம்ம கலக்கி விட்டு ஒரு கிலோ வெல்லம் கற்பூர் வாழைப்பழம் ஒரு 5-6 போட்டு களை கொட்டோம்னா நல்லா கலர் நல்லா கலர் வரும். துணி போட்டு கட்டி போடணும் ஒரு நாளைக்கும்.
0: எத்தனை நாள் கழிச்சு இதை யூஸ் பண்ணலாம் நம்ம?
1: ஒரு 10 நாள் 15 நாள்
0: ஆகணும். சரி, அதுக்கப்புறமா வந்து இது எப்படி நாற்றுல விடுறதா இல்லை?
1: வந்து தொளிக்கிறதுல ஒரு கேனுக்கு 1 லிட்டர் அளந்து ஊற்றி அடிக்கலாம் சார்.
0: மருந்து அடிக்கிற மாதிரி நம்ம இதுவே வந்து தெளிச்சிக்கலாம்.
1: அதே அடிச்சிக்கலாம். நெல் பயத்துக்கு வேப்பம் ஓட்டையை பெருக்கி வச்சுக்குவோம், வேப்பண்ணை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவோம், அதை கூட 1 டப்பா ஊற்றி இந்த தண்ணி காய் இந்த கொட்டையை இடித்து தண்ணி நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த வேப்பண்ணை கூட போட்டோம்னா அது நல்லா கேட்குது,
0: நோய் தாக்குதெல்லாம் வராமல் தடுக்குது.
1: ஆ, தடுக்குது.
0: சரி, இப்போது நெல் வந்து அது எவ்வளோ பயிர் போட்டிருக்கீங்க
1: சார்? நெல் வந்து 1 20 கிலோ விட்டால் போதும் சாரா. 20 கிலோ விடுவோம்.
0: 20 கிலோ விடுவீங்க?
1: ஆ, 20 கிலோ விட்டால் சரியாக போடும்.
0: எத்தனை மூட்டை கிடைக்கும்?
1: 18 மூட்டை கிடைச்சிருக்குது சார்.
0: ஆ, இயற்கை உரம் போடுறதுனால நல்ல மகசூல்
1: கிடைக்குது.
0: நிறைய பேருக்கு தெரியறதில்ல, எல்லாரும் வந்து அடி உரம் பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்து அப்படின்னு அடிச்சிடுறாங்க, அதனால வந்து மண்ணோட தன்மையும் குறைஞ்சிருது, மகசூலும் கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம ப்ராப்பராக அந்த இயற்கை முறையில் என்னென்ன அதுக்கு சத்துக்கள் கொடுக்கணுமோ அதை கொடுத்தா வந்து நல்ல வருமானமும் கிடைக்கும், மகசூலும் நல்ல இருக்கும்.
1: பல பல பல பழம் இருக்கு சார். எப்பயுமே அந்த இது போடுறோம்னா எரு போடுவோம். இது வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால மண் தன்மை நல்லா இருக்கும்,
0: மண்ணு நல்லா வச்சுக்கிட்டா நம்ம பயிர் நல்லா வரும்,
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: சரி, இப்போ வாழை வந்து போட்டிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அந்த வாழை முடிஞ்சா அடுத்து என்ன அந்த நிலத்துல போடுவீங்க?
1: மஞ்சள் போடுவோம்.
0: இப்போ அந்த வாழைக்கு பக்கமே கண்ணெல்லாம் வருமே, அதை என்ன
1: அதெல்லாம் புடிங்கி புடிங்கி
0: எடுத்துருவீங்க?
1: எடுத்துடலாம்.
0: ஏன் அந்த கண்ணு விட்டா திரும்ப அது மரமாயி நம்ம கொலை கொடுக்காதா?
1: மாத்தி கூட வைக்கலாம் சார், மாத்தி கூட வைக்கலாம்.
0: ஓ, வேற நிலத்துல எடுத்து போய் வச்சிடலாம் அந்த கண்ணு. வாழையில வாழையே இருக்கிறதுக்கு பதிலா வேற இடத்துல மாத்தி இந்த வந்து நெல் பண்ணிடுவீங்களா? மஞ்சள் பண்ணுவீங்க?
1: இந்த மஞ்சள் பண்ணுவோம்.
0: சரி, மஞ்சள் பண்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி நிலத்தை வந்து நீங்க தயார் பண்ணிடுவீங்களா?
1: அதே மாதிரி ஓட்டணும், எருவு கொட்டணும், அதுக்கும் மஞ்சளுக்கும் வேப்ப முன்னாக்கு தான் போடணும். டிஎப்பி இதெல்லாம் தேவையில்லை, டிஎப்பி எல்லாம் தேவையே இல்லை. வேப்ப முன்னாக்கு 1-3 மூட்டை போட்டால் போதும்.
0: சரி,
1: புழு அந்த புழுவெல்லாம் எதுவும்
0: மஞ்சள்லேயும் உங்களுக்கு எந்த நோய் தாக்குதலும் இருக்காது?
1: ஆ, இருக்காது.
0: சரிங்க, இப்போ மஞ்சள் இந்த வித மஞ்சள்லாம் எங்கே வாங்குவீங்க?
1: பக்கத்துலேயே வாங்கணும், அவங்ககிட்ட இருந்து விதை பிடிச்சி.
0: கொஞ்சமாக நிலத்தில் பயிர் பண்ணுறதுனால பக்கத்துலேயே வாங்குவீங்க?
1: விதை பிடிச்சி அப்படியே வச்சுட்டு இருக்கோம், ஸ்டாக் பண்ணி.

0: சரி, மஞ்சள் வந்து நடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி கட்டி நட்டுருவீங்களா?
1: கால் ஓட்டுவோம் சார், கலப்பையில் கால் ஓட்டுவோம், கலப்பையில் கால் திண்டு ஓட்டி அந்த திண்டில் கொத்தி கொத்தி கொத்தி கொத்தி மேலேயே சும்மா ஒரு 2 இன்ச்சு
0: உள்ள சொருவுனா போதும்.
1: போதும்.
0: எத்தனை அடிக்கு நடுவீங்க?
1: ஒரு அடிக்கு ஒரு மஞ்சள்,
0: ஒரு அடிக்கு ஒரு மஞ்சள்.
1: மஞ்சள்
0: சரி,
1: ஒரு அடிக்கு ஒரு மஞ்சள் போட்டால் நல்லா.

0: முன்ன வாழை வந்து போட்டிருக்குன்னு சொன்னீங்க, அதுல எது ஊடு பயிரை தான் போடுறது இல்லையா?
1: வெங்காயம் நடுவோம் சார், கோழிகள்லாம் கொத்தி விடும்.
0: கோழி
1: நிறைய கோழிங்க.
0: சரி, கோழி சாப்பிட்டு வளரட்டுமே அப்படின்னு நட்டு வைப்பீங்களா இல்லை?
1: ஆமாம் சார், பெரிய வெங்காயமெல்லாம் கோழிக்கு வாங்கிட்டு வந்து வெட்டி வெட்டி போடுவோம்.
0: சரி,
1: கோழி சாப்பிட்றது,
0: கோழி சாப்பிட்றதுக்காகவே நீங்கள் இதில் பயிர் ஊடு பயிராக போட்டிங்களா இல்லையா? வெங்காயம்
1: போட்டோம், போட்டோம்,
0: போட்டீங்க. ஏதாச்சும் கொஞ்சமாவது எடுக்க முடிஞ்சதா?
1: எடுக்க முடியல சார்,
0: ஒன்றுமே எடுக்கலையா?
1: வீட்டு பக்கமே.
0: அதுக்கு நீங்கள் தோட்டத்துக்கு ஏதாவது வேலி மாதிரி போட்டு வைக்கலாமே?
1: பக்கமே வீட்டு பக்கமே சார் போட முடியாது, வேலி
0: வேலி போட முடியாது. சரி, இப்போ இந்த மஞ்சள்லேயும் வந்து ஊடு பயிராக என்ன போடுவீங்க?
1: ஊடு பயிரெல்லாம் எதுவும் போடல சார்.
0: மஞ்சள் எதுவும் ஊடு பயிர் போடுறது இல்லை,
1: போடல.
0: மிளகா
1: செடி நடலாம், மிளகா செடி நட்டுருக்கோம்,
0: நட்டுருக்கீங்க. துவரை அந்த மாதிரி கூட வந்து
1: துவர போடலாம், துவர சுற்றி அந்த பொலி உரமே அங்கொன்னும் அங்கொன்னும் போட்டு
0: வரப்பு சுற்றி விடுவீங்க. எந்த துவரை போடுவீங்க? மலைத்தவரையா இல்லை
1: வீட்டு தான் சார்?
0: மலைத்தவரை தான். அது எப்படி நட்டு வைப்பீங்க? அது எவ்வளோ தூரம் இருக்கும்
1: ஒரு
0: ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும்?
1: இன்னொரு செடிக்கு அந்த செடிக்கும் ஒரு ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டர் சார்.
0: ஏன்னா அது பெரிய செடி ஆகும் இல்லையா, பெரிய பெரிய கொட்டைங்களா விடுறதுனால
1: கேப் போடுவோம். ஒரு ஒரு செடி போடுவோம், ஆமணக்கும் போடுவோம்.
0: ஆமணக்கும் போடுவீங்க. ஆமணக்கு அதே மாதிரி எவ்வளோ இடைவெளி விட்டு நடுவீங்க?
1: அது ஒரு சும்மா ஒரு அதுதான் 4-5 மீட்டர் தொலைவில் நடுவோம்.
0: அங்கே ஒரு ஒரு செடி அந்த மாதிரி. சரி, இப்போ இதோட நிழல் வந்து தாக்காதா மஞ்சளுக்கு?
1: நிழல் தொலைவா இருக்குது இல்லைங்க, அது வந்து தோரஞ்செடி அந்த ஓரமாக போட்டுருவோம். இது ஆமனுக்கு வந்து அங்கே ஒன்று போட்டால் ஒன்றும் தாக்கா நல்லா நல்லா இருக்கும்.
0: சரி, இப்போ துவரை வந்து அறுவடை பண்ணி வீட்டுக்கு வச்சுப்பீங்க, இந்த ஆமனுக்கு என்ன செய்வீங்க?
1: ஆமனுக்கு நாங்கள் கொண்டு வந்து விலைக்கு போட்டுருவோம்.
0: விலைக்கு போட்டுருவீங்க. எண்ணெய்லாம் அடி யூஸ் பண்ண மாட்டீங்களா
1: சார்?
0: அது எப்படி கொட்டையை உடச்சி அந்த முத்து கொட்டையை எட்டு வந்து போட்டுருவீங்களா? சரி சரி. இப்போ மிளகா வந்து பயிர் அந்த ஊடு பயிராக போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அந்த மிளகாயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளைப்பூச்சி வருமே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? மஞ்சள் வந்து நீங்க அடி ஓரமா இதெல்லாம் போட்டிருக்கேன், வேப்பங்கொட்டை போட்டா பெருசா நோய் தாக்குதலும் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. மஞ்சளுக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டணும்?
1: 5 நாளைக்கு ஒரு முறை.
0: இதுவும் 5 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி கட்டிட்டா. சரி, இப்போ மழைலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க?
1: மழை வரும்போது அந்த தண்ணி நிற்காத அளவு காலோ கா அப்படியே உடச்சி உடச்சி விட்ருவோம்.
0: இப்போ வாழையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த காற்று மழை வரும்போது மரம் சாயறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல?
1: சுற்றி மரங்க சார் இருக்குதுங்க சார், சுற்றி பொலி சுற்றி மரங்க இருக்குது.
0: என்ன மரம் வச்சுருக்கீங்க?
1: வேப்ப மரங்க, முரசு மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறையா இருக்குது. அதனால் இன்னும் ஒரு மரம் கூட ஒடியில.
0: ஓஹோ, வயல சுத்தி மரம் வச்சிருக்கிறதுனால பெருசா காத்து இது எதுவுமே வர்றதில்ல. சரி சரி, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாழைக்கு வந்து இந்த பன்னி தொல்லை குரங்கு தொல்லை அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அந்த மாதிரி எந்த தொந்தரவு?
1: குரங்கு தொல்லை இருக்குது சார், குரங்கு தொல்லை இருந்தாலும் வந்து நாயும் ஊட்டான் ரெண்டு நாய் இருக்குதுங்க, குரங்கு வரத்துக்கு விடுறதில்லைங்க சார். வந்து மரம் ஏறிட்டாலும் அது ரொம்ப அது இறங்குனா விடுறது, இறங்குனா கீழே விடுறதே இல்லை. நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தால் தான் நாயாக போகிறோம், அது இறங்கி ஓடி போயிருந்து திரும்பி மறுபடி வராது.
0: அதனால குரங்குங்களும் பெருசாக இதுக்காகவே நாய் வளர்த்துறீங்களா?
1: ஆமாம் சார், நாங்கள் ஒண்டி கொட்டாயில் இருக்கிறோம், ஃபாரஸ்ட் வரோம், அதனால நாய் இருக்கட்டும் அப்படின்ட்டு நாய் வளர்த்துறோம்.
0: சரி சரிங்க. இப்போ இந்த மஞ்சள்லாம் வந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கும் வயசாயிடுச்சு, எப்படி நீங்க யாரை வச்சு வெட்டி எடுப்பீங்க? ஆள் வச்சுப்பீங்களா இல்ல வீட்டுல இருக்கிறவங்களா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க?
1: சார், நான் பொம்பளை, இன்னொரு ஆள் வச்சுட்டா போதும் சார்,
0: போதும், நீங்களே வந்து செஞ்சிருவீங்க. சரி, அந்த மஞ்சள்லாம் வெட்டும் போது உடச்சி போடுறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படும், அதை வேக்கணும், எப்படி வேக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வந்து மிஷின்ல வேச்சு எடுத்துறீங்களா இல்ல நீங்களே வந்து கொப்பரையில கொட்டி வேச்சிடுறீங்களா?

0: கொட்டி வச்சிடுறோம் சார்.
1: கொப்பரில் கொட்டி வச்சுருவீங்க. வச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் தானே நீங்கள் அறுவடை
0: ஆமாம் சார்,
1: பண்ணுவீங்க,
0: ஆமாம்
1: அந்த
0: சார்,
1: விற்பனைக்கு எடுத்துன்னு போவீங்க. எங்கே
0: ஆமாம்
1: எடுத்துகிட்டு போகிறீங்க?
0: சேலம் தான் சார் போவோம்.
1: சேலம் தான் போவீங்க. சரி, அது எப்படி டீலர் மாதிரி யாராச்சும் இருக்காங்களா வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு, இல்லை நீங்களே வந்து
0: நாங்களே எடுத்துகிட்டு போவோம் சார்.
1: வண்டி பேசி
0: ரெண்டு
1: எடுத்துன்னு
0: பேர்
1: போகணுமா?
0: மூணு பேர் சேர்ந்து.
1: ஓ, பக்கத்து நிலத்துக்காரங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு
0: ஆமாம்
1: போவீங்களா?
0: சார்,
1: சரி, என்ன ஓரளவுக்கு விலை போகுதா?
0: பரவாயில்லைங்க சார்.
1: பரவாயில்ல, அது உங்களதெல்லாம் இயற்கை மஞ்சள்னு சொல்கிறீங்களே, அதில்
0: அது
1: பெருசாக நோய் தாக்குதல் கூட
0: நோய்
1: இருக்காதே.
0: நல்லா நல்லா இருக்குது சார், நல்லா நல்ல வேலை தான் போகும்.
1: அப்போ வீட்டுக்கெல்லாம் மஞ்சள் நீங்களே அரைச்சிப்பீங்களா?
0: ஆமாம் சார், நாங்கள் என்ன ஒரு 2 கிலோ இருந்தால் போதாதுங்களா?
1: அதே
0: போதும்.
1: தான், அதையிலே எடுத்து வச்சு அரைச்சிப்பீங்க.
0: ஆ
1: அப்போ உங்களுக்கு மஞ்சளுக்கு எந்த பஞ்சமும் இல்லை,
0: இல்லை,
1: வீட்டிலேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க.
0: ஆமாம் சார்.
1: சரிங்க, இப்போது மஞ்சள் முடிஞ்சதுன்னா அடுத்து அந்த நிலத்தில் என்ன பயிர் போடுவீங்க?
0: அதுதான் திருப்பியும் வந்து இப்போ மஞ்சள் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து நெல் நடலாம், தக்காளி நடலாம்.
1: இப்போ நீங்கள் தக்காளிலாம் நட்டுருக்கீங்களா?
0: தக்காளி நட்டுருக்கோம் சார்.
1: தக்காளிலாம்
0: ரெண்டு பழத்தை எடுத்து பார்த்துட்டு என்ன மருந்து போட்ட அப்படின்னு கேட்பாங்க பக்கத்து காட்டுக்காரர். கடையாண்டு கொண்டு வந்து வச்சுருந்தேன், தக்காளி எடுத்து பார்த்துட்டு என்ன மருந்து இதுக்கு போட்டா அப்படின்னு.
1: அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்களா இல்லை கலராக இருக்குங்களா?
0: கலராக இருக்கும்,
1: கலர்
0: நல்லா கலரு ஸ்ட்ராங்கு, பார்த்தா அப்படியே ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கும். ரெண்டு கையில் ரெண்டு தக்காளி எடுத்து பார்த்து என்ன மருந்து போட்டால் என்ன பண்ண இந்த மாதிரி கலர் வந்திருக்குது இவ்வளோ சைஸு.
1: இப்போ நாட்டு தக்காளி நடவு செய்வீங்களா இல்லை இந்த ஹைப்ரிட்
0: இந்த
1: தக்காளி?
0: சிவன்,
1: சிவன், அதுலேயும் நாற்றுலேயே கேட்டு வாங்கணுங்களா?
0: ஆமாம் சிவன் கேட்டு வாங்கணும்.
1: அது எப்படி கொடி கட்டி விண்ணுங்களா இல்லை?
0: ஆமாம் சார், குச்சி கட்டி டொயின் எடுத்து
1: கொடி கட்டி மேலே ஏற்றி விட்டுருவீங்க. அது எவ்வளோ நிலத்தில் பயிர் போடுவீங்க, எத்தனை சென்ட்டு?
0: அது ஒரு 30 சென்ட் தான் சார்.
1: 30 சென்ட் தான். அதெல்லாம் அறுக்க ஆள் வச்சுப்பீங்களா?
0: நாங்கள் ரெண்டே பேர் அறுத்துருவோம்.
1: ரெண்டு பேர் அறுத்துருவீங்க, எதுக்குமே ஆளெலாம் வைக்கிறது இல்லை.
0: ஆள் நெல் அறுக்கிறது மட்டும் வைப்போம்.
1: நெல் அறுக்கிறதுக்கு மட்டும். சரி, தக்காளிலாம் எப்படி ஊர்லேயே விற்றுருவீங்களா இல்லை
0: இல்லை சார்,
1: கிரேடில் வந்து எடுத்துகிட்டு போவாங்களா?
0: இந்த வண்டி வர சொல்லி வெள்ளக்கல் கொண்டு வந்துடுவோம்.
1: ஓ, எது வந்தாலும் நீங்கள் வெள்ளக்கல்லுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா?
0: வெள்ளக்கல் வந்து வந்துடும், தக்காளி இல்லை சேலம் கூட போகுது.
1: சரிங்க, இப்போ அதுக்கு அதுதான் பூச்சி தாக்குதலே இருக்காதா?
0: எதுவுமே
1: போட
0: சார், மருந்து அடிச்சிடறேன், இந்த மருந்து அடிச்சிடறேன் சார்.
1: ஓ, எதுவாக இருந்தாலும் எல்லா செடிக்கும் இதுதான், இது மட்டும் தயாராக எப்பவுமே வச்சுப்பீங்களா நீங்கள்?
0: சார்
1: ஏதாச்சும் வந்து பயிர் செய்கிறோம் அப்படின்னா முன்னாடியே இந்த பஞ்சகாவியாலேருந்து எல்லாமே தயார் பண்ணி வச்சுப்பீங்க. சில நேரங்களில் வந்து இப்போது அந்த நீங்கள் சொன்ன தலையெல்லாம் கிடைக்காம இருக்கும்.
0: இல்லை சார், அதெல்லாம் இருக்குதுங்க, நாங்களே தயார் பண்ணி வச்சுருக்கிறோம்.
1: காட்டோரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது.
0: நொச்சித்தலை தான் போய் கொண்டு வரணும், ஆற்றுக்கு போகணும்.
1: ம்,
0: அரைக்காசி நாள் ஆற்றுக்கு போனால் அங்கே இருக்குது, கொண்டு வந்துடுவேன். மித்த தலையெல்லாம் இருக்குது சார்.
1: சரிங்க, இப்போது நிறைய விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் செய்யணும், இயற்கையாக பண்ணணும் அப்படின்றது ஆர்வம் இருக்கும். ஆனால் இந்த நீங்கள் சொன்ன இந்த இயற்கை முறையில் எப்படி செய்கிறது, இப்போ நீங்கள் இந்த சொன்ன நொச்சிக்கொட்டை இதெல்லாம் வந்து எப்படி அவங்க கலெக்ட் பண்ணி போடுறது அப்படின்னு தெரியாது. அது இல்லாமல் பஞ்சகாவியம் தயாரிக்கிறது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஏன்னா புதுசாக இப்போ விவசாயம் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இருக்கும். அப்படி நீங்கள் வந்து தயார் பண்ணி கூட யாருக்காச்சும் கொடுத்துருக்கீங்களா?
0: என்ன கேட்கலாம், நான் கேட்டால் கொடுப்பேன்.
1: ஓ, கேட்டால் நீங்கள் வந்து தயார் பண்ணியும் கொடுப்பீங்க. இயற்கை முறையில் எப்படி இல்லை தயார் பண்ணணுமோ அதெல்லாம் தயார் பண்ண நீங்க அந்த மருந்தா வாங்கிட்டு போய்
0: தெளிச்சிக்கலாம். சும்மா கூட கொடுப்பேன், தெளிஞ்சு கொண்டா வந்து கேட்டே அந்த சும்மா கூட எடுத்துட்டு போ, ஏ நீ பண்ணு, நீ அந்த மாதிரி வா, அந்த தரத்தில் வா அப்படின்னு காட்டுவோம், கொடுப்பு சொல்லுவோம்.
1: சரி, சரிங்க, இதுதான் அனுபவம் பேசுது அப்படிங்கிறதா? ஏன்னா எல்லாமே ஒரு இயற்கை முறையில் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க.
0: அவங்க அந்த காலத்தில் பெரியவருங்க பெரியவங்கெல்லாம் அந்த மாதிரி அவரைக்கொட்டைக்கெல்லாம் வந்து மருந்து அடிக்க மாட்டாங்க அந்த காலத்தில், அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி அந்த டேஸ்ட்டு இல்லை, அவரைக்கொட்டைக்கு மருந்து அடித்தா தான்
1: மருந்து அடிச்சாதான் மகசூல் பார்க்க முடியுது.
0: கொள்ளுக்கு ஒன்று தான் மருந்து மருந்து அடிக்காது இருக்கிறாங்க. துவரைக்கு மருந்து, அவரைக்கு மருந்து, வெங்காயத்துக்கு மருந்து, மிளகாய்க்கு மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து, நெல்லுக்கு மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து.
1: எல்லாமே வந்து ஈஸியாக போயிடுது, மருந்து வேணாலும் அடித்தா வேலை முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் இயற்கை முறையில் நம்ம பண்ணாதான்
0: நம்ம எப்போ நம்மளை கேட்குறோமில்ல என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்கும் போது நம்ம அதில் போகலாம், அதில் போனால் நல்லா தானே நோவு இல்லை. இந்த மருந்து அடித்தா எல்லா நோவும் தான் வரும்.
1: மருந்து அடிச்சா அந்த நமக்கு தான் எல்லா நோயும் வருது.
0: ஆமாம்,
1: மண்ணும் கெட்டு போயிருது,
0: மண்ணும் கெட்டு போயிருது, உணவும் சரியான படிக்கு உணவு இல்லை. அந்த இதில் போக நல்லா இருக்குது, பழமும் நல்லா இருக்குது. என்ன பார்த்தா பார்த்தா பழத்தை எது என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்களா?
1: சரி, இப்போ நிலம் வச்சிருக்கிறதுனால கால்நடைகளும் வச்சுருப்பீங்க இல்லையா? எத்தனை ஆடு மாடுலாம் வச்சுருக்கீங்க?
0: ஆடு 2 இருக்குதுங்க, குட்டி 2 இருக்குது. மாடு, நாட்டு மாடு 5 மாடு இருக்குது.
1: நாட்டு மாடே வச்சுருக்கீங்க?
0: நாட்டு மாடு. அந்த கோழி ஒரு 30 ரூபாய் இருக்குது.
1: 30?
0: நாட்டுக்கோழி 1 கிலோ, ஒரு சாவல் வரும், 3 கிலோ 3.5 கிலோ வரும். அந்த மாதிரி வச்சுருக்குறோம், எப்பயுமே கோழி இருக்கும்,
1: எப்பவுமே கோழி இருக்கும். சரி, கோழிக்கு என்னெல்லாம் தீவனம் கொடுக்குறீங்க, கோழி எப்படிலாம் பராமரிக்கிறீங்க?
0: ஆரியம், கம்பு, 10 கிலோ கம்பு வாங்கணும், ஆரியம் ஒரு

0: இது ஆரி நம்மள தான் இருக்குது. கோதுமை இந்த ரேஷனில் வாங்கினா இந்த அரிசி இதெல்லாம் வாங்குறோம்ல, கோதுமை கொஞ்சம் போடணும், இதெல்லாம் கலந்து போடுவோம். பூசா வாங்கி நல்லா பிசைந்து பானில் வச்சோம்னா கோழி நல்லா சீக்கிரமாக எடை வரும். அது யாருக்கும் தெரியுமா?
1: நாட்டுக்கோழியெல்லாம் விற்பனை செய்கிறீங்க?
0: ஆமாம், கிலோ 500 ரூபா.
1: கிலோ 500? இதுக்கெல்லாம் நோய் தாக்குதல்லாம் வராதா?
0: நோய் தாக்குதல் வருதுண்ணா சாமி. இந்த சார், கிலா நெல்லி, கிலா நெல்லியை நல்லா பிடிஞ்சி அரைச்சி மஞ்சள் போட்டு அந்த தண்ணியில் போட்டோம்னா சாப்பிட்டா நோய் தாக்குதல் வராது.
1: சரி, இந்த கொக்குனோ வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணுவோம்,
0: இது போட்டாவது அது வராது. ரெண்டாவது பெரிய வெங்காயத்தை வாங்கி போட்டோம்னா, நம் இந்த மட்டும் எங்கள் கோழி கொக்குனோவும் வந்ததில்லை.
1: எப்பவுமே பெரிய வெங்காயத்தை வாங்கி கட் பண்ணி போட்டுருவீங்க?
0: போடுவோம்.
1: எல்லாரும் சமைக்க தான் வாங்குவாங்க, நீங்கள் கோழிக்கு போடுறதுக்கே வாங்குறீங்க.
0: இந்த வேக்காரிலலாம் போட்டால் அந்த ஈட்டுக்கு கொஞ்சம் தணிக்கும், நல்லாயிருக்கும்.
1: ஓ, கோழி வந்து நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் இந்த கீழநெல்லி வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். இந்த கீழநெல்லி எப்போனாலும் கலந்து கொடுக்குறதா, இல்லை நோய் வந்ததுக்கு அப்புறமா அந்த கொக்குனோ வருது அப்படின்னு சொல்கிறப்ப கொடுக்குறதா?
0: வெள்ளை கழுசில் ஆரம்பித்தாவே அந்த கீழநெல்லி நல்லா அரைச்சி மஞ்சள் போட்டு தண்ணியில் விட்டுமனா அந்த இதெல்லாம் ஒன்றும் வராது.
1: சரி சரி,
0: நோயும் வரா.
1: சரி சரிங்கய்யா, நிறைய உங்களோட இயற்கை விவசாய அனுபவங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ நேர்கள்லாம் கேட்டுட்ருக்காங்களே, அவங்களுக்கு இந்த இயற்கை முறையில் எப்படி இதெல்லாம் தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமாக இருக்கும். அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட தொலைபேசின்னு சொல்கிறீங்களா? இப்போ இந்த சந்தேகங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை வந்து 97 51 89 18 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் நீங்கள் விவரங்கள்லாம் சொல்வீங்க இல்லையா?
0: சொல்லுவோம் சார். மாட்டுக்கு இன்னைக்கு குந்து வந்துட்டால் கூட அதுக்கு தலை இடித்து குரட்டை தலைன்னு இருக்குது சார், அது இடித்து சுடு தண்ணியில் காய்ச்சி ஊதணும்னா அந்த குந்தெல்லாம் நல்லாயி போடும்.
1: சரி சரிங்கய்யா, இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பாக வாழை சாகுபடியில் ஆரம்பித்து நாட்டுக்கோழி வந்து எப்படி நோய் இல்லாமல் பாதுகாத்து வளர்க்கலாம் அப்படின்ற நிறைய தகவலை பண்பலையில் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்கய்யா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி என்ற நிகழ்ச்சியில் வாழை மற்றும் மஞ்சள் சாகுபடி குறித்து அஜிப்பட்டி பி மாதையன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. என்னென்ன நம்ம மாதையன் ஐயா சொன்னதெல்லாம் தெளிவா கேட்டியா? எதுவும் விளங்குச்சா? என்னென்ன தப்பு நீ பண்ணிருக்கங்கிறது தெரியுதா இப்போவாச்சும்?
3: அருமையா தெரிஞ்சது அதானே. முன்ன பின்ன தெரியாமல் எதையுமே பண்ணக்கூடாது. நம்ம மாதையும் தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போய் கேட்டு கூட ஒரு 8 வந்திருப்பேன். சரி, இப்போ மட்டும் ஒன்றும் இல்லை, இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல. இனி எப்படி வாழைய அருமையாக கொண்டு வரம்பாரு.
2: சரி சரி, நல்லா இருந்தா சந்தோஷந்தான். சரி, சட்டு புட்டுன்னு பாலை கறந்து ஊற்றி கொடு, உரம்பரையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் நான் கிளம்பணும்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: நேயர்களின் மேடையாய்

0: விவசாயிகளின் ஊற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on environmental jurisprudence by Anna A. Priya, Associate Legal, Center for WTO Studies, IIFT. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: வயலோரம் வானுயர பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 www.mahindra.org.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரை இசையாக வளம்பெறவுள்ளதோ. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக காதல் ரோஜாவை என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி

0: நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
12: சரி சரி,
13: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
14: விவசாயி
15: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
3: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
5: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எர்ரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
3: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
3: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
6: மகப்பேர் மருத்துவத்தில் முன்னாடி வந்து பெண்கள் இறந்து போகக்கூடிய சதவிகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதாவது பிறப்பு, அதாவது கன்சீவ் ஆன டைம்லேயும் பிபி, சுகரு, மற்ற இதயத்தில் இருக்க பிரச்சனைகள், அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்னால பெண்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. இந்த சதவிகிதம் வந்து இப்போ வந்து ரொம்ப குறைவாயிடுது. 40-46 வந்துடுச்சு, 100 அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம தமிழக அரசின் சீரிய முயற்சியினால் இந்த இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வந்து நியூவர் இது அப்படின்னு டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து அந்த பிபி சம்மந்தப்பட்டமான வியாதிகளுக்கு ப்ராப்பரான ரெஃபரல் இருக்காது, கரெக்டான டைமுக்கு பேஷண்ட்டை ரீச் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து 108 ஆம்புலன்ஸ்னால நம்ம பேஷண்ட்ஸை வந்து கரெக்டான டைமுக்கு ரீச் பண்ண முடியுது ஃபெசிலிட்டியை. மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறனால அந்த ஃபர்ஸ்ட் எய்டில் எஜுகேஷன், கண்டினியூஸாக எஜுகேஷன்ஸ் வந்து டீச்சிங் ப்ரோக்ராம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த டீச்சிங் ப்ரோக்ராம்ஸ்னால எல்லா மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வு இருக்கனால அவங்க உடனே உடனே இந்தந்த சிம்டம்ஸ் இருந்தால் நாம மருத்துவக் கல்லூரிக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ போகிறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம அரசு செய்து கொடுத்தது. நம்ம நியூவர் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து இப்போ பெருசாக முன்னாடி விட பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக அப்படி சொல்ல முடியாது. பட் அனைத்து மருத்துவர்களும் எந்த விதமான எமர்ஜென்சியை டீல் பண்ணுற அளவுக்கு கண்டினியூஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து ஒரு ப்ளீடிங் ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா ஒரு கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப கூட சில டைம் அதுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாமல் இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ வந்து அதை பற்றி எதுவுமே ப்ராப்ளமே இல்லை. இப்போ மருத்துவ மருந்துகள் மூலமாகவும் அந்த ப்ளீடிங்கை குறைக்க முடியுது. அதுக்கு நியூவர் மருந்துகள்லாம் வந்திருக்கு. அதே டைம் கேனுலாஸ், அந்த சக்ஷன் ரிட்ராக்ஷன் கேனுலாஸ்ன்னு வந்திருக்கு, ஃபோலிஸ் பல்ப் இன்ஃபிளேஷன் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. கர்ப்பப்பை எடுத்து கூட உயிரை காப்பாற்றுறோம். மாவட்டந்தோறும் எல்லா மருத்துவக் கல்லூரிகளையும் பிளட் பேங்க் இருக்கிறனால தாயோட உயிரை காப்பாற்றக்கூடிய இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது நம்மளுக்கு.
7: நன்றி, வணக்கம்.
3: நேயர்கள், இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்
3: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்ற நிகழ்ச்சி அணிந்திருக்கிறீர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பரத்ராஜ் இசையில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கேன் நேரலே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக முகவரி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் உன்னிமனன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரையிசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களே. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர உள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை நிகழ்ச்சி இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இத்துடன்

0: இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்று கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: This is Akashvani. A review of today's parliament proceedings read by Abhineet Shukla. First from the Lok Sabha. Writer is Aseem Kamal of PTI. The Lok Sabha proceedings were disrupted for the fourth day today with protests by the opposition on the NEET paper leak controversy and the demand for the resignation of Union Education Minister Dharmendra Pradhan, forcing multiple adjournments. As the House met at 2 p.m. after

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலையில் நினைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களின் கனிவான கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பரவுள்ளது. தொடர்ந்து இடைவிடாத இசை மலையில் நிலையிலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: பண்பலை பாடும் நேரம் 12:10. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடல் நமது வானொலியில் ஒலிக்க விரும்பினால் புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களிலும், மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யாரை வந்து பேசுறீங்கய்யா?
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேங்க.
5: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
6: படம் பேர் வந்து நான் வாழ வைப்பேன். பாடல் வந்து என் பொன் வண்ணமே.
5: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம்யா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: காலங்கள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நமக்கு காலத்தை திரும்பி பார்க்க வைக்கும். மனதை வருடிய அந்த மெல்லிசைகள் இன்று மீண்டும் உங்கள் செவிகளில் மலர்கின்றன. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் பாடலும் ஒலிக்க விரும்பினால் புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 மற்றும் மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிலையம் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: அன்பு சகோதரர் ஸ்ரீபன் ராஜ் அவர்களுக்கு இரு வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சொல்பவர் பண்பலையோடு இணைந்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: நல்லது முருகன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்
1: சார்? நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம் முருகன், சொல்லுங்க என்ன பாடல் வழங்கலாம்
1: சார்? வந்து எம்ஜிஆர் 100வது படம். அப்ப வந்து எம்ஜிஆருக்கு எங்க எல்லாரும் பட்டியல் ஒழிச்ச படம் சார், ஒளிவிளக்கு. அந்த படத்தை பாடிய ஆண்டவனே உன் பாதங்களில் அந்த பாட்டை காற்றலை தவள் விடுங்க சார்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரியான அந்த பாடல் வந்து வர இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்க முருகன்.
1: நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார்.
0: இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் வளம் இருக்கு.

0: இதயம் துடித்த தருணங்களுக்கும் இமை நனைத்த நினைவுகளுக்கும் பின்னணியில் எப்போதும் ஒரு இசை இசைத்து கொண்டே இருக்கும். அந்த இனிய இசையை மீண்டும் கேட்கும் தருணம் இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க துரை, உங்களுக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கலாம்?
1: அடிமை பெண்ல ஒரு பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா அடிமை பெண்லேருந்து உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வழங்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: பத்து மணி பதினெட்டு நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கு வயதில்லை, நல்ல பாடல்களுக்கு முடிவில்லை. தலைமுறைகள் மாறினாலும் மனதை வருடும் அந்த இனிய மிட்டுக்கள் என்றும் புதியதே. அந்த பொற்கால இசையுடன் உங்கள் காலம் கடந்த நினைவுகளுடன் உங்களை சந்திக்கின்றது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: இரவு வணக்கம். இரவு வணக்கம் கூறுபவது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டி ஊழி மக்களிலிருந்து ஆறுமுகம்.
0: சொல்லுங்க ஆறுமுகம், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்?
1: ஐயா, திரைப்படம் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு ராஜபாட் ரங்கதுரை. இந்த படத்துல வந்து ஜிஞ்சனகன்ற ஒரு பாடலை வந்து நம்ம அனைத்து
0: நிச்சயமா வழங்கலாம். ஆறுமுகம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

மட்டும் அழ விட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழ விட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. நான் சிரிக்கிறேன்.

யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

0: 10:23 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வான்வெளியில் வளங்கலம் காட்டும் பண்பலைக்கு இனிய இரவு வணக்கத்துடன் ஊத்தங்கரை கிருஷ்ணசாமி சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: இதயத்தில் நீங்கிற பாடல். நீங்க
0: நிச்சயமா நீங்க கேட்ட அந்த பாடல் வளம்பர உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க நேர்களே.

0: மறந்துவிட்டோம் என்று நினைத்த நினைவுகளை மனதை வருட வரும் இசை ஒரு நொடியில் மீட்டெடுத்து விடுகிறது. அந்த மாயங்கள் நிறைந்த இசை பயணத்தில் நாமும் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: ஊத்தங்கரையிலிருந்து மூங்கிலேரி சிவமணி பேசுறேன்.
0: சொல்லுங்க சிவமணி, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: சங்கே முழங்கு திரைப்படத்திலிருந்து எஸ் சவுந்தரராஜன் பாடிய நாலு பேருக்கு நன்றி அந்த பாடல் போடுங்க சார்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது. பாடல் கேட்டு இணைந்திருங்க.

0: நேரம் 10:33. இணைந்திருக்கீங்க நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ், நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம்.
1: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா.
0: தேன்மொழி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்
1: ஐயா? உத்தமன் படத்துல இருந்து கனவுகளை கனவுகளை என்ற இந்த பாடல் திண்டு கண்ணு எங்க மாமனாருக்காக டெடிகேட் பண்றேங்க ஐயா.
0: நிச்சயமா, நீங்க உங்க மாமனாருக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் நீங்க கேட்ட இந்த பாடல் வளமர் உள்ளது. தேன்மொழி பாடல் கேளுங்க.

0: இசை என்பது நம் செவிகளுக்கு விருந்து மட்டுமல்ல, நம் மனதுக்கான மருந்தும் கூட. இன்று அந்த அருமருந்தாக உங்கள் மனதை வருடி கொண்டிருக்கிறது சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: போச்சம்பள்ளியிலிருந்து குமார் பேசுறேங்க ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் குமார். என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: ஐயா உயர்ந்த மனிதன் படம். அத வந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே வந்தது. அந்த பாடல் அனைத்து நேர்களுக்காகவும் வழங்குங்க.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் அனைவருக்காகவும் வழங்கலாம். இதுவும் நீங்கள் கேட்ட பாடல்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லை.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

நேரம் இரவு 10:43. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? முருகேசன் ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்தின் பாடல் வழங்கலாம்? நிச்சயமாக நீங்க கேட்ட பாடல் வளம் உள்ளது, பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: கண்களை சிறிது மூடுங்கள். காலம் கொஞ்சம் பின்னோக்கி செல்லட்டும். உங்கள் செவிகளிலே கேட்கும் இந்த வானொலி இசை உங்கள் மனதில் ஆயிரம் நினைவுகளை பின்னணியில் ஒலிக்க வைக்கும் அந்த காவிய கானங்களாக இசைத்து கொண்டிருக்கிறது. சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஸ்டீஃபன் ராஜ் என் கூட. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் முதல் அழைப்பாளரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: பாறையூர்ல இருந்து மாதப்பன் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க மாதப்பன், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: கண் பாரிவர்த்த மாதப்பன், சூரியகாந்தியிலிருந்து. பரமசிவம் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா கருடா சைக்குமா.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் ஒலிக்க உள்ளது மாதப்பன், பாடலை கேளுங்க.

0: 10:53 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சமேடு மகாலிங்கம் பேசுறேன்.
0: மஞ்சமேட்ல இருந்து மகாலிங்கம் பேசுறீங்க, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். மௌனமாக இருக்கிறீங்களே, பரவாயில்லைங்கய்யா, வெகு நேரமாக வந்து இணைப்பில் இருக்கீங்க. உங்களுக்காக உங்கள் மனம் விரும்பிய பாடல் ஒன்று இப்போ வானொலியில் ஒலிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

சில பாடல்கள் நம் காதுகளில் கேட்பதில்லை, நேரடியாக இதயத்தில் கேட்கின்றன. சில வரிகள் நம் உதடுகளோடு மட்டும் நின்றுவிடாமல் தினமும் நம் வாழ்க்கையோடு பயணம் செய்கின்றன. அவ்வாறு இந்த பொன்னான இசை பயணத்தில் உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். வணக்கம். வந்த வேகத்தில் வேகமாக வந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. அவங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க நம் அனைவருக்காகவும் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து வளர்ந்த கலை என தொடங்கும் பாடலை கேட்கலாமேர்களே.

0: நேரம் இரவு 11:03. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். நேயர்களின் கவனத்திற்கு, நாளை காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கெரகோடஹள்ளி அருள்மிகு அஷ்டவராகியம்மன் திருக்கோவில் சித்திரத்தை கேட்க மறவாதீர்கள். நேர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டீங்க. ஆறுமுகம் முருகன், துரை, கிருஷ்ணசாமி, சிவமணி, ஆறுமுகம், தேன்மொழி, குமார், முருகேசன், மாதப்பன், மகாலிங்கம், ரேகா என நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. கலந்துக்கிட்டவங்களுக்கு நன்றிகள். கலந்து கொள்ள நிறைய பேர் முயற்சி செஞ்சுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய தொடர் முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை வழி கொடுக்கும். உங்களுடைய விருப்ப பாடலும் நமது வானொலியில் வளம் பெறும். தொடர்ந்து தினமும் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பங்கெடுத்துக்கோங்க, நிகழ்ச்சிகளை கேளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய வானொலியை பற்றி சொல்லி அவங்களையும் வானொலி கேட்க வைங்க. வானொலியில் சொல்லக்கூடிய நல்ல நல்ல தகவல்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1 மணி நேரமாக உங்களோடு இணைப்பில் இருந்தது நான், அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். இத்துடன் இன்றைய சுகமான ராகங்கள் நிறைவு பெற்றது. நேர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Abhineet Shukla. Union Minister Dr. Jitendra Singh has appealed to the protesting students of the NEET paper leak issue to come for talks, saying government is ready for discussions on all issues. Talking to media, the minister said that in the last 24 hours, as many as 4 offers were made to the student representatives of the ongoing protest for a dialogue. He gave a standing invitation for discussions to the protesting youth, adding that Union Minister J.P. Nadda and he will be present during the dialogue. He also informed that the talks can be held with an open mind at the residence of Union Minister J.P. Nadda or at his office. He added that without a dialogue, a solution will not be found.
2: सरकार की ओर से चर्चा के लिए हम हर समय तैयार हैं.
1: We are always ready for dialogue. The doors of the government are always open and you are welcome to engage in discussions at any time as per your convenience. We are prepared to discuss every issue including those related.

நேரம் இரவு 11:10. இணைந்திருக்கிற நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணையதளம் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும். வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலியாக கே ரோஹித், 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, அதனைத் தொடர்ந்து JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், 3, அடுத்ததாக தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், தொடர்ந்து உழவர் சந்தையின் காய் கனி விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:30 தருமபுரி சீனிவாச பொறியியல் கல்லூரி

நமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது 9:05 வானொலியில் வசனம். நாளை நிகழ்ச்சியில் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் சிறப்பு மருத்துவர் ஆர் சங்கரானந்த் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கிரகோடலி அருள்மிகு ஆஷ்டவராகி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். 10:20 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. 11:05 புவை பெண் புவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 நாடகம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம். அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். நாளைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை திருமணாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 மாநில அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 7:10 மாவட்ட செய்திமலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வழி. நாளைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை மற்றும் உழுவல் சாகுபடி. ஏச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜே அரியக்கால் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல். நாளைய இளம் தென்றல் சொல்லோடு விளையாடாக விளம்பரமுள்ளது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசை மலை. அதனைத் தொடர்ந்து நாளைய நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பதிவுகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம்பெறவுள்ளது. நேர்கள் கேட்டது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பெறவுள்ள நிகழ்ச்சி நிரல். ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.